0: தேவனுடைய காரியத்தில் காரணம் சொல்லாதே என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ரோமர் எழுதிய நிருபம் முதலாம் அதிகாரத்தில் வரும் பொழுது இந்த பகுதியில் சில ஒப்பு கொடுத்தலை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். வேதத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. இப்பொழுது 17வது வசனத்தில் இருந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கின்றபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 17 வசனத்தின் இருந்து நாம் ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி ஏது என்று நாம் பிரசங்கிக்கலாம். இந்த 17 வசனத்தில் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம அடுத்த வசனத்திற்கு நேராய் கவனம் செலுத்த போகிறோம். 18வது வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனிதனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பேதுரு பவுல் வாழ்ந்த காலங்களில் அவர் கண்ட ஒரு காரியம், சத்தியம் அடக்கி வைக்கப்படுகிறதை கண்டார். உண்மை மறைக்கப்படுகிறதை கண்டார். உண்மை சொல்லப்படாததை கண்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, உண்மை மறைக்கப்படுவது இயேசுவின் காலத்திலேயே இருந்திருக்கு. உண்மை வெளிப்படுத்த தடை விதிக்கின்ற ஒரு காலம் பிதாக்களின், அதாவது அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே இருந்திருக்கு, இன்னைக்கு மட்டும் கிடையாது. அதனால நம்ம நினைக்கலாம், நம்ம தான் பெரிய பிரச்சனையின் காலத்துல இருக்கோம், இனி எல்லாம் சபை வளராது, பிரதர் பயங்கரமான கொடுமையான காலம் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஒரு நாளும் தேவ ஜனங்களுக்கு இவ்வுலகத்தின் சமுதாயம் அனுகூலமாக இருந்ததே இல்லை. ஆமென். சபை வளருவதற்கு இந்த தேசம் அனுகூலமாக இல்லை என்று நாம் பல நேரம் நினைக்கிறோம். நான் ஒரு சின்ன ஒரு காரியம் கேட்கிறேன், என்னைக்குத்தான் சபை வளருவதற்கு சமுதாயம் அனுகூலமாய் இருந்தது? 2000 வருட சரித்திரத்தை படித்து எனக்கு சொல்லுங்க, என்றைக்கு இந்த உலகம் சபைக்கு அனுகூலமா இருந்துச்சு? என்றைக்கு இந்த சமுதாயம் தேவ ஜனங்களுக்கு அனுகூலமா இருந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஐக்கியம் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போ உண்மை மறைக்கப்படுதல், உண்மை சொல்லப்பட தடை விதித்தல், இவைகளை இன்று மட்டுமல்ல பவுல் அடியாரின் காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆனா பைபிள் சொல்லுது, மறைக்கப்படுவதல்ல பிரச்சனை, மறைக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை. எவன் ஒருவன் உண்மை சொல்லப்படக்கூடாதபடிக்கு, நீதி சொல்லப்படக்கூடாதபடிக்கு, சத்தியம் சொல்லக்கூடாதபடிக்கு அடக்கி வைக்க முற்படுகிறானோ அவர்களுக்கு விரோதமாய் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கு உண்மை மறுக்கப்படுகிறது அங்கே தேவ கோபம் உண்டாகும். பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது யார் மேல் தேவ கோபம் உண்டாகும் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம எடுத்தா அதுல மிக முக்கியமா எடுத்துக்கொள்வது உண்மையை தடுக்கிறவன், உண்மையை மறைக்கிறவனின் மேல் தேவ கோபம் உண்டாகும். இரண்டாவதாக கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல் தேவ கோபம் வரும் என்று பைபிள் சொல்லுது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய உபகரணங்களை, கர்த்தருக்கடுத்தவைகளை துர்விநியோகம் பண்ணுகிறவன், மிஸ்யூஸ் பண்றவன், தேவ கோபம் வரும். கர்த்தருடைய அழைப்பை அலட்சியப்படுத்துகிறவன் மோசே. ஆண்டவர் கூப்பிடுகிறார், மோசே கேட்கல, நான் வரமாட்டேன், என் மச்சான அனுப்புன்ற, சும்மா சொன்னேன், பைபிள் அப்படி இல்லை, எவர யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்னு சொல்ற. உடனே ஆண்டவர் கோபம் அடைகிறார். தேவ கோபம் எங்கெல்லாம் வருகிறது, எப்படி வருகிறது, ஆமீன் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுல ஒன்று, உண்மை மறுக்கப்படும் பொழுது, உண்மை மறைக்கப்படும் பொழுது, உண்மை தடுக்கப்படும் பொழுது தேவ கோபம் வரும். அநேக இடங்களிலே உண்மை பொய் என்று மறுக்கப்படுகிறது. ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் உண்மையை மறுக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உண்மை மறுக்கப்படலாம். ஒருவேளை நீங்கள் உண்மையை மறைக்கிறவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உண்மை மறைக்கப்படலாம், ஒருவேளை உண்மை தடுக்கப்படலாம், அல்லது ஒருவேளை உண்மை உங்களுடைய உண்மை தடுக்கப்படலாம், அல்லது நீங்கள் தடுக்கலாம். இந்த செயல் எங்கு வெளிப்படுமோ, எங்கு வெளிப்படுமோ அங்கு தேவ கோபம் வெளிப்படும் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்லுகின்ற இந்த உண்மை எத்தகையது? இந்த இடத்தில் சொல்லி வருகின்ற உண்மை ட்ரூத் இயேசுவாகிய சுவிசேஷம். அப்ப நீங்க இது வாழ்வுக்கடுத்த நிலையில் வராதா என்று கேட்கலாம். இது வாழ்வுக்கடுத்த பகுதியிலும் வரும். காரணம், ஆண்டவர் உங்களையும் என்மையும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கத்தான் சொல்லுகிறார். நமது வாழ்வில், நமது குடும்பத்தில், நம்முடைய அடிப்படை ஜீவியத்தில் எங்கே உண்மைக்கு மாறான செயல்கள் இருக்குமோ அங்கே தேவனுடைய கோபம் மறைந்து செயல்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே உண்மையாயிருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கோபத்திற்கு விடைபட்டுக் கொள்ள, பைபிள் அப்படித்தான் சொல்லு, தேவனுடைய கோபத்தில் தப்பிக்கொள்ள நமக்கு என்ன வழி? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றே இல்லதென்றும் சொல்லணும். மேல ஒரு வார்த்தையே கிடையாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்று சொல்லும் பொழுது நாம் கோபத்திற்கு என்ன செய்து விடுகிறோம்? தப்பி விடுகிறோம். அதனால என்ன நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் உண்மையாயிருக்க ஆண்டவர் கிருபை தருவாரா. சங்கீதம் இரண்டில் தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் வரும் என்று வேதம் எழுதப்பட்டு வேதம் சொல்லுது. இரண்டாம் சங்கீதத்தில் அந்த பகுதியை நாம் கவனித்து பார்த்தால், தேவனுடைய கோபத்தில் இருந்து தப்பிக் கொள்வதற்கு இரண்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வாக்கியம் அழகான ஒரு வேத பகுதியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆசிக்கலாமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகின்ற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, ஒரு மனிதனின் மேல் தேவ கோபம் வெளிப்படுமானால் இந்த பனிரெண்டாம் வாக்கியத்தின் படி அவர்கள் வழியில் என்ன செய்து விடுவார்கள்? அழிந்து விடுவார்கள். அழகா பைபிள் சொல்லுது, ஒரு தனி மனிதனின் மேல் தேவ கோபம் வெளிப்படுமானால் அவனுடைய வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டட் லைஃப், முற்று பெறாத ஒரு வாழ்க்கையாய் முடிந்து விடுகிறார். ஒருவேளை நாம் ஊழியத்தில் இருக்கலாம், ஒருவேளை நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், படாதவர்களாக இருக்கலாம். தேவனுடைய கோபம் ஒரு மனிதனில் வெளிப்படுமானால் அவனுடைய வாழ்க்கை முற்று பெறாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கவனம் செலுத்துகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், தொடர வருகிறேன். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய லட்சியம், அவர்களுடைய ஆசை என்று சொல்வது கானான் என்று சொல்லுகிறது மட்டுமே. 32 லட்சம் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல லட்சம் மக்கள் புறப்பட்டாங்க. முதியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரையிலும் எல்லாருடைய இருதயத்திலும் ஒரே லட்சியம் கானான். அப்ப நீங்க கேட்கலாம், முதியவர்கள் ஆசை ஆமீன் விரும்பினது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா 40 வருடம் அல்ல கானான் டு எகிப்து, வெறும் 40 நாட்கள் தான். என்னதான் சீரியஸா தாத்தா கிடந்தாலும் 40 நாள்ல என்ன செய்திடலாம், கானானுக்கு போயிடலாம். இப்ப எல்லாருடைய இருதயமும் கானான் என்று சொல்லுகிற ஒரு லட்சியம் அவர்களுக்குள் மறைந்திருந்தது. ஆனால் விருப்பங்கள் 1000 இருந்தும் தேவனுடைய கோபத்தை தங்களுக்குள் கொண்டு வரத்தக்க குணங்கள் மறைந்திருந்தபடியினால் முற்றுப்பெறாத விருப்பத்தோடு மறிக்கின்றார்கள். முற்றுப்பெறாத விருப்பம், அனைவருடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் இருக்கு, ஆனா அது எப்படி இல்லை, முற்றுப்பெறவில்லை. இப்படி வாழணும்னு நினைச்சனே, இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சனே, இப்படி எல்லாம் ஜீவிக்கணும்னு நினைச்சனே, ஆண்டவருக்காக இப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சனே, நினைக்க மட்டும்தான் முடிஞ்சு வாழ முடியல. முற்றுப்பெறாத விருப்பங்கள், முற்றுப்பெறாத ஆசைகள், முற்றுப்பெறாத தரிசனங்கள், முற்றுப்பெறாத அழைப்புகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? இறை கோபத்தை கொண்டு வரத்தக்க வாழ்க்கை. பிள்ளைகளே, இங்கே உண்மை மறைக்கப்படுமோ, இங்கே உண்மை மறைக்கப்படுமோ, அங்கே தேவ கோபம் உண்டாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவங்க வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையை மறைத்து பொய்யை சித்தரித்து நீங்கள் சாதிக்க நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் தவறு, அங்கே வருத்தம் உண்டாகும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு அழகாக தோன்றலாம், ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சிறப்பாய் தோன்றலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கே உண்மை மறுக்கப்படுகிறதோ, எங்கே உண்மை மறைக்கப்படுகிறதோ, எங்கே உண்மை தடுக்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் தேவ கோபம் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், 19வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்போ சிலர் உண்மையை அறிந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளல, அதனால கோபம் வரும். சிலர் உண்மையை அறிவிக்க விடல, அதனால தேவ கோபம் வரும். ஆனா தேசத்திலே சிலர் இன்னும் சத்தியத்தை அறியாதவர்களாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்ப அவர்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே தப்பித்துக் கொள்ளுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்ப நம்ம தேசத்தை பொறுத்த மட்டில் சிலர் அறிஞ்சாங்க, அறிஞ்சபடி நடக்கல. சிலர் அறிந்தார்கள், அறிந்ததின்படி நடக்கிறார். சிலர் அறிந்து அறிவிக்க அறிய மற்றவர்கள் அறிவதை விரும்பல. அதே நேரத்தில் சிலர் அறியவே இல்லையே. இப்ப நம்ம இப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் நினைவுக்கு வரும். பள்ளிக்கூடம் சென்றவர்களுக்கு இந்த ஸ்கூல்ல நம்ம போய் நம்ம காலையில உட்கார்ந்து இருப்போம். நம்ம நாளைக்கு நேத்தி போயிருக்க மாட்டோம், நேற்று பள்ளிக்கூடத்துக்கு போகல. இன்னைக்கு காலையில என்ன செய்யறோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் வகுப்பிலே அல்லது செகண்ட் வகுப்பிலே வாத்தியார் வருகிற முந்தின நாள் அவர் சொல்லி விட்டுருப்பார், நாளைக்கு வரும்பொழுது இந்த பாடத்தை படித்து விட்டு வாருங்கள், நாளைக்கு வரும்பொழுது இந்த காரியத்தை நீங்கள் படித்து விட்டு வாருங்கள் அப்படி சொல்லி விட்டுருப்பார். இப்ப நம்ம என்ன செய்யறோம், பாத்தியார் எல்லாரையும் படிச்சவங்க எல்லாம் கேட்கிற, அப்ப நம்ம என்ன செய்வோம், சார் நேற்றுக்கு நான் என்ன செய்யல, வரல சார், நேற்றுக்கு நான் வரவில்லை, அறியவில்லை என்கிற வார்த்தை எங்க மறைந்து வருகிறது. அழகா தப்பித்துக் கொள்ளுவோம், சார் ஏன் வரல, கல்யாணம் வீட்டுக்கு போனேன், அல்லது தோத்திரம் காய்ச்சலா இருந்துச்சு, ஏதாவது தோத்திரம் பிரதமருக்கு சோம் இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம், நமக்கு தெரியாத காரணமா. ஏதாவது சொல்லி நாம் என்ன செய்து விடுகிறோம், தப்பிக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்தில் நாம் தப்பிக்க காரணம் என்ன, நீங்கள் படிக்க சொல்லிவிட்டது எனக்கு சொல்லிவிட்டா மட்டும் இவர் படிச்சுட்டு வந்துருவார், அது வேற. நீங்கள் படிக்க சொன்னது எனக்கு தெரியாது, நான் அறியவில்லை. இப்ப வாத்தியாட்ட இருந்து அடிக்க என்ன செய்துட்டோம், தப்பிவிட்டோம். இம்போசிஷன் தப்பிவிட்டோம், தண்டனை தப்பிவிட்டோம். இப்ப நமக்கு என்ன நடக்குது, நமக்கு ஒரு சந்தோஷம், நான் அறியவில்லை, நான் தப்பிவிட்டேன். அதே கான்செப்ட்ல இந்த வசனத்துக்கு நீங்க வாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை வாசிக்கணும், அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கும் நிலை. இந்த அநியாயம் என்ற வார்த்தைக்கு ரோமன் கத்தோலிக்க வேதாகமம் சொல்லுகிறது நெறிகேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெறிகேடினால், நெறிகேடினால் என்று சொல்லுகிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம சொல்றோம், எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சத்தியம் இருந்தது, தெரியாது இப்படி ஒரு உபதேசம் இருந்தது, எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஒழுங்கு இருந்தது, எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு தெய்வம் இருந்தது, எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு இரட்சகர் இருந்தது, எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு மனுஷன் தப்ப முடியாது. அப்படித்தான் இந்த 9-19 வசனம் அழகா சொல்லுது. இப்ப நம்முடைய கேள்வியே தான், நம்ம ஊர்ல எல்லாம் சுவிசேஷம் தெரியும், நம்முடைய தேசத்திலே சுவிசேஷம் தெரியும், நம்முடைய ஜனங்களுக்கு சத்தியம் தெரியும். அறியப்படாத மனிதர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, சுவிசேஷத்தை அறியாதவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, அவங்க தப்பிடுவாங்களா, தப்ப முடியாது. ஏன்னா 19 வசனத்தை மறுபடியும் படிங்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றார், வெளிப்படுத்தி இருக்கிறார். 20 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் அவைகளை சொல்லுது, ஆதலால், கடைசி வார்த்தையை படிங்க, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்னு இருக்கு. 19 வசனத்தில் ஒருவனும் எனக்கு ஆண்டவரை குறித்து தெரியாது, யாரும் எனக்கு சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தேவனை குறித்து அறிவிப்பது அவர்கள் நடுவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். டைரக்டா ஆண்டவர், ஆமை, ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறாரா. அதனால 20 வசனம் சொல்லுகிறது, போக்கு சொல்ல, போக்கு சொல்ல, காரணம் சொல்ல, எனக்கு தெரியாது என்று சொல்ல வாய்ப்பு இல்லை என்றவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சிலர்லாம் இயேசு வரும் பொழுது ஏதாவது காரணம் சொல்லி நிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு பலன் தரும் பொழுது, ஆண்டவரே இது இப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும் என்று சொல்லி ஏதாகிலும் காரணம் சொல்லி தப்பிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, போக்கு சொல்ல இடம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா, யாரையாவது காரணம் சொல்லி ஆண்டவர் தப்பிவித்திருக்கிறார்னா? கிடையாது. ஊசா உடன்படிக்கை பெட்டி அண்டை மறித்த பொழுது அவருக்கு 1000 காரணம் சொல்ல இருந்திருக்கலாம், விழுந்துரும் நினைச்சேன். பெட்டி விழுகிறது நம்ம கண்ணு முன்னால, பெட்டி விழுகிறது மரியாதையா? பெட்டி விழுகிறது மரியாதை இல்லை. பெட்டி கண்ணுக்கு முன்னே விழுமானால் நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. பெட்டியின் மேல் உள்ள ஆர்வத்தினால் அந்த எஸ்கியூஸே அங்க இல்லை. மோசே ஆண்டவரிடத்திலே இந்த கானானுக்கு போகிறது பத்தி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பிணக்கம் உண்டாயிற்று. சிநேக பிணக்கம் என்று சொல்லவா, கோபத்தின் பிணக்கம் என்று சொல்லவா, பிரமாணத்தின் பிணக்கம் என்று சொல்லவா தெரியல, அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள இடத்துல பிணக்கம் வந்துவிட்டு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கவனிக்கும் பொழுது அது கோபம், சிநேகத்தின் பரிபூரணத்தினால் உண்டாகிற கோபத்தின் பிணக்கமா தாங்க தெரியுது. ஏன்னா ஐ மீன் இப்ப வந்து ஆண்டவர் பேச சொல்லுவார், இவர் கோபத்தில் என்ன செய்தார், அடிச்சிடுறார். அப்ப ஆண்டவர் நீ வந்து நீ இப்படி பண்ணதுனால நீ கானானுக்கு போக மாட்டேன், நீ பார்ப்ப அப்படின்னு சொன்ன. சில காலங்கள் கழித்து மோசே ஆண்டவரிடத்துல போய் சொல்ற, ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன், ரொம்ப ஆசையா இருக்கு கானானுக்கு போகிறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, இதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். காரணம் சொல்லுவாரா இல்லையா, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஒருவேளை நான் நினைக்கிறேன் மோசே அதுல லிட்ரேச்சரா எழுதுனதுனால அவருடைய உணர்ச்சிகள் முழுவதும் எழுதி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பார், அன்னைக்கு கொஞ்சம் அவன் இருக்காமல மற்றவன போய் அவர் வந்து என்ன ஒரு மாதிரி கடுப்பா பேசிட்டான், கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அதனால தான் அடிச்சேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள இனி எப்படி ஒன்று வேணாம் தயவு செய்து என்று சொல்லி நிறைய பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். சும்மா பைபிள்ல இல்லை அப்படி சொல்ல வேணாம். தோத்திரம் ஆண்டு என்ன மோசைக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு சிநேகிதனை போல பேசிக்கொள்வார்கள். இப்ப பேசினா உடனே இந்த காரணம் சொல்ற மோசை. அப்ப ஆண்டவர் சொல்றார், அதை மாத்திரம் என்னிடத்தில் பேசாதிரு அப்படின்னு சொல்லுவார். வேற என்ன வேணாலும் பேசு, அதை மட்டும் பேசாது. நோ எஸ்கே. அப்ப ஆண்டவர் போக்கு சொல்ல இடம் கொடுக்கவில்லை, போக்கு சொல்ல இடம் கொடுக்கல. அதனால தேவனுடைய சமூகத்தில் நம்ம பேசினாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, எஸ்கியூஸ் என்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு நாளும் துணியக்கூட, சொல்லி தப்பிடலாம் என்று சொல்லுகிற வாய்ப்பு அங்கு அநேகருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், ஆலயத்திற்கு அடுத்த காரியங்கள், ஆத்மீகத்திற்கு அடுத்த காரியங்கள், தேவ சித்தத்திற்கு அடுத்த காரியங்களில், உண்மைக்கு அடுத்த காரியங்கள், நிஜத்துக்கு அடுத்த காரியங்கள், ஐக்கியத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஒரு நாளும் பிள்ளைகள் எஸ்கியூஸ் சொல்ல முன்வரக்கூட, சாரிப்பா நடந்துருச்சு என்ன மன்னிச்சிருங்க, இந்த வார்த்தையை தவிர இதனாலதான் செய்தேன், இதனாலதான் செய்தேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த காரணம் சொல்லுதல் இன்னைக்கு நேத்துக்கு ஆரம்பிக்கல, ஏதேன் தோட்டத்தில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இது ஜென்ம சுபாவம்னு சொல்லல. பாருங்க, அம்மா பழத்தை சாப்பிடுறாங்க, பாட்டி சொல்லுவியலா அம்மா சொல்லுவியலா தெரியல. தோத்திர காயினுக்கு அம்மா, நமக்கு பாட்டி, பாட்டிக்கு பாட்டி, அப்படி பெரிய பாட்டி. இந்த அம்மா என்ன செய்து பழத்தை சாப்பிட்டுருச்சு, சாப்பிட்டேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான் நான் சாப்பிட்டேன், ஆனா காரணம் தான் அல்ல. எஸ் அங்க பாருங்க, தட்டி கழிக்கிறாங்க, போக்கு சொல்றாங்க. இப்ப யாரு தாத்தா சாப்பிடுத, ஐயா நான் சாப்பிட்டேன், ஐ எம் சாரி அந்த வார்த்தை அந்த வரல, நான் சாப்பிட்டேன் ஆனா காரணம் நான் அல்ல. அப்ப எல்லா இடத்திலையும் கவனிக்கும் பொழுது ஒரு போக்கு தான் வருது, அப்படி திருப்பி விடுறாங்க, இவன் தான் நான் சாப்பிட காரணம், இவன் தான் இதுக்கு காரணம், இவன் தான் இதுக்கு காரணம், இதுதான் இதுக்கு காரணம். இன்னைக்கு பகல் வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம், குடும்ப வாழ்வின் அடுத்த காரியமா இருக்கலாம், ஊழியத்திற்கு அடுத்த காரணம் இருக்கலாம், போக்கு சொல்லி நிக்கலாம்னு யாராவது மனசுல நினைச்சா நம்முடைய தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் இல்லாத தெய்வம், அதனால போக்கு சொல்ல இடம் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த போக்கு சொல்ல இடம் இல்லை. இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நான் எழுப்பியே ஆகணும், அறிந்தவர்களை விடுங்க, அறியாதவர்கள் எப்படி அறிந்ததாக சொல்லுகிறீர்கள்? 19 வசனத்தில் ஆண்டவரே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதம் மிக தெளிவா சொல்லுது இல்லையா. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? 20 வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? 20 வசனத்தை சேர்ந்து படிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் இரண்டு காரியங்கள். ஒன்று தெய்வத்தினுடைய நித்திய வல்லமை, இரண்டு அவருடைய டிவைன் தேவத்துவம், தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல ஒருவனும் எனக்கு தெய்வத்தை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நம்ம 20 வசனத்தை 19 20 நம்ம என்ன செய்துட்டோம், படித்து விட்டோம். அதனால சரி தோத்தரம், இப்ப உங்களுக்கு இந்த 19 20 ரெண்டு வசனத்தினுடைய படிப்பனை என்ன? போக்கு சொல்ல முன்வராதிருங்கள், காரணம் சொல்ல முற்படாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்ல, ஆம்னா ஆம், இல்லை என்ன இல்லை. அது வந்து இந்த வந்ததெல்லாம் வேண்டாம், வந்ததெல்லாம் வெளியே போட்டு காரணம் சொல்ல இடமில்லை, அப்படித்தான் பைபிள் சொல்லு. இப்போ பைபிள்ல நீங்க பாருங்க, வேதம் சொல்லுது, ஆமை தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு பைபிள் என்ன வார்த்தை சொல்லுகிறது? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இன்னைக்கு சில அநேக நாடுகள் தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு இயக்கம், அது ஒரு ஒரு ஒரு ஒரு கலகமாய் செயல்பட்டு வருகிறது. ஆனா வேதம் மிக தெளிவா சொல்லுது, தேவன் இல்லை என்று, கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை, சிருஷ்டி கர்த்தர் இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லுவானால் நம்ம உடனே புரியணும், பாவம் தலைக்கு சுகம் இல்லை போலே இருக்கு. உடனே நம்ம அப்படித்தான் சொல்லணும், பாவம் இவ்வளோ வசதி இருந்த பிறவும் தலைக்கு சுகம் இல்லை. பைபிள் அப்படித்தான் சொல்லு, நல்ல படித்தவன் வந்திருந்து கடவுள் இல்லை, ஐயோ பாவம் தலைக்கு சுகம் இல்லை, மதிகேடன் அப்படித்தான் சொல்லு. என்ன பைபிள் சொல்லுது? நான் இல்லாத ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேன். பைபிள் சொல்லுது மதிகேடன், அறிவில்லாத ஒருவன், தெளிவில்லாத ஒரு மனுஷன், புத்தி இல்லாதவன், இதை சொல்லுவான் பாவம், மனக்குழப்பம் பிடிச்சிருக்கு போல. அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஒருவேளை அப்படி யாராகிலும் இந்த காலை பொழுதில் பகல் வேளை தெய்வம் இல்லை என்ற உணர்வு கொண்டவர்களின் சத்தத்தை கேட்பீர்களானால் அந்த நினைவுகளை மாற்றிவிட உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் அப்படி மாறிக்கொள்ள விரும்பவில்லை என்றால் வேதம் உங்களை மதிகேடர்களாகவே கடைசி வரை பார்க்கும். வேதம் உங்களை அப்படி பார்க்கிறபடியினால் நாங்களும் உங்களை அப்படி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து விடுகிறது. சாரி பிரதர், வேற வழி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப அடுத்த நம்ம பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? ஒப்பு கொடுத்தல். ஏன் ஒப்பு கொடுத்த? இது ஒரு புறம் இருக்கா? இந்த கூட்டத்தில் இப்போ ஒரு கூட்டம் அறிய அறியல, அதாவது என்ன, அறிய தடை செய்து அவங்க மேல தேவ கோபம் வரும். இன்னொரு கூட்டம் தேவன் உள்ளதை அறியவே இல்லை, தெரியாதுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்ல, எவனும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சந்திரனை பார்க்கும் போதெல்லாம் சந்திரனை உண்டாக்கினவர் யாருன்னு அவன் யோசிப்பான். சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் தோத்திரம் அதை உண்டாக்கினவரை அவன் என்ன செய்வான்? யோசிப்பான். அதனால யாருமே தெய்வம் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. இப்போ சிலருக்கு தெரியும், இந்த சூரியனை பார்த்தா கடவுள் இருப்பாருடே, எப்படி இல்லைன்னா இந்த சூரியன் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? சந்திரனை பார்க்கறான், சந்திரனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு தோணுது, ஆமா என்னதான் இருந்தாலும் இந்த சந்திரன் எல்லாம் இவ்வளவு தூரம் வரணும்னா கடவுள் உண்டுடே. அப்ப இப்போ சிலருக்கு தெய்வம் உண்டென்ற அறிவு அவர்களுக்கு இருக்கு. படைப்பை பார்க்கும் பொழுது தெய்வம் உண்டென்று சொல்லுகிற அறிவு அவர்களுக்கு இருக்கு. அவங்க நிலைமை என்ன? பைபிள் சொல்லுது அவங்க மேலையும் தெய்வ கோபம் வர வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம 21 வசனத்துல படிக்க போறோம். 21 வசனம் எடுங்க பார்க்கலாம். 21, அவர்கள் இயற்கையை கண்டு தெய்வத்தை அறிந்தும், அந்த வசனத்தை அந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன், தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் வீணராக இருக்கிறார்கள். தேவ கோபம் யார் மேல் வெளிப்படும் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒன்று, அநியாயத்தினால், நீதி கேடினால், நெறிகேடினால் சத்தியத்தை மறைக்கிறவனின் மேல் வரும். ரெண்டு, தேவன் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்க எனக்கு தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் மேலும் வரும். மூன்று, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் இருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கு தேசத்துல. அவங்க மேல தெய்வ கோபம் வரும். தெய்வம் ஒருவர், சிலருக்கெல்லாம் அப்படிதாங்க, ஆண்டவர் உண்டு இல்லைன்னா இதெல்லாம் என்ன செய்யாது, வந்திருக்கார் என்று சொல்லுகிற அறிவு இருக்கு. ஆனா தெய்வத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். இந்த விருப்பம், இந்த அறிவு, இந்த ஆசை அவர்களுக்குள்ள இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய இருதயம் என்ன செய்து விடுமா, இருளடைந்து போகும். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தேவனுடைய விருப்பம் உங்களுக்கு சொல்லி தரட்டாமா? தேவனுடைய விருப்பம், இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டியும் நம்ம கர்த்தரை என்ன செய்யணுமா, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும். இந்த காலை பொழுதுல சிலர்லாம் இந்த ஆராதனையில இருக்க மாட்டாங்க, அப்படியே அப்படியே சுத்திக்கிட்டு. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோயிலும் ஆராதனை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆராதனைக்கு இருக்க வேணாம், ஜபத்துக்கு இருக்க வேணாம், தெய்வனுடைய சமூகத்திலே அமர்ந்து தெய்வ சத்தம் கேட்க வேணாம், அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாள், நம்ம எங்க போனோம், ஆலயத்துக்கு போனோம், தெய்வத்தை ஆராதிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. உங்களை நான் பாராட்டுறேன், சில சுத்திக்கிட்டே வருவான். ஏன் இன்னைக்கு கூட்டம் இல்லை? ஏமா கூட்டம் இல்லாததுனால நீ தேவனுடைய பிள்ளை இல்லாம போயிருவியா? சபையில் கூடி வருகின்ற ஆராதனை இல்லாம போனதுனால நீ ரட்சிக்கப்பட்டவன் இல்லாமல் போய்விடுவாயா? சபையில் தெய்வத்தை ஆராதிக்கிற ஆராதனை இல்லாதபடியினால நீ துதிக்க ஸ்தோத்தரிக்க வேண்டாம் என்ற பிரமாணம் உனக்கு வந்து விடுமா? சபையில் குடி வருதல் இருக்குதோ இல்லையோ, சிருஷ்டியாகிய நான், தெய்வத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் ஜீவனுள்ள தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், தேவனை மகிமைப்படுத்த மறுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்க மறுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதை மறந்து நடக்கிறவர்களுக்கு சொல்றேன். சிலர் கூட இந்த ஆராதனை நேரத்தில் கூட தேவ செய்திக்கு கவனம் செலுத்தாம கேம் விளையாடிட்டு இருப்பான் நாசமா போறதுக்கு. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு கவனம் செலுத்த இல்லை. அதான் சிலர் தேவனை அறிந்தார், சிலர் அறியலை என்றார், அவனும் தப்ப முடியாது. சிலர் அறிய விடவில்லை, அறிய மனதில்லை, தடுக்கிறான். எனக்கு அது வேண்டாம், இந்த சத்தியம் வேண்டாம், உபதேசம் வேண்டாம், இந்த ஆவிக்குரிய அனுபவம் வேண்டாம், இறை தேடுதல் வேண்டாம். அவனையும் விடாது தேவனுடைய நீதி. செலவை அறிஞ்சிருக்கான், தெய்வம் உண்டு, தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் இருந்தா இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன, இப்படி வாழ்கிறான். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனை அறிந்தவனானான் இந்த உலகத்தில் அனைத்து சகல சிருஷ்டிக்கும் சிருஷ்டியும் தெய்வத்தை துதிக்கணும், தெய்வத்தை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அது ஆண்டவருடைய வேதம் விரும்புது என் அன்பு பிள்ளைகளே, அதான் ஆண்டவர் விரும்புற. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதனுடைய பிரதிபலிப்பு பாருங்க, நேற்று இரவு நான் சொல்லி இருப்பேன், இன்னைக்கு நைட் நீங்க கேட்பீங்க. யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சென்ற எல்லா வாலிபர்களுக்கும் உண்மை தெரியும், சத்தியம் தெரியும், ஒழுங்கு தெரியும், உடன்படிக்கை தெரியும், உபதேசம் தெரியும், நடைமுறை வாழ்க்கையில் செய்யத்தக்கது தெரியும். ஆனா நான்கு பேருக்குள்ளே மட்டும்தான் அதன்படி வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? நாலு பேருக்குள்ளதான் அந்த ஆர்வம் இருந்துச்சு. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்தினார், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படிஞ்சாங்க, துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிச்சாங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்தினார். கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார், தானியேலின் காரியம் தேசத்தில் ஜெயமாயிருந்தது. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க தேவனை அறிந்தவர்களானால், உங்கள் குடும்பம் ஆண்டவரை அறிந்த குடும்பமானால், ஸ்தோத்தரிக்க வேண்டிய நேரம் என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கணும். துதிக்க வேண்டிய நேரம் துதிக்கணும். ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதிக்கணும். ஆண்டவரை உயர்த்த வேண்டிய நேரம் உயர்த்தணும். கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். ஆண்டவருக்காய் வாழ வேண்டிய நேரத்தில் வாழணும். அப்படி செய்து பாருங்க, பாபிலோனிலே செயல்பட்ட தெய்வம் உங்களுக்காய் செயல்படுவதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்காய், கர்த்தருக்காக செயல்படுகிற உங்களுக்காய், தேவனை மகிமைப்படுத்தி வருகிற உங்களுக்காய், தேவனுடைய சித்தம் செய்கிற உங்களுக்காய், என் தேவன் செயல்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு அருமையான பகல் பொழுதில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளுக்காய் நான் பாபிலோனில் வருவேன். பாருங்க, சிங்க கபியில் தானியேலுக்காக இறங்கி வந்தார் கர்த்தர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிறேன், இந்த மூன்று நண்பர்களுக்காக அக்கினி சூளையில் அவர் இறங்கி வந்த சத்துருவின் இஷ்டங்களுக்கு அவரை ஒப்பு கொடுத்தாரா? இல்லை. மனிதனின் இஷ்டத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாரா? இல்லை. சமுதாயத்தின் இஷ்டத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாரா? இல்லை. அறிந்தவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அறிந்தவர்கள் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது, அறிந்த நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை கண்ணீரோடு கண்ணீரோடு தேவ சமூகத்திலே இருக்கலாம், கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே இருக்கலாம், கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக அவர் செயல்படுவது நிச்சயம். போக்கு சொல்கிறவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன், நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்து, ஆண்டவரை உயர்த்த வேண்டிய விதத்தில் ஆண்டவரை உயர்த்த கவனம் செலுத்து. முறுமுறுக்கிறதை விட்டுவிடுங்கள், குறை சொல்லுவதை விட்டுவிடுங்கள், காரணம் சொல்லி திரிவதை விட்டுவிடுங்கள், மற்றவர்களை குறித்து குறை சொல்லி வாழ்கிறதை விட்டுவிடுங்கள். அதற்குரிய காலங்கள் அல்ல இது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்து, ஆண்டவரை உயர்த்த வேண்டிய விதத்தில் ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் வேதத்திலே படித்து பலமுறை கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.

இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிட ஜபமாக எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க

ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கணும். நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டாண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ரபலரியான் தேரவரவலவர கல.

நம்ம இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்னி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிற உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாட போகிறோம்.

தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியே சிங்க கவியில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையில கெவி அண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறான்,

நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறார். நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ், எத்தனை பேர் இன்றைக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்,

உயர்த்துகிறோம்ப்பா. உன் நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை சகலமும் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. பிரசன்னத்தான நிரப்பு கண்ணாடி இயேசுவின் நாமத்தில்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானமாக நாம் மத்தேயு 7:6 நாம் தியானிப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பு போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அன்பானே, இந்த வேத வசனத்துக்கு அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்றால், பரிசுத்தமானதை நாய்களுக்கும் உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பும் போடாதேயுங்கள் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்தமானது நாய்கள், இந்த முத்துக்கள் பன்றிகள் என்று ரெண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தமானது என்றால் என்ன? அதனாலே முத்துக்கள் என்றால் என்ன? இந்த வேத வசனங்கள், வேத வார்த்தைகள், தேவனுடைய சுவிசேஷம் தான் பரிசுத்தமானது. வேத வசனங்கள் தான் முத்துக்களை போன்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வேல்யூவான ஒரு பொருளாக இருக்கிறது. அதை நாய்களுக்கு முன்பும் பன்றிகளுக்கு முன்பும் போடும்போது அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு அதுகளுக்கு தெரியாமல் அது காலால் மிதித்து போடவும் நம்மளையே பீறவும் அதுக்கு செய்கிறது. இந்த நாய்கள் அப்படின்னொடனே எனக்கு ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தாயானவள் தன்னுடைய மகளுடைய உடல்நிலை மோசமாக இருக்குது வந்து ஜெபிக்க சொல்லும்போது, அவர் ஏசாண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதை நாய்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த அந்நிய ஸ்திரியானவள் ஆண்டிடத்தில் சொல்கிறார், நாங்கள் நாய் தான் ஆண்டவரே, பிள்ளைகள் தின்று மீதியை அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கு நாய்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ மகள் சுகமாவா என்று சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமான அந்த சுவிசேஷத்தை, அந்த பரிசுத்தம் என்றால் என்னன்னு தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அழைச்சி போடுறாங்க. ஆனால் அந்த நாய் தான் ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகள் சிந்தின அந்த துணிக்கைகளை மேஜையில் கீழே விழுகிற அதை பிள்ளைகள் திரும்ப எடுத்து சாப்பிட மாட்டார்கள், நாய்க்கு தான் போட முடியும், அப்படிப்பட்ட நாயாக என்னையும் நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு அவளுடைய மன ஆசையை நிறைவேற்றுகிறார். அதனால நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவருக்குண்டான பலனை நமக்கு தருகிறார். இங்கு முத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது பன்றியை உதாரணம் கொடுக்குறார். பன்றி அது காலால் மிதித்து போடுகிறது என்று. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு டாக்ஸ் கொடுக்க போகும்போது ஒரு ஊழியக்கார் சொன்னார், இதெல்லாம் போயிட்டு பண்ணிக்கிட்ட போடுற மாதிரி தான் இது அப்படின்னார். அன்றைக்கு நான் உண்மையிலே அதுக்கு வருத்தப்பட்டேன். ஆனால் போக போக பார்க்கும்போது அதை வாங்கி அதை கசக்கி அநேகர் கீழே போடும்போது நான் உண்மையிலே ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறுகிறதை நான் பார்த்தேன். அதனுடைய வேல்யூ தெரியல. அவர்கள் கீழ்நோக்கி பார்க்கறதுனால பன்றியினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, கீழ்நோக்கி தான் பார்க்கும், மேல் நோக்கி பார்க்க கீழே தான் பார்த்துருப்போம், மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அந்த கீழ்நோக்கமான அவருடைய சுபாவங்கள் முத்துக்களை விட விலையேற பெற்ற அந்த பொக்கிஷம் அவர் கையில் கிடைக்கும்போது அவர்கள் அதை உணராதபடிக்கு அதை என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க. கொடுக்குறவர்களே என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஏன் இதெல்லாம் கொடுக்குற மதம் மாத்திரியா அப்படின்னு. அன்பானே, இவர்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னும்போது ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்றால், ஒரு 3 பேர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக ஒரு தீவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். பல நாள் ஜெபித்து 3 பேரும் ஆண்டுடைய காரியத்தின்படி அவர்கள் ஜெபித்து விட்டு கப்பலில் செல்லும்போது அந்த கப்பல் புயலில் அடிபட்டு அந்த கப்பல் சிதைக்கப்படுகிறது. அந்த 3 பேரும் கடலில் குதித்து தப்பிக்கிறார்கள். தப்பித்து 2 பேர் கரையேறுறாங்க, ஒருத்தர் கரையேறவில்லை, ஒருத்தர் காணாமல் போயிட்டார். பல வருஷங்கள் சென்று, ஒரு 10 வருஷம் சென்று, திரும்பி அந்த 2 பேர் திரும்பவும் அந்த கிராமத்துக்கு அந்த தீவுக்கு போய் நம்ம எப்படியாவது அந்த ஆண்டவரை அறியாத அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அந்த தீவில் வசிக்கிற அந்த மக்களுக்கு எப்படியாவது கடவுளை இயேசு கிறிஸ்துவை அன்பை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி திரும்ப 10 வருஷம் சென்று அவர்கள் அந்த தீவுக்கு திரும்பவும் மீண்டுமாய் போகிறார்கள். தன்னுடைய நண்பனை இழந்து அவர்கள் போய் இறங்கின உடனே அந்த தீவு மக்களிடத்திலே அவர்கள் தன்னுடைய சுவிசேஷ பணியை ஆரம்பிக்கிறார்கள். எப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி அவர்கள் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் உற்று நோக்கி அவர் ஆண்டுடைய பிறப்பிலிருந்து அவருடைய இரண்டாவது வருகை வரை அவர்கள் சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இப்போ அறிவிக்கும்போது எப்படி பிறந்தார், இப்படி வளர்ந்தார், இயேசுனார், இப்படிலாம் உதவி செய்தார், இப்படிலாம் நமக்காக பாவத்துக்காக மறித்து உயிர்த்திருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் இப்படி வரப்போகிறாருன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்களாம், அந்த தீவு மக்கள் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ எங்கள் தீவுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் தான் நீ சொல்கிற இயேசுவா வந்துப்பார் அப்படின்னு அவரை கூப்பிட்டு போனாங்களாம். அந்த தீவுக்கு போனால் ஒரு குடிசை வீட்டிலேருந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் வெளியில் வருகிறார். வெளியில் வந்து பார்த்த உடனே இவர் தான் நான் சொன்னவர், நீ சொன்ன அத்தனை குணாதிசயமும் இவர்கிட்ட இருக்குது, இவர் அப்படி தான் நடக்கிறார் எங்ககிட்ட, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இவர் அப்படி தான் பார்த்தோம், இவர் தான் பார் அப்படின்னு உடனே அவர் இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மனுஷனை இவர் தான் இயேசுவா பார் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியல, அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தா இவன் அவங்களும் உத்து பார்க்குறாரு, அந்த வயதானவரும் இவர்களை உத்து பார்த்து பார்த்து அப்படியே ரெண்டு பேரும் ஊட்டுன்னு, ஆ நீ அவரு தானே, ஜேம்ஸ் தானே அப்படின்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம், ஆனால் நீ செத்து போயிட்ட, நீ தீவில் நம்ம கப்பலில் வந்து செத்து போயிட்டு இருப்பேன்னு நினச்சோன்னாங்க, ரெண்டு பேரும் மட்டும்தான் கயத்திருந்தோம், உன்னை ஆளை காணானோடனே அப்போ தான் சொல்கிறார், நான் இந்த தீவை கரை ஒதுங்கினேன், நீங்கள் அந்த தீவில் போயிட்டு கரை ஒதுங்கிட்டீங்க, ஆனால் நான் வந்து அப்போ இவங்களுக்கு சுவிசேஷமே சொல்லலையா, இயேசுவை யாருன்னு தெரியாதுன்றாங்க. நாங்கள் இயேசுவை பற்றி சொன்னால் அவரை போல ஒருத்தர் எங்கள் ஊரில் இருக்கிறாரு, வா பார்ப்போம் அப்படி, வா உங்களை காட்டுறேன்னு சொல்லி இட்டு வந்து ஒன்றை காட்டுறாரு என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ தான் சொன்னாராம் அந்த மூன்றாவது நபர், ஆமாம் நான் இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலை, சொன்னாலும் புரியாது, வேல்யூவானது, இவங்க அறியாத மக்கள், பாம்பர மக்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறத விட அவர்களுக்கு சுவிசேஷத்தின்படி நான் வாழ்ந்து காட்டும்போது அந்த இயேசுவை இவர்களுக்கு நிரூபிக்க முடியும் என்று சொல்லி நான் வாழ்ந்து காட்டினேன் என்று சொன்னாராம். அன்பானே, அப்போ அந்த வெளியேற பெற்ற அந்த முத்துக்களை போன்ற அந்த வேத வசனங்களின்படி அவர் வாழ்ந்து காட்டும்போது அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் அதை பண்டிகளைப் போல அதை காலால் மிதிக்கவோ அல்லது நம்மளையே மீறி பீறி போடவோ அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளில் அவர் நிரூபித்து காட்டினாராம். இதை கேட்கிற அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தமான ஆண்டுடைய வார்த்தையை நாம் கொண்டு செல்வது எப்படியாக கொண்டு செல்கிறோம்? முத்துக்களைப் போல வெளியேற பெற்ற சத்தியங்களை நாம் எப்படியாக அந்த கீழ்நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் கொண்டு செல்கிறோம்? அன்பாலே, இதை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கிருபையாக அந்த பரிசுத்தமானதை, அந்த முத்துக்களை அந்த கீழ்நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவோம். கண்டிப்பாக நிச்சயம் அவர்கள் ஒரு நாள் உயர்ந்து பார்ப்பார்கள் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. ஜெபம் பண்ணுவோம். அன்பு மகாத்தில் விரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்கிற ஒவ்வொருவரின் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த வேதத்தின்படி முத்துக்களை போன்ற வெளியேற பெற்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு ஆண்டவரே கீழ்நோக்கி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உண்மை கண்டுகொள்ளும்படியாக, உண்மை பார்க்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சாட்சியாய் வாழ எனக்கு எங்களுக்கு அருள் செய்வாய். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜெபம் தகப்பனே. ஆமென். Thank you and God bless you.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மார்க் சுவிசேஷம் 10:22 அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.

சகோதரே, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கோர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். மனுஷன் பார்க்கிறபடி பாராதவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை வைத்து மதிப்பிடுகிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சிறுவயது முதல் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன், இயேசுவினிடத்துல ஓடி வருகிறவன், இயேசுக்கு முன்பாக பணிந்து முழங்கார் படியிட்டு பணிந்து கொண்டவன், இப்படி பட்டவனை கர்த்தர் இழக்க விரும்பவில்லை. எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனை பார்த்து அவனிடத்துல இருக்கிற குறை அது மாறும்படிக்கு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவனிடத்துல என்ன குறை இருந்தது என்றால், அவனுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்தது. ஆஸ்திகள் இருப்பது குறையா தவறா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. காரணம், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி அப்பா கிட்ட இருந்துதான் இறங்கி வருகிறது. ஆனால் இவனுடைய பிரச்சனை என்னவென்றால், இவன் நித்திய ஜீவன் வேண்டும் என்று கேட்டாலும் இவன் மனம் முழுவதும் அவனுக்கு உண்டான உலக ஆசீர்வாதங்கள், உலக ஆஸ்திகள் மேலதான் பற்றுதலாய் இருந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அது எதற்கு நேராக இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். அப்போஸ்தலர் 7:39 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்களாம். பார்வை கானானை நோக்கி தான் இருக்கிறது, கால்களும் அதை நோக்கி தான் நடக்கிறது, பாடலும் கானான் பாட்டு தான், வருகை பாட்டு தான். ஆனால் இருதயம் எகிப்துக்கு நேராய் திரும்பி இருந்தது. அப்படி யாருடைய இருதயங்கள் எல்லாம் எகிப்துக்கு நேராய் திரும்பி இருந்ததோ அவர்களால் அந்த கானானை அடைய முடியவில்லை என்று வேதம் நமக்கு காண்பிப்பது மட்டுமல்லாமல் எச்சரிக்கிறது. அதை தான் கர்த்தர் இங்கே இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் அல்ல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல, ஆஸ்திகள் மேல பற்றுதலா இருந்தது. கர்த்தர் அதை அவனை சரி பண்ண, அவனை திருத்தும்படி சொல்லும் போது அவன் அதற்கு செவி கொடுக்காமல் அவன் துக்கத்தோடே போய்விட்டான். எல்லா விதத்துல சரியா இருப்பது போல நமக்கு தோன்றும், ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் இத்தனை காரியங்கள்ல சரியா இருந்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிடும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். காரணம், அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். கர்த்தர் ஒரு காரியத்தை விட்டுவிடு என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். அது விடவில்லை என்றால் அது நமக்கு நித்திய வலியை கொண்டு வரும். அதுதான் நித்தியத்தை இழப்பதற்கு ஏதுவாய் நம்மை கொண்டு போய்விடும். கர்த்தர் நம்மோடு ஒரு காரியத்தை பேசும்போது, நம்மை உணர்த்தும் போது, நம்மை எச்சரிக்கும் போது, அதை விட்டு விலகு, அங்கே போகாதே, இதை பாராதே என்று சொல்லும் போது அதற்கு நாம் செவி கொடுத்தால் நம்முடைய முடிவு துக்கம் என்று இராது. இவனை பாருங்கள், இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே இத்தனை நல்ல சுபாவங்கள் இருந்தும் அவன் எப்படி போனான்? துக்கத்தோடே போனான். கீழ்ப்படிதலே செவி கொடுத்தலே நலம். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அசட்டை பண்ணாதிருங்கள். நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு சேதம் உண்டாகாதிருக்கவும் தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார். துக்கத்தோடு திரும்பாதபடிக்கு துதியுடனே அந்த நித்தியத்துக்குள்ளே செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. செவிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. நாங்களும் ஆண்டவரே, அப்பா, நித்தியத்தை விட்டு இந்த பூமிக்குரியவைகளை பற்றி கொண்டிராதபடி எங்களை உணர்த்தும், எங்களை திருத்தும், எங்களை நடத்தும். துக்கத்தோடு எங்கள் காரியங்கள் முடியாதபடிக்கு துதியுடனே நம்முடைய வாசலில் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. இளைஞன் ஒருவன் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தான். பள்ளத்தாக்கிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஒரு மரத்தின் மீது போய் விழுந்தான். அதிலிருந்த ஒரு கொப்பை உறுதியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தான். இருட்டான நேரம் என்பதால் கீழே இருப்பதை அவன் பார்க்க முடியவில்லை. அருகில் யாராவது இருந்தால் தன்னை காப்பாற்ற வரும்படி சத்தமாக கூறினான். அவன் சத்தம் கொடுத்த அடுத்த நிமிடத்தில், நான் உன் தேவன், உன்னை காப்பாற்றும்படி உன் அருகில் இருக்கிறேன் என்று அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. அவனுக்கு மிகுந்த சந்தோஷமும் நிம்மதியும் வந்தது. பரவாயில்லை, இவ்வளவு ஆபத்தான நேரத்திலும் தன்னை காப்பாற்றும்படி கர்த்தர் வந்திருக்கிறார் என்று அவன் நினைத்து சந்தோஷப்பட்டான். உடனே அந்த இளைஞன், தேவனே, என்னை நீங்கள் காப்பாற்ற முடியுமா என்று கேட்டான். ஆம், என்னால் முடியும், உன்னை காப்பாற்றத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அதற்கு அந்த இளைஞன், மிக்க நன்றி, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தேவன், உன் இரு கரங்களையும் வைத்து கொப்பை இறுக பற்றி கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதை விட்டுவிடு என்றார். இப்படி ஒரு பதிலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தன் கைகளை விட்டால் கீழே விழுந்து பள்ளத்தாக்கில் மரித்து போவோம் என்று அவன் நினைத்ததால் தேவன் சொன்னபடி செய்ய முடியாமல், வேறு யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று சத்தமிட ஆரம்பித்தான். உண்மையிலேயே அவன் கையை விட்டிருந்தால் பத்திரமாக ரோட்டருகே வந்திருப்பான். ஏனெனில் அவன் தொங்கிக் கொண்டிருந்த மரம் பள்ளத்தாக்கிலே இல்லை, ரோட்டோரம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் தேவனை அவருடைய ஒத்தாசைக்காக நாடுகிறோம். ஆனால் அவர் தரும் வழியில் நம் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. நமது மூளை அறிவுக்கு எட்டியபடிதான் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவருடைய வழிகளையும் திட்டங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நம் தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகளை விட எளிதானவைகளாக தெரிந்தாலும் அவை உயர்ந்தவை, சிறந்தவை. ஆகவே தேவன் நம் தேவைகளை சந்திக்க வைத்திருக்கும் வழிகளை நாம் நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருமுறை சீரிய படைத்தளபதி நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கிக் கொள்ளும்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தான். எலிசா தன் தேவனுடைய நாமத்தை தொழுது தன் கையினால் தன் குஷ்டம் இருக்கும் இடத்தை தடவி விடுவார், அப்பொழுது சுகம் கிடைக்கும் என்று நாகமான் நினைத்திருந்தான். ஆனால் எலிசாவோ நாகமான் சற்றும் எதிர்பாராத விதத்தில், நீ போய் யோர்தான் நதியில் 7 ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் நாகமான் அதை விரும்பவில்லை. யோர்தானை விட நல்ல நதிகள் என் தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லி கோபத்தோடு தன் தேசத்துக்கு திரும்ப நினைத்தான். ஆனால் அவனோடு வந்திருந்தவர்களின் வற்புறுத்தலின் பேரில் தீர்க்கதரிசி சொல்லியபடி யோர்தான் நதியிலே 7 ஸ்நானம் பண்ண போனான். அப்பொழுது அவன் மாம்சம் மாறி ஒரு குழந்தையின் மாம்சத்தை போல ஆனது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகளை நம் வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். நம்முடைய வழிகளை விட தேவனுடைய வழிகள் உயர்ந்தவைகள். இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107:35. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை கர்த்தர் உங்களின் அவாந்தரமான சூழ்நிலைகளை, வறண்டு போன காரியங்களை நிறைவாயும் நீரூற்றாயும் மாற்றி நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்திற்குள் நடத்தி சென்று ஆசிர்வதிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் திருப்தி இல்லாதவைகளையும் ஜெயமற்றதையும் முடமானதையும் வெறுமை வறண்ட சூழ்நிலை அவாந்தர வழிகளைப் போல காணப்படுகிறதையும் விதைத்ததினால் சூழ்நிலைகள் எல்லாம் எழுந்திருக்க முடியாமல் முடமாக்கப்பட்டு சமாதானத்தை இழக்கச் செய்து அவாந்தர வெளியை போலாக்கி நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்களை சந்தித்து அன்பில்லாமல் விசாரிப்பாரற்ற நிலையில் ஆத்துமாவிலே பலனில்லாது வறண்ட நிலத்தை போலாகி தேவ சமூகத்தையும் நாட முடியாமல் தனிமை உணர்வோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களின் அவாந்தர வழியான சூழ்நிலைகளை மாற்றி வறண்ட நிலமாகிய ஆத்துமாவிலே நீரூற்று ஆகிய சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி நிறைவான ஆசிர்வாதம் இவைகளோடு தேவனின் பிரசன்னத்தையும் ஊற்றி ஆசிர்வதித்து கழிகூறும்படி செய்து ஆசிர்வதிக்கிறேன் என்கிறார். இன்றைக்கு நாம் முகவரி அற்று போனவனுக்கு முன்னுரிமை கிடைத்ததை குறித்து பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9 வாசிக்கையில் அங்கே 2 கால்களும் உடமாகி போன மேவி போஷியத்தை குறித்து பார்ப்போமானால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவாந்தர வெளிகளாய் தந்தையை உறவுகளை அரண்மனை வாழ்வை எல்லாவற்றையும் சிறு வயதிலேயே இழந்து அடிமையின் வீடுகளில் வளர்க்கப்பட்டு முகவரி அற்று போனவனின் மனநிலையோ வறண்ட நிலம் போல் இருந்தது. இந்நிலையை மாற்றிட கர்த்த தாவிதோடு பேசி மேவி போஷியத்தின் அவாந்தர வெளி வாழ்க்கையை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலமாகிய ஆத்துமாவை நீரூற்றாகவும் மாறப்பண்ணி நித்தமும் பந்தியில் ராஜபோஜனம் கிடைக்க பண்ணி நிறைவாய் ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் சத்ருவின் சதியினாலும் உங்களின் அஜாக்கிரதையினாலும் வேண்டாத பழக்கங்களினாலும் எல்லாவற்றையும் இழந்து சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம் வியாதி போன்றவற்றினாலும் அவாந்தர வழிகளாய் வறண்டு போயும் முடமாக்கப்பட்டும் காணப்படுகிறோமே என்றும் இவற்றிலிருந்து நம்மை யார் மீட்பார், விடுதலை சுகம் யார் தருவார் என்று எல்லாம் நம் கைவிட்டு போனதே என்றும் இருளாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளிலிருந்து யார் நம்மை தூக்கி எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள் என்னும் பல கேள்விகளுடன் இரவும் பகலும் கண்ணீருடன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பதில் அளிக்கிறார். எப்படியெனில், முதலாவதாக அவர் நிந்தையை மாற்றுகிறார். மேவி போஷியத்தின் இருதயத்தில் தான் ஒரு வீரனுக்கு மகனாக பிறந்தும் வீரனாக இருக்க முடியவில்லையே என்றும் வீரன் என்ற பெயரை உலகம் மறந்து இன்றைக்கு முடவன் என்று அழைக்கிறதே என்றும் அரசனாக வாழ வேண்டியவன் அடிமையின் வீட்டிலே வாழ்கிறோமே என்றும் ஊருக்குள்ளே இருந்து உறவுகளோடு உறவாட வேண்டிய நாம் ஊருக்கு வெளியே கடைக்கோடியில் ஒருவரும் அறியாதவனாய் இருக்கிறோமே என்றெல்லாம் தன் இருதயத்திலே சிந்தித்து ஆத்துமாவிலே வறண்டு போய் நிந்தைகளை சகித்தவனை கர்த்த நிந்தைகளை மாற்றுகிறார். தாவிதின் மூலம் ஆசிர்வதிக்கிறார். முகமறியாதவனுக்கு முகவரியை கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் காணப்படுகின்ற இன்னல்களை மனவேதனைகளை யாருமே அறியவில்லையே, என் நிந்தைகளுக்கு முடிவில்லையா என்று கேள்விகளோடு ஆத்துமாவிலே வறண்டு போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் முகவரி அற்றிருந்த மேவி போஷியத்தை ஆசிர்வதித்ததைப் போல உங்களையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் தயவுகள் கடந்து வரும்படி செய்கிறார். நீங்கள் சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து தயவுகளை ஏற்படுத்த இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். 2வதாக நித்தம் அப்பம் புசிக்க செய்கிறார். தாவீது மேவி போஷியத்தை அழைத்து பயப்படாதே, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று ஆதரித்து அரவணைக்கிறான். உங்களையும் இன்றைக்கு கர்த்தர் ஆதரித்து அரவணைக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் இதுவரையில் பிரயாசப்பட்டு முயற்சி செய்தும் முடியாமல் போனவற்றிலும் இழப்புகள் நஷ்டங்கள் இவைகளை ஈடு செய்யும்படிக்கு நித்தமும் உங்களை திருப்தியாக்கி நடத்தி ஆசிர்வதிக்கிறார். அப்பம் என்பது இங்கு கர்த்தரின் வார்த்தையை குறிக்கிறது. நித்தமும் கர்த்தர் தம் வார்த்தையினால் ஆசிர்வாத வாக்கு தத்தங்களினால் உங்களுக்கு எதிரிடையான காரியங்களை தகர்த்து சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த
பயன்படுத்தி நித்தமும் நிறைவான ஆசிர்வாதத்தினால் உங்களை நிரப்பி ஆசிர்வதிக்க உள்ளார். இனி நீங்கள் குறைவை காணாது இருப்பீர்கள். நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும். சரீரத்தில், சம்பாத்தியத்தில் சந்தோஷம்

எப்பொழுதும் என் வீட்டிலே தங்கியிரு என்றும் நிரந்தரமான ஆசிர்வாதங்களை தந்து ஆசிர்வதித்தான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளையெல்லாம் இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாயும், அது சரீரத்தின் சுகத்தையும் பணியிடங்களில் இழந்து போன உண்மையான உழைப்பின் அங்கீகாரத்தையும் பறிக்கப்பட்ட நற்பெயர் போன்றவற்றையும் ஏமாற்றப்பட்ட அபகரிக்கப்பட்ட அனைத்து ஆசிர்வாதங்களையும் அரசாங்கத்திடமிருந்து நீண்ட நாட்களாய் தடைப்பட்டு தாமதமாகி போன பதில்களையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களின் வறண்டு போன அவாந்தர வெளியான சூழ்நிலைகளில் காணப்பட்ட நிந்தையை மாற்றுகிறார். நித்தமும் அப்பம் புசிக்கும்படி ஆசிர்வதிக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு நிரந்தர ஆசிர்வாதத்துக்குள் நடத்தி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் அவாந்தர வெளியை போன்ற வறண்ட நிலங்களை போன்றோ உங்களின் சூழ்நிலைகள் இருக்குமானால் அவைகளை நிரந்தரமாக மாற்றி ஆசிர்வதிக்கிற இயேசுவை விசுவாசித்து ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார், ரட்சிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: இரவின் பயங்கரம் பயப்படாதிருப்பாய் என்ற தலைப்பில் சகோதரன் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். கேட்கிற எல்லாருடைய மனதிலே உள்ள கேள்விகளும் உள்ள யோசனைகளும் அறிந்தவர் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, நீர் பேசும் தெய்வம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவாரா என்ற கேள்வியோடு உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள், அவர்களோடு கூட கர்த்தாவே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91:5-6 ஆகிய வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 91:5-6 வசனங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அநேகர் நம்மை சுற்றிலும் பகல் வேளையில் இருப்பாங்க. அப்போ நமக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் இருக்க, பிரச்சனை இருந்தாலும் பெரிதாக தெரியாது. ஆனால் இரவு நேரத்தில் நாம் படுக்கைக்கு போகும்போது அநேகர் ஒரு பயத்தோடு என்ன நடக்குமோ, அப்போதான் அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் உட்காந்து யோசிப்பாங்க. பலவிதமான பயங்கள் வரும் காரணத்தினால் அநேகர் உறங்குவதில்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களிடத்திலே தேவன் இந்த வேளையிலே பேசிக்கொண்டிருக்கிறார். இரவு வந்துவிட்டால் ஒரு பயமும் ஒரு பதட்டமும், நான் என்ன செய்வேன், அப்போதான் எல்லா காரியங்களும் கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும். பகல் நேரங்களிலே வெளியே போகும்போது, வரும்போது, பலரோடு பேசும்போது, பழகும்போது இந்த காரியங்களை குறித்த எண்ணங்கள் இல்லை. ஆனால் படுக்கைக்கு போன பிறகு பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய மனதை பாதிக்கிறது. இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:1 ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த ஆச்சரியமான காரியம் என்ன, ஆபிரகாம் அத்தனை பெரிய மனுஷன், அத்தனை விசுவாசத்திலே வீரன், விசுவாசத்தின் தகப்பன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறாரே, அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன, ஆபிரகாமே நீ பயப்படாதே. அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அப்போ சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவது ஒரு சாதாரண காரியம், எல்லா மனுஷருக்குள்ளேயும் வருகிற ஒரு காரியம்தான். அதனாலே நாம் அதை குறித்து ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளுவது? நிறைய பேருக்கு இந்த பயம் அவங்களை அழுத்தி விடும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்ற, ஆபிரகாமே நீ பயப்படாதே. இந்த 15 முன் உள்ள அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் யுத்தத்துக்கு போவார். யாரோடு? ராஜாக்களோடு சண்டை போட்டு ஜெயம் எடுத்துக்கொண்டு வந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சுங்க. வெள்ளி, பொன்னு, ஆடு, மாடு எல்லாமே, சகலம், ஒட்டகங்கள் எல்லாமே வைத்திருந்த ஒரு பெரிய செல்வ சீமானாய் இந்த மனுஷன் இருந்தார். ஆனால் இவருக்குள்ளே ஒரு நேரத்தில் ஒரு பயம் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில அதுவரைக்கும் அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. இந்த ஒரு குறை அவருடைய வாழ்க்கையில அவரை மிகவும் பாதித்தது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு குறைவு. ஆனால் அந்த ஒரு குறைவு நம்முடைய மனதை அதிகமாக பாதிக்கும். வாழ்வில் குறைவுகள் வரும்போது பயம், அதுவும் இரவு நேரங்களிலே பயங்கரமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:12 இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசித்த காரியம் என்ன, இந்த பெண் தேசத்தில் பஞ்சம், வீட்டில் கொஞ்சமாவது கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அடுத்த நாள் காலையில் அதை சுட்டு சாப்பிடலாம் என்று அவள் தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் ஆயத்தம் பண்ணும்படி ரெண்டு விறகை பொறுக்கும்படி வந்திருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசியை அவள் சந்திக்கிறாள். ஆனால் யோசித்து பார்க்கிறேன், அந்த நாளைக்கு முந்தின இரவு அவளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மரணத்தை கண்களுக்கு முன்பதாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். என்ன காரணம்? உணவில்லை. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இதை தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு திகிலும். பகல் நேரத்தில் வெளியே நாம் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே பயம், அந்த பயம் இரவு நேரத்தில் அதிகமாகி விடுகிறது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, என் குடும்பத்தை எப்படி நான் போஷிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லையே. ஆபிரகாமுக்கும் அந்த நிலைதான், ஒரு விதவைக்கும் அந்த நிலைதான். ஆனால் ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்றார், நான் உனக்கு கேடகம் அப்படின்னு சொன்னேன். ஆபிரகாமுடைய பதிலை பாருங்க, ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எப்பா, தேவன் சொல்றார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், பயப்படாதுன்னு சொன்னார். சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே. இந்த பகுதியில் ரொம்ப என் மனதை தொட்ட வசனம் 15 15:5. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் ஆபிராம்கிட்ட பேசுகிறாரு. ஆபிராம் உடனே சொல்கிறார், எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவர், என் வாழ்க்கையில் குறைவு இருக்குது ஆண்டவரே, நீ எனக்கு கேடமாக இருக்கிறீங்க, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ வெளியே வா. ஆபிரகாம் எங்கே இருக்கிறார்? கூடாரத்தில் உட்காந்துருக்கிறார். தேவன் சொல்ல, நீ வெளியே வா. ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிறது என்ன தெரியுமா? எனக்கு இல்லையே என்று எண்ணுகிற, அதையே பெருசாக எண்ணுகிற அந்த மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. ஏன் வெளியே கூப்பிடுறாரு? எவ்வளோ பெரிய கூடாரமாக இருந்தாலும் 4 மேக்சிமம். ஆனால் ஆண்டவர் வெளியே கூட்டிட்டு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்கிறார். இத்தனை பெரிய வானத்தை சிருஷ்டித்த தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துட்டியே. நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன், இந்த பிள்ளை இல்லை, வாழ்க்கையின் குறைவு எனக்கு தெரியாதா? ஆண்டவர் சொல்றார், வானத்தை அண்ணாந்து பார், என்னுடைய சிருஷ்டிப்பை நீ கவனித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? வேலையை கொடுக்கிறார். நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்றார். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் எண்ணி எண்ணி பார்த்தப்பா, முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். என்ன சூழ்நிலை? பிள்ளையே இல்லை, வயசாயிட்டு போகுது. ஆனால் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்கள் எப்படி எண்ணக்கூடாததா இருக்கிறதோ அது போல உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த நாளிலிருந்து ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். இந்த குறையை குறித்து அவர் பெருசா நினைக்கவே கிடையாது. இதுவரைக்கும் இது குறை ஒரு பெரிய குறையா இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில். ஐயோ இல்லையே இல்லையே இல்லையே இல்லையே. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த சூழ்நிலையில தேவன் பேரில் விசுவாசத்தை வைக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் யார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு ஒரு வழியாக நமக்கு தோன்றும். ஆனால் நம்முடைய தேவனுக்கு பல வழிகள் உண்டு. உங்களுடைய குறைவுகளை நிச்சயமாய் நிறைவாக்குவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 ராஜாக்கள் 17:1. 13-14. 1 Rajakkal 17:13-14. அப்பொழுது ஏலியா அவளை பார்த்து பயப்படாதே. இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை தேவைப்படுது பார்த்தீங்களா? பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய

பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார். முதல் காரியம் பயப்படாதே. முதல் காரியம் பயப்படாதே, உன் குறைவை குறித்து பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியமா தான், முதலாவது பயப்படுறத நிறுத்துங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா அவர் சொல்றாரு தீர்க்கதரிசி, முதல்ல எனக்கு ஒரு அடையை கொண்டு வா. ஏன் அப்படி சொல்றாரு? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா இருந்தா தான் கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். இவர் என்ன சொல்றாரு? இருக்கிறது போல நிறைய இருந்தா என்ன பண்ணியிருப்பேன், உடனே தீர்க்கதரிசி வந்து உடனே கொண்டு வந்து கொடுத்துருப்பேல. அது போல முதலாவது நீ ஒன்றை கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் சொல்றாரு, தேவன் சொல்லுகிறார் மாவும் எண்ணெயும் குறைந்து போவது இல்லை. அந்த நாள் முதல் இரவு நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ இந்த பெண் பயந்திருக்கவே மாட்டாள். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவளுக்கு நடக்கும் என்று விசுவாசித்தாள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்களேன், பயங்கள் வரும், இந்த காரியங்களை நினைச்சா பயங்கள் வரும். ஆனால் உங்களுடைய நினைவுகளை உங்களுடைய சூழ்நிலையின் மேல் வைக்காமல் சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பயங்களை தேவன் மாற்றி போடுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:24 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இது யார்? ஈசாக், ஆபிரகாமுடைய மகன். இவருக்கும் இந்த வார்த்தை தேவைப்படுது. ஈசாக்கு தகப்பனுடைய அத்தனை ஆஸ்திகளையும் சொத்துகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஈசாக்கனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் அவருக்கு ஜெயம் வெற்றி பெருக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எதுனாலங்க இவருக்கு பயம் வந்துச்சு? ஆதியாகமம் 26:13 இப்படி வாசிக்கிறோம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு கவலை, நிறையா இருந்தாலும் ஒரு கவலை, ஒண்ணுமே இல்லைனாலும் அது ஆபத்தான சூழ்நிலை, நிறையா இருந்தாலும் அதுவும் ஆபத்தான சூழ்நிலை. இங்க அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை இருக்கு பாருங்களேன், இது மிக மிக கொடுமையானது. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை வந்துவிட்டால் எதை வேணாலும் செய்வான். ஆனால் இங்கே ஒரு தேசத்தாருக்கே ஈசாக்கின் மேல் பொறாமை வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு போறாரு, கிணறு வெட்டுறாரு, தண்ணி வருது, உடனே சண்டைக்கு வராங்க, இது எங்களுது, சரி விட்டுறார். இன்னொரு இடத்துக்கு போறார், அங்கேயும் தண்ணி வருது, அங்கேயும் சண்டைக்கு வராங்க, அங்கேயும் விட்டுறார். இன்னொரு இடத்துக்கு போறார். இவர் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறனால இவருடைய காரியங்கள் வாய்க்கிறது. இதனாலே அவர்களுக்கு இவன் மேல் என்ன வந்துருச்சு? பொறாமை வந்து விட்டது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட பொறாமையினால, நிறைய பேருடைய வேலை ஸ்தலங்களில உங்களை குறித்து பொறாமை, உங்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட அல்லது உங்களுடைய எஜமான்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் தயவு கிடைச்சிருச்சுன்னா இது வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்களாம் கண்டுக்க ஆரம்பிப்பாங்க. ஏதாவது செய்யணுமே, இவர் ரொம்ப நெருங்கி போறாரே, இந்த அம்மா ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களே. இதை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். அந்த சூழ்நிலையில நம்மை அறியாமலே ஒரு பயம் வரும், இவங்க ஏதாவது செய்துருவாங்களா, ஏதாவது கெடுத்துருவாங்களா. நாமே கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா, சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் தேவன் பேர்ல இருந்து அந்த மனுஷர் பேரு கொஞ்சம், சரி நம்மகிட்ட நெருக்கமா இருக்காரு ஏதாவது கேட்கலாம், இல்லை இல்லை பண்ணாதீங்க, தேவன் பேர்ல விசுவாசமா இருங்க. உங்கள் பேரில் யார் பொறாமையாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். தானியேலின் புஸ்தகம் 6:3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். தானியேல் 6:3-4, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். 4 அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை

குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். என்னை குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குதுங்க. அப்படி ஃபீல் பண்றீங்களா? அப்படி உணர்றீங்களா? ஒரு கூட்ட மக்கள் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் உட்கார்ந்தா குற்றம், நின்னா குற்றம், நான் எதை செய்தாலும் இடத்துல குறை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். என் மேலதிகாரத்தில் நட்பெயரை கெடுக்கும்படி அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக பயந்திருக்கிற தேவ பிள்ளைய, இது புதுமையான ஒரு காரியம் கிடையாது, தொன்று தொட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால நீங்க இந்த பயத்தை கொஞ்சம் புறம்பே தள்ளி கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. தானியேல் ஒரு இரவு அந்த சிங்கத்தினுடைய குகையில தங்கியிருந்தார். தானியேல் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் தன்னுடைய உண்மை, அவருடைய வேலையில் உள்ள உக்ரானத்துவம், அவர் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருப்பது கொண்டு வந்து சிங்கத்தின் குகையிலே தன்னை தள்ளிவிடும் என்று நினைத்திருக்க மாட்டார். ஆனால் என்ன நடந்தது? தானியேல் சொல்லுகிறதை பாருங்களேன். தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவன் என்ன செய்றாரா? அவருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் பாதையில கடந்து போகும்போது சிங்க கெபிக்குள்ளே விழுந்து கிடந்த தானியேலை பாதுகாக்க தேவன் வல்லவராய் போதுமானவராயிருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு அந்த பயத்தை தூக்கி வீசிடு, சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன். சிங்க கெபியாயிருந்தாலும், அக்கினி சூளையாயிருந்தாலும், செங்கடலாயிருந்தாலும், அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாக்க நீர் வல்லவர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே பயத்தை நான் தூர வீசுகிறேன். ஆதியாகமம் 26:26-28 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிக்கோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இந்த அபிமெலேக்கு, அந்த ராஜா, சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு? ஈசாக்கு தொடர்ந்து எல்லாம் வெற்றி கிடைக்கிறது என்று பார்த்து ஈசாக்கை விரட்டி விட்டார். ஆனா ஈசாக்கு எங்க விரட்டப்பட்டாலும் அவர் பெருகி கொண்டுதான் போறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. தேவன் அவரோடு இருக்கிறார் இல்லையா? இதை பார்க்கிறவங்க, விரட்டினவங்க இப்ப இவரை தேடி வர்றாங்க. விரட்டப்பட்ட நிலையில இருக்கிற ஈசாக்கை தேடி வந்து இவர்கள் சமாதானம் பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளையே, நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்க, உண்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு தான் அவங்கள பார்த்து பயம், அவங்களுக்கு தான் அவங்கள பார்த்து பயம். அதனால தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறதுனாலே நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவாருன்னு சொன்னா எந்த மனுஷனும் உங்களுடைய உயர்வுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயந்தது போதும், இனி பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது பயம், குறைச்சலி நிமித்தமாய் வருகிற பயம். பயப்பட வேண்டாம், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், அன்றாட உணவை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது பொறாமை நிமித்தமாக, எதிர்க்கிறவர்கள் நிமித்தமாக வருகிற பயம். பயப்படாதீங்க, சொல்லுங்க, அவர்களை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். என் தேவன் பெரியவராயிருக்கிறார், ஒருபோதும் என்னை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:11 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:11, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவேயும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாக்கை பார்த்தோம், யாக்கோபை பார்க்கிறோம். முற்பிதாக்கள், அவங்க வாழ்க்கையில் அவங்க போன பாதை தாங்க இது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே அப்படியே துவண்டுறோம், என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் கூட இதை கடந்து தான் வந்தாங்க. பயப்படாதீங்க, அவர் சொல்றார், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இங்கே ஏன் பயம் வந்துச்சு தெரியுமா?
இந்த யாக்கோபு தன்னுடைய கடந்த காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றினான். அது நிமித்தமாக இப்போ ஏசாவை சந்திக்கணும் சூழ்நிலை பயம் வந்துட்டு. ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிங்க. நிறைய நேரங்களில் பயம் ஏன் தெரியுமா? கடந்த நாட்களிலே நாம் செய்த தவறான காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை வந்த உடனே ஒருவேளை அதனால இருக்குமோ, இதனால இருக்குமோ, நான் அன்னைக்கு அப்படி பேசினேனே, அப்படி செய்தேனே, இதனால இருக்குமோ அப்படின்னு உடனே அந்த பயம் நம்மை பிடித்து விடுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த பயம், சகோதரனாகிய ஏசாவை மீண்டும் சந்திக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் அவருக்குள்ள மிகுந்த ஒரு பயம் ஏற்பட்டது. இந்த அதிகாரம் 32 அதிகாரத்தில் ஆரம்பமும் முடிவும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் யாக்கோபு தேவனுடைய தூதர்களை சந்திக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் தேவனோடு சண்டை போடுகிற ஒரு சூழ்நிலை. இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவர் செய்கிற முதலாவது காரியம் என்ன தெரியுமா? குடும்பத்தை 2 குரூப்பாக பிரிக்கிறார். அவருடைய ஆடு மாடுகளை 4 கூட்டமாக பிரிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் பயம், மனைவி பிள்ளைகள் 2 குரூப்பாக. ஒருவேளை இதை ஏசா கொண்டு போட்டானோ, இது எனக்கு மிஞ்சுமே. ஆடு மாடுகள் நிறைய எல்லாத்தையும் பிரிக்கிறார். எவ்வளோ நேரம் இதுக்கு செலவிட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பதட்டம் இருக்கும்? எந்த பிள்ளைய முன்னாடி வைக்கிறது, எந்த பிள்ளைய பின்னாடி வைக்கிறது, எவ்வளோ குழப்பம் இருந்திருக்கும் அவர் வாழ்க்கையில். எல்லாமே காரணம் என்ன தெரியுமா? கடந்த நாட்களிலே செய்த தவறான காரியங்களுக்கான குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துவிட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நீங்கள் அறிக்கை செய்த உங்கள் பாவங்களை அவர் நினைவில் வைக்கிறவர் அல்ல. கடலின் ஆழத்திலே நான் போட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம் பாவங்களை அறிக்கை செய்தால் மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இரவு நேரத்தின் பயங்களுக்கு தேவன் நம்மை தப்புவிப்பாராக. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12:4 இப்படி வாசிக்கிறோம், அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியிலே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இங்கு சூழ்நிலை என்ன? ஏரோது ராஜா பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டார். இப்போ அவருடைய எண்ணம் என்ன? யாக்கோபை கொன்றது போல பேதுருவையும் கொன்று போட வேண்டும். அதுவும் யாருக்கு? அந்த ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு விட்டார். பேதுரு ஒவ்வொரு நாளும் சிறைச்சாலை காத்துட்டு இருக்கிறாரு. விடிஞ்சா நம்மளை கொல்ல போறாங்க, விடிஞ்சா நம்மளை கொல்ல போறாங்க. நாள் போயிட்டே இருக்கு. விடிந்தால் நான் மறிக்க போகிறேன், அடுத்த நாள் நான் மறிக்க போறேன். நான் நினைக்கிறேன் பேதுருடைய வாழ்க்கையில அந்த நாட்களில் தான் இயேசுவை மறுதளித்ததை அதிகமாக நினைத்திருப்பார், அதிகமாக நினைத்திருப்பார். ஆனால் அழகான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. சபை ஜெபித்தது, சபை ஜெபித்தது. சபை ஜெபிக்கும்போது தேவன் இறங்கி கிரியை செய்வார். சபை ஜெபிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:4 இப்படி வாசிக்கிறோம், போராடுகிறார் யாக்கோபு ராத்திரி எல்லாம், பகல் என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இதுக்காப்பா ராத்திரி எல்லாம் நீ பயந்துகிட்டு இருந்த? தேவன் உன்னோடு கூட இருந்தால் உன் சத்துருக்களும் உனக்கு சிநேகிதராக மாறுவார்கள். அப்போஸ்தலர் 12:19 இப்படி வாசிக்கிறோம், அன்னைக்கு ராத்திரி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். மரண கட்டிலிருந்து தேவன் பேதுருவை விடுவித்தார். 19 பாருங்க, ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது, அடுத்த நாள் ஏரோது கேட்கிறார், கூட்டுவாங்க இந்த பேதுருவை காணோம். காணாமல் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ராஜாவுக்கு பயம் வந்துருச்சுங்க.
தேவப்பிள்ளை ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இன்றைக்கு இந்த இரவின் பயங்கரத்துக்கு தேவன் உங்களை விடுவிப்பார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் பேசியிருக்கிறார். இத்தனை நபர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக செய்வார். உங்களுடைய குறைச்சலை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கு. விசுவாசிங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என் குறைவுகளை நீர் மாற்றுவீர், விசுவாசிக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி. என் குறைவுகளை நீர் மாற்றுவீர், விசுவாசிக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இரண்டாவது, பொறாமை நிமித்தமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மேற்கொள்ளாதபடி தேவன் உங்களோடு கூட இருந்து மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்வார். சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், பயப்பட மாட்டேன். மூன்றாவது பயம், காரணம் என்ன? இப்போ அப்போ நான் இப்படி செய்தனே, அன்னைக்கு நான் இப்படிலாம் தப்பா பேசினேனே, அன்னைக்கு இப்படி தப்பா செய்து விட்டேனே, ஒருவேளை அதனுடைய பாதிப்பு என் வாழ்க்கையில வந்து விடுமோ என்று பயப்படுகிற பயங்கள், கர்த்தர் அதை விலக்கி வைத்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். சொல்லுங்களேன், தேவன் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார், பயமுள்ள ஆவியை அல்ல. நீங்க எதிர்த்து நின்னா ஓடிடும். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இரவு நேரங்களிலே வருகிற அந்த பயங்கரங்களை, அந்த பயங்களை என்னை விட்டு நீக்கி போடு சுவாமி. எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய குறைச்சலை குறித்து, என்னுடைய சத்துருக்களை குறித்து, ஆண்டவரே என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து நான் பயப்படுகிற அந்த பயங்களை என்னை விட்டு விலக்கி போடு சுவாமி. உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாம். மகாபரிசுத்தமும் கிருபையும் சத்தியமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பயங்களை எல்லாம் நீக்குகிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக மக்கு ஸ்தோத்திர சுவாமி. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள எல்லா பயங்களையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறேன். குறைச்சலை குறித்த பயம் மாறட்டும் இந்த வேளையிலே. பொறாமையினாலே எதிர்க்கிறவர்களை குறித்த பயம் மாறட்டும் இந்த வேளையிலே. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நான் தவறுகளை செய்திருக்கிறேனே, அவைகள் என்னை பாதிக்குமோ என்று பயம். ஆண்டவர் அந்த பயத்தையும் உங்களை விட்டு நீக்கி உடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய கிருபையும் தேவன் தருவார். ஆண்டவரே நீர் அப்படி தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. தேவன் கொடுத்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரை இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரை அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க. ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லத்தான், ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ

0: எல்லாருமே செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரலாம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் சொல்றாரு. அதையெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தை நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூடி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. போதகர் ஒருவர் தான் நடத்திய அடக்க ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் தான் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டதாக கூறினார். அதிலும் முக்கியமாக சமீபத்தில் டில்லன் என்பவர் இறந்தபோது நடத்திய அடக்க ஆராதனை ஒன்றில் மிக முக்கியமான பாடத்தை தான் கற்றுக்கொண்டதாக அவர் கூறினார். பல வருடங்களாக டில்லன் அந்த போதகர் நடத்திய சபையில்தான் அங்கமாக இருந்தார். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு சபையை விட்டு போய்விட்டார். மீண்டும் அவர் மரிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அதே சபைக்கு வந்து சேர்ந்தார். அவரை பாராட்டும்படியான பல நல்ல குணாதிசயங்கள் அவருக்கு இருந்த போதிலும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாடுதான் அந்த போதகருக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. டில்லனுக்கு தொண்டையில் ஏற்பட்ட புற்றுநோய் நிமித்தமாக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அதிலிருந்து அவருக்கு பேச்சு வரவில்லை. எனவே அவர் ஒரு எலக்ட்ரானிக் கருவியின் உதவியோடு தான் பேசினார். அவர் அந்த கருவியை தன் தொண்டைக்கு அருகில் வைத்துக் கொண்டு பேசுவார். அவருடைய அதிர்வலைகளை அந்த கருவி பேச்சாக மாற்றும். அவரால் தான் நினைத்ததை ஓரளவுக்கு பேச முடிந்தாலும் அது தெளிவாக இருக்காது. போதகர் அவரோடு பேச வேண்டுமென்றால் அவர் பேசியதை மிக கவனமாக கவனிக்க வேண்டும். போதகர் தன் காதை அவர் பக்கமாக திருப்பி ஏனைய சத்தங்கள் அவர் காதில் விழாதபடிக்கு தன் கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக நெருக்கமாக அவர் பக்கத்தில் அமர்ந்து கவனித்தால்தான் அவர் பேசுவது விளங்கும். போதகர் டில்லனுடைய அடக்க ஆராதனையில் பேசுவதற்கு அவரை பற்றி குறிப்பெடுத்த போது டில்லனின் குறைபாடு தனக்கு கவனிப்பதில் இருந்த குறைபாடை வெளிப்படுத்தியது என்று எழுதி கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அனைவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இது நம் சரீரத்தில் உள்ள குறைபாடு அல்ல. நாம் பிறர் பேசுவதை சரியாக கவனிக்காததே கேட்காததற்கு காரணம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சகோதரரான யாக்கோபு என்பவர் தான் எழுதிய பொதுவான நிருபத்திலே நாம் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் இருக்க வேண்டும் என்று எழுதியுள்ளார். காரணம், சிதறி கிடந்த 12 கோத்தரத்தாருக்குள்ளும் ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்பதில் பிரச்சனை இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் தாம் போதகம் பண்ணின போது இதே பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தது. ஆகவேதான் அவர் இடையிடையே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். அயர்லாந்து தேசத்திலே ஒரு பழமொழி உண்டு, தேவன் நமக்கு 2 காதுகளையும் 1 வாயையும் படைத்திருக்கிறார். ஆகவே நாம் எவ்வளவு பேசுகிறோமோ அதை விட 2 மடங்கு பிறர் பேசுவதை கவனிக்க வேண்டும் என்பதுதான் அந்த முதுமொழி. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நாம் பேசுவதை விட பிறர் பேசுவதை அதிகம் கவனிக்க வேண்டும். தேவன் கொடுத்த 2 காதுகளையும் கூர்மையாக்கி கவனிக்க தீர்மானித்தால் நாம் இன்னும் அதிகமாக பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியும். சபையில் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது அதை கவனிக்க நம் காதுகளை கூர்மை சிந்தையை ஒருமுகப்படுத்தி உண்மையாக கவனித்தால் நாம் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்திருப்போம். இனிமேலாவது தேவ வார்த்தைகளை கூர்மையாக கவனிக்க சிந்தை வைப்போம்.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 9. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசே தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி போசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திருப்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக்கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி ஹோசே நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்துக்கு வேலைக்காரராயிருந்தார்கள். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த சங்கீத விளக்கு உரைக்கே வரவேற்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 110 அதிகாரம் மிக மிக மிக முக்கியமானது, முழுமையாய் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 110 அதிகாரத்துக்கு நாம் செலுத்த போகிற தலைப்பு மேசியாவின் ராஜரீகத்துவம். மேசியாவின் ராஜரீகத்துவம், இதை சொல்லும் போதே நமக்கே ஒரு ராஜரீகம் வருகிறதல்லவா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, தலை குனிந்து குனிந்து அவமானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது ராஜரீகம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ராஜரீக கூட்டம், ராஜரீக ஆசாரியர் கூட்டம் என்று சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்தவம் ராஜரீகம். இங்கே 110 அதிகாரம் முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த 110 அதிகாரத்தை நாம் முதல் இரண்டாய் பிரிப்போம், இரண்டாய் பிரிக்க முடியும். முதல் பகுதி மேசியாவின் ராஜரீக ராஜத்துவம். மேசியாவின் ராஜரீக ராஜத்துவம் இல்லை என்றால் ஆளுகை, மேசியாவின் ஆளுகை ராஜத்துவம், ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்தல். முதலாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும், ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும். இரண்டாவதாக மேசியாவின் ராஜரீக ஆசாரியத்துவம், மேசியாவின் ராஜரீக ஆசாரியத்துவம் நான்காம் வசனம். இயேசு கிறிஸ்துவுக்கு இரண்டு உன்னதமான ராஜரீக தன்மை கொடுக்கப்படுகிறது, ராஜாவாகவும் ஆசாரியராகவும். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஆசாரியராக இருந்தார்கள், ராஜாக்கள் ராஜாவாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் பணியை செய்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் அந்த முறைமையை மாற்றி ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். இப்ப அவர் மாத்திரம் அப்படி இராதபடி வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர் இருக்கிற வண்ணம் நாம் இருக்கிறோம், அவரை போல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதுனால வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நீங்கள் பார்க்கும் போது அவர் நம்மையும் இரத்தத்தால் கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் மாற்றிருக்கிறார். நாம் ஆசாரியரை மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நாம் அந்நியராயிருந்தோம் என்று சொல்லுகிறது. அந்நியர் என்னாகமம் புத்தகத்திலே நீங்கள் 3:10 வாசித்து பாருங்கள், என்னாகமம் 15:30-31 வாசித்து பாருங்கள். அந்நியர், அந்நியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் போகவும் கூடாது, ஆசாரியனுடைய வேலை செய்யவும் கூடாது, பனிமுட்டுக்களை தொடவும் கூடாது. அப்படி ஒருவேளை அந்நியர் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் வந்து ஆசாரியத்துவ வேலையை செய்து ஆசாரியத்துவத்துக்குரிய காரியம் செய்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். என்ன சாக்கியம்! அந்நியராயிருந்தோம் என்று சொல்லி எபேசியர் 2:12 நம்மை குறித்து சொல்லுகிறது, அந்நியர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணையும் உங்களையும், கொல்லப்பட வேண்டிய எண்ணையும் உங்களையும், சொல்ல போனால் ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கூட பெருக்கக்கூடாத நமக்கு நாம் ஆசாரியத்துவத்துக்குரிய காரியம் செய்வதற்கு ஒரு தகுதியும் இல்லாமல் கொல்லப்பட வேண்டிய என்னையும் உங்களையும் ஆண்டவர், அந்நியராயிருந்த என்னையும் உங்களையும் இரத்தத்தினால் ஆசாரியராய் மாற்றினார். இன்றைக்கு நமக்கு ஊழியத்தை குறித்து பெருமை. நான் ஊழியம் செய்கிறேன், நான் தான் சபையில் அதை பண்ணுகிறேன், இதை பண்ணுகிறேன் என்று பெருமை பாராட்டுகிறோம். அம்மா ஐயா, கொல்லப்பட வேண்டிய என்னையும் உங்களையும் என் ஆண்டவர் ஆசாரியரை மாற்றினாரே, ஆகையால் நாம் தாழ்மையாய் இந்த ராஜரீக பணியை செய்ய வேண்டும். சரி, வேத பாடத்துக்கு வாருங்கள். 110 அதிகாரம் முதலாம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். இந்த வசனத்தை நீங்கள் 4-5 இடத்தில் பார்க்கலாம். மத்தேயு புத்தகம், அப்போஸ்தலர், எபிரேயர்ல, 1 கொரிந்தியர்ல பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இதே வசனத்தை சொல்லும் போது மத்தேயு 22:41-46 சொல்லுகிறார். நான் முழுமையாய் வாசிக்கவில்லை, அதே வசனம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு வசனம் 43 சொல்லுகிறார். அதற்கு இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? கீழே தான் சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதலாவது நான் விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன், 110 சொல்லப்பட்டதை இயேசு சொல்லுகிறார். தாவீது பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் சொல்லியிருக்கிறார். அப்ப 110 பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. மேசியா வருவார், மேசியா வந்து சத்துருக்களை தன்னுடைய பாதத்துக்கு கீழ்படுத்துவார், அதன் பின்பு பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவார், உட்கார்ந்து கடைசியாக இன்னொரு சத்துருவையும் பாதத்துக்கு கீழ்படுத்த வேண்டும், அதுவரைக்கும் பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவார் என்று சொல்லி முன் அறிவிக்கிறார். முன் அறிவிக்கப்பட்டது நிறைவேறுகிறது என்பதை இரண்டாவது நான் சொல்லுகிறேன். என்ன சொல்ல வருகிறேன்? பரிசுத்த வேதாகமும் உண்மை, இயேசு கிறிஸ்து உண்மை, இயேசுவின் ராஜரீகத்துவம் உண்மை, இயேசு நமக்கு மரித்தது உண்மை, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது. உங்களை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதோ அது காலங்கள் ஆனாலும் நிறைவேறும் என்பதை சொல்லுகிறேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒரு போதும் தரையிலே விழாது, அது நிறைவேறும். எப்படி இயேசு சொன்னார், தாவீது மூலமாய் சொல்லப்பட்டது உங்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். சரி, இப்பொழுது பார்க்கிறோம் இங்கே என்ன வசனம் வாசித்தோம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். இப்ப இயேசு கிறிஸ்து எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இது இயேசுவை பற்றி சொல்லுகிறது என்று அப்போஸ்தலர் 2:34-35 பேதுரு சொல்லுகிறார். தாவீது பரலோகத்துக்கு ஏறி போகவில்லையே, பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவுடைய வலது பாசத்தில் தாவீது உட்காரவில்லை, இயேசுதானே உட்கார்ந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். அதே வசனம் எபிரேயர் 1:13 இருக்கிறது. இப்ப பாதப்படிக்கு போடும் வரைக்கும் அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார வேண்டும். அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படியானால் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதப்படிக்கு வரவில்லையா என்று கேட்டால் வராத ஒன்றும் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1:21-22, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து, பிதாவுடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து. 22 சொல்லுது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி, கீழ்படுத்தி எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்படுத்தி. அப்ப எல்லாம் கீழ்படுத்தி என்றும் சொல்லப்படுகிறது, கீழ்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப எதை புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லாம் கீழ்படுத்தப்பட்டது உண்மை. சத்துருவின் வல்லமைகள், சத்துருவின் அதிகாரங்கள், பிசாசின் திட்டங்கள் எல்லாம் கீழ்படுத்தப்பட்டது. அப்ப கீழ்படுத்தப்படாத ஒன்று இருக்கிறது, அது என்ன? அதுதான் 15:25 சொல்லுகிறது. எல்லா சத்துருக்களையும் தமது பாதங்களுக்கு கீழ் போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்ப இன்னும் எல்லாம் கீழ்படுத்தப்படவில்லை, கீழ்படுகிற வரைக்கும் அவர் ஆளுகை செய்கிறார். 26, பரிதபிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எல்லா சத்துருக்களையும் அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வரணுமா? அப்ப கீழே கொண்டு வரப்படாத ஒரு சத்துரு இருக்கிறது, கடைசி பரிதபிக்கப்பட போகிற சத்துரு மரணம். 27, சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தவில்லை என்பதும் வெளியரங்கமாகிறது. கீழ்படுத்தவில்லை, கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தினார், ஆனால் எல்லாம் கீழ்படுத்தப்படவில்லை. அதுதான் என்னது? மரணம். மரணம்,
மரணம் மாத்திரம்தான் இன்னும் கீழ்ப்படுத்தப்படவில்லை. அதைத்தான் 54 சொல்கிறார், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதென்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் நிறைவேறும் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாய் பார்க்கலாம், உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்படியானால் மரணம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் அது மாத்திரம் இன்னும் ஜெயமாய் விழுங்கப்படவில்லை. அது கடைசியிலே விழுங்கப்பட்ட பின்பதாக, அதுவும் கீழ்ப்படுத்தப்பட்ட பின்பதாக நாம் எல்லாரும் நித்திய வாழ்க்கை வாழ்வோம். ராஜத்துவம் ஆளுகை. இரண்டாவது இங்கே சொல்லப்படுகிறது என்னென்றால், மேசியாவின் ஆசாரியத்துவம். ஆசாரியத்துவம் 4 நீர் மெல்கிதேசின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறேன் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர். ஆதியாகமத்தில் மெல்கிசேதேக் வருகிறார். தாய் தந்தை ஆதி அந்தம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமானவர். இப்ப நீங்க இந்த வசனத்தை எபிரேயர் 5:6 எழுதிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 6:20 குறித்துக் கொள்ளுங்கள், எபிரேயர் 7:20 குறித்துக் கொள்ளுங்கள். இங்கெல்லாம் பார்க்கும் போது என் ஆண்டவர் ஒரு ஆசாரியராக பழி செலுத்த வேண்டியவர், தானே பழியாக வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று பிதாயிடத்துக்கு சென்று திரைச்சீலையை கிழித்து மனிதனையும் தேவனையும் இணைக்கிற ஆசாரியராயிருக்கிறார். நான் ஆரம்பமே சொன்னேன், இந்த ஆசாரியத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவர் செய், நாம் நம்மேல் தேவன் வைத்த ஒரு பெரிய கிருபை தான். அப்படியானால் எபிரேயர் ஆக்கியோன் ஆசாரியத்துவத்தை குறித்து, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இயேசுவை குறித்து அதிகமாய் பேசுகிறார். ஆனால் நான் உங்களுக்கு 2 காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு ஆசாரியனுக்கு பல வேலைகள் உண்டு. எபிரேயர் புத்தகம், யாத்திரா புத்தகம், விசேஷமாய் மல்கியால பார்த்தீங்கன்னா ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. இங்கே நம்மையும் ஆசாரியனாய் மாற்றிருக்கிறார் என்பதைத்தான் நான் கோடிட விரும்புகிறேன். 1 Peter 2:5 என்ன சொல்கிறது, நீங்கள் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம். 9 என்ன சொல்கிறது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படியானால் தேவன் அந்நியனாய் இருந்த என்னையும் உங்களையும் ஆசாரியனாய் மாற்றினாரே. ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? 2, அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தேவனுக்கு முன்பாக தேவனுடைய காரியம் அவனையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் பிரிக்க முடியாது. அவனுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பை அவன் செய்வதற்காக தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தான். ஆசாரியனாய் மாற்றப்பட்ட நீங்கள், அந்நியனாய் இருந்து ஆசாரியனாய் ஆக்கப்பட்ட நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்களா? தேவனுக்கு முன்பாக அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? 2, ஆசாரியனுடைய வேலை என்ன? மனிதனையும் தேவனையும் உண்டாக்குவது. இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் நானே வழி என்று சொல்லி பிதா இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரே. தேவனற்றவர்கள், தேவனை இழந்தவர்களை தேவனோடு இணைத்து, தேவனோடு உறவு கொள்ள இணைக்கிற பாலமாய் இருப்பது தான் ஆசாரியன். நாம் யாராய் இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக இருக்கிறோமா? தேவனோடு மனிதனை இணைக்கிறோமா? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ராஜரீகத்துவம். இந்த சிந்தனையோடு நாம் முடிப்போம். காட் பிளெஸ் யூ.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நெட்டிசன் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஃபார்வர்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஃபார்வர்டுன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது 54வது வயதில் காலமானார். ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது 57வது வயதில் காலமானார். உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது 41வது வயதில் இறந்தார். அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் அவர் தனது 52வது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார். எதிர்மாறாக நுட்டெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது 88வது வயதில் காலமானார். சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது 102வது வயதில் இறந்தார். அபினை கண்டுபிடித்தவரும் 116 வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார். முயல் எப்போதும் மேலும் கீழும் குதித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது. அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. இதுதான் அந்த ஃபார்வர்ட். இந்த கண்டுபிடிப்புல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க சீக்கிரமே இறந்துடுறாங்க. கெட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆயுசு அதிகம். அதனால ஜாலியா வாழுங்க, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டு குடிச்சு ரிலாக்ஸ்டா வாழுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையா அப்படிங்கறத கணிக்கும் கருவி நிச்சயமா அவனுடைய ஆயுள் இல்ல. நாம எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கடவுள் கொடுக்கும் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நோயோடும் வேதனையோடும் மனசுல நிம்மதி இல்லாம வாழ்றவன் பல ஆண்டு காலம் உயிரோட இருந்தா அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் நரக வேதனை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உன் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்.

மிக சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63.

0: ரோமர் எழுதின நிருபம் 5:17 வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே
1: அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும்
0: நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும்
1: பெறுகிறவர்கள்
0: இயேசு கிறிஸ்து என்னும்
1: ஒருவராலே ஜீவனை அடைந்து
0: ஆளுவார்கள் என்று
1: ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே.
0: ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சொந்தங்களை சொந்தமாக்குவோம். இந்த தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆள போகிறோம். ஆமென். இந்த பூமியில நம்ம ஆள போகிறோம், பரலோகத்திலையும் ஆள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர், அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்கிற வண்ணமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதிர்சனமான தேவன், மகா மாட்சிமையும் கனத்துக்குரிய தேவன். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக பரலோகத்திலே தேவன் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது மூன்று விதமான தூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். எத்தனை தூதர்களை சிருஷ்டித்தாரா? மூன்று விதமான தூதர்கள். பிரதான தூதர் எனப்படும் ஒரு தூதனுடைய பெயரு மீகாவேல், இன்னொரு தூதனுடைய பெயரு காபிரியேல், இன்னொரு தூதனுடைய பெயர் லூசிபர். இந்த மூன்று தூதர்களும், மூன்று தூதருக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். மீகாவேல் என்று சொன்னால் அவனுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். காபிரியேல் என்று சொன்னால் காபிரியேலுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். லூசிபர் என்று சொன்னால் லூசிபருக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். கவனிக்கணும், இந்த மூன்று தூதர்களுக்கும் மூன்று விதமான வேலைகளை தேவன் கொடுத்தார். காபிரியேலுக்கு நல்ல செய்தி அறிவிப்பதற்கும், இந்த மீகாவேலுக்கு யுத்தம் செய்வதற்கும், இந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய இந்த தூதனைத்தான், இந்த ரெண்டு தூதர்களை காட்டிலும் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். இவன் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, கோமேதகம், மரகதம், இந்திரநீலம், எஸ்பி, சகல விதமான ரத்தினங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். இவனை முத்திரை மோதிரம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, இவனுடைய வேலை என்னவென்றால், பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தார். என்ன வேலையை கொடுத்தார் இவனுக்கு? ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு வேலையை கொடுத்தார். எப்படி? எந்த இடத்துல? அக்னி கற்களின் நடுவிலே. பரலோகத்தின் தேவனை இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தூதர்கள் கீழே, ரெண்டு தூதர்களை விட இந்த லூசிபர் அழகானவன், சகலவித ரத்தினங்கள் அலங்கரிக்கப்பட்டு மினுக்கு அதாவது ஜொலிக்கிறவனாக இருந்தான். ஒரு நாள் இவனுக்கு வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துருச்சு, அவனுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, இவன் நினைச்ச ஒரு நாள், நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறோமே, நம்ம ஏன் உன்னத மாணவருக்கு மேல என் சிங்காசனத்தை ஸ்தாபிக்க கூடாது? கடவுள் தான் அவனை படைச்சாரு, ஆனா கடவுளுக்கு மேல எண்ணினான், அவருக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை நான் அமைப்பேன், உன்னத மாணவருக்கு ஒப்பாவேன். யாருக்கு ஒப்பாவன்னு சொல்றான்? கடவுளுக்கு நான் சமமாவேன் சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி பெருமையா எண்ணின போது பரலோகத்தின் தேவன் இவனுடைய சிந்தைகளை அறிந்தார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய சிந்தைகளை அறிகிற தெய்வம், தூரத்திலிருந்தே மனிதனுடைய நினைவுகளை அறிந்து கொள்கிற தெய்வம். ஆமென். இவன் சிந்தை கேடா இருந்த வேதம் சொல்லுது, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் கொண்டு அவனிடத்தில் அநியாயத்தை கண்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கடவுள் படைச்ச ஒரு தூதன், ஆனா இவனா கடவுளுக்கு மேல தன்னை எண்ணி நான் கடவுளுக்கு சமமாகவே தேவனுக்கு சமமாகவே சொல்லி தன் இருதயத்தில் நினைச்சதுனால பரலோகத்திற்கு தேவன் அவன் மேல் கோபம் அடைந்தார். அல்லேலூயா. அவனை சபித்தார். முதல் முதல சாபத்தை பெற்ற தூதன் தான் லூசிபர். ஆண்டவர் அவனை சபித்த போது அழகா இருந்தவன் அசிங்கமாயிட்டான். எப்படி ஆயிட்டான்? அழகா இருந்த தூதன் எப்படி ஆயிட்டான்? பல்லெல்லாம் வெளியே வந்துருச்சு, கண்ணெல்லாம் விழு முட்டை கண்ணு, பல்ல அகோரமான மிருகத்தை போல மாறிட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனோ அவனோடு கூட அத்தனை சேனைகளும் அசுத்த ஆவிகளாக மாறிவிட்டது, பேய்களாக மாறிவிட்டது, பொல்லாத ஆவிகளாக மாறிவிட்டது. அகோரமான முகம், குரங்கு முகம் போல, விகாரமான முகம் போல, எல்லாமே அசுத்தமான முகங்களாக மாறிவிட்டது. கடவுள் அவர்களை பரலோகத்திலிருந்து அவர்களை கீழே தள்ளினார். ஆண்டவர் கீழே தள்ளும் பொழுது மூன்று பிரிவாக அந்த கூட்டம் விழுந்தது. ஒரு கூட்டம் வான மண்டலத்தில் விழுந்தது, இன்னொரு கூட்டம் பூமியில் விழுந்தது. அதனுடைய பிரதான தூதனை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அந்தகார சங்கிலியிலே கட்டி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இவன் அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதி அவன் மாறிவிட்டான். அவன் நினைச்சான், நான் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை அமைக்க போறேன். ஆனா ஆண்டவர் அவன் விழுந்த போது உடனே அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, உடனே அவனுக்கு நியாய திருப்ப கொடுக்கல. என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தூதர்களை தப்ப விடாதபடிக்கு என்ன பண்ணுறாரா? அந்தகார சங்கடியில் அவர்களை கட்டி வைத்திருக்கிற நித்திய நியாய தீர்ப்பு நாளுக்கென்று. அப்ப ஒரு நாள் அவங்களுக்கு நாளை வச்சுக்கிறாரு. அந்த நாளில் தான் அவர்களையும் அவருடைய தூதர்களையும் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே தள்ளுவதற்கு. நல்ல கவனிக்கும், மனுஷனுக்காக தேவன் நரகத்தை உண்டாக்கவில்லை. நரகம் யாருக்கு உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தான் நரகம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம், வேதம் அதுதான் சொல்லுது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி பிசாசு மிகுந்த கோபத்தோடு அலைகிறது. கொஞ்சம் அவன் காலம் முடிய போது, அவனை நேரம் முடிய போது, அவனை ஆண்டவர் எங்க தள்ள போறாரு தெரியுமா? அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல் அவனை தள்ள போறாரு. விழுந்து போன தூதன் என்ன பண்ணிட்டான்? விசேஷ வல்லமை இருந்தது, ஆனா சர்வ வல்லமை அவனுக்கு இல்ல. தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் சர்வ வல்லமை. அல்லேலூயா. அவனுக்கு வல்லமையை கொடுத்து வச்சிருந்தாரு, ஆனால் நித்திய நியாய தீர்ப்பு என்ற அவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த விழுந்து போன தூதன் என்ன செய்தான் சொன்னா, அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். அதற்கு பிறகுதான் தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தில் ஒரு மண்ணை எடுத்து, களிமண் எடுத்து என்ன பண்ணாரு, தாரூபத்தின்படியே மனுஷனை உருவாக்கினாரா. அல்லேலூயா. தூதர்களை தாரூபத்தின்படி உருவாக்கன சொல்லல, ஆனா மனுஷன் மாத்திரம் தாரூபத்தின்படியே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை உருவாக்கி, ஒரு பொம்மையை உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். அவன் என்னவானா? ஜீவ ஆத்மாவானான். என்ன ஆத்மாவானா? என்ன ஆத்மா? மண்ணு என்ன ஆயிடுச்சு? இப்ப பொம்மை என்ன ஆயிடுச்சு? மனுஷனா மாறிட்டான், தேவசாயிலா மாறிட்டான், ஜீவ ஆத்மா. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், தேவன் உருவாக்குது எல்லாம் நித்தியமானது. அல்லேலூயா. மனுஷனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக தேவன் உருவாக்கவில்லை. அவர் எப்படி நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறாரோ அப்படியே மனிதனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அவர் எப்படி நித்திய மரணத்தை காணாதவராய் இருக்கிறாரோ அதே போல மனிதனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் தம்முடைய சாயலின்படியாகவும் மனிதனை உருவாக்கினார். அல்லேலூயா. மனுஷனை உருவாக்கிட்டாரு. எதுக்கு மனுஷனை உருவாக்கினார்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. லூசிபருக்கு கொடுத்த ஊழியத்தை தான் நமக்கு தேவன் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் துதிக்கிற ஒரு ஊழியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஊழியம். இப்ப ஆதாமுக்கு என்ன பண்ணாரு, ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டார், எல்லா மிருகங்களையும் படைச்சார், எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா இருக்குது. ஆனா ஆதாம் வந்து தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவனுடைய விலா எலும்பு ஒன்னு எடுத்து, அவனுக்கு நித்திரை கொடுத்து விலா எலும்பு ஒன்னு எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணை உருவாக்கினார். அல்லேலூயா. ஏவாள் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இப்ப ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ஆதாம், சொல்லுங்க, ஆதாம், ஏவாள். அல்லேலூயா. ரெண்டு பேரும் இப்ப தோட்டத்தில் இருக்கிறாங்க, ஆனா பாவம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்காங்க. தேவனுடைய மகிமை வேதம் சொல்கிறது எப்படி உருவாக்கினார் என்று, சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிப்போமா. ஆண்டவர் மனுஷன்
1: அவனை,
0: நீர் அவனை
1: தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்,
0: மகிமையினாலும்
1: கனத்தினாலும்
0: அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் ஆதாமை என்ன பண்ற ஆண்டவர், முடிசூட்டு. ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஒரு பெண்ணை உருவாக்கி துணையும் கொடுத்துட்டார். இப்ப என்ன செய்யறார்னா, நீங்க ஆண்டு கொள்ளுங்க. சிருஷ்டிக்க கூடிய அதிகாரம் மாத்திரம் மனுஷனுக்கு கொடுக்கல, ஆண்டு கொள்ளும்படி, சமுத்திரத்தை ஆண்டு கொள்ளும்படி, மிருகங்களை ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் அவனுக்கு ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். கொடுத்துட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆதாமுக்கு ஒரு குறை இல்லை, எவாளுக்கு ஒரு குறை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த விழுந்து போன தூதன் சொன்ன இல்லையா, மூன்று பகுதியை விழு, ஒன்று வான மண்டலத்தில் விழுந்தது ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் பூமியில் விழுந்தது, இன்னொரு கூட்டம் பாதாளத்தில் அந்தகார சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறது. இவன் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பொறாமை ஆகி போச்சு பிசாசுக்கு. என்னாச்சு, நான் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் எனக்கு நித்திய தண்டனை கொடுத்துட்டாரு, ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு, இந்த மனுஷனை எப்படி ஆகலையும் ஏமாத்தி நான் போற நரகத்துக்கு இந்த மனுஷனும் வரணும்னு சொல்லி என்ன பண்ணிட்ட தெரியுமா, எப்படி ஆகலையும் ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி. நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்து வச்சிருந்தாரு. அவன் என்ன பண்ணா, பாம்புக்குள்ள சர்ப்பத்துக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். சர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சி ஏவாலோடு கூட பேசுறான். ஏதேன் தோட்டத்துல ஏவாலே, ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்து வச்சிருந்தாரு, ஏதேன் தோட்டத்துல எல்லா பழங்களையும் நீ புசிக்கலாம், ஒரே ஒரு பழத்தை மாத்திரம் நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்தார். மீதி எல்லாம் உனக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்தார். இங்க பார்க்கிறோம், ஏவாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆதாமும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த பாம்புக்குள்ள போன அந்த பிசாசு என்ன பண்றான், ஏவாள் தனிமையா இருக்கும் பொழுது என்ன பண்ணா, ஆண்டவர் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா, ஆமா இல்ல, நீங்க புசித்தீங்கன்னா எப்படி ஆயிடுவீங்க, தேவர்களை போல ஆயிடுவீங்க, தேவனை போல ஆயிடுவீங்க, தேவனை போல ஆயிடுவீங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த பழம் ஈச்சிக்கத்தக்கதாக அதை என்ன பண்ண, பிரமிப்பாக அதை காட்டினான். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை கடவுளுடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு அந்த பழத்தை புசித்ததனாலே பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா. சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பாவம் செய்தபடினாலே நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம நிர்வாணம் ஆயிட்டான், ஏவால நிர்வாணி ஆயிட்டான். போய் ஓடி அத்தி மரத்தினுடைய இலைகளை மரத்தின் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பகலின் குளிர்ச்சியான உடையிலே தேவன் ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே எங்கப்பா இருக்கிற, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீ புசித்தபடினால், உன் மனைவிக்கு செவி கொடுத்தபடினாலே நீ சாகவே சாவாய், நித்திய மரணம் மனிதனை ஆட்கொண்டது. நம்பர் ஒன், பிசாசுக்கு நித்திய மரணமும் ஆட்கொண்டது, அதே மரண தண்டனை மனுஷனுக்கு வந்துவிட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவனை துரத்தி விடுகிறார். யோசித்து பாருங்கள், ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமின் வழியா வந்த நாம எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பாவத்துக்குள்ள, அந்த பாவம் எனக்குள்ள வந்துருச்சு, உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா பாவம் பிளட்டுக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறதுனால எல்லா இடமும் வேதம் சொல்லுகிற ரோமர் 3:23

0: விட்டான். அப்ப என்ன பிசாசு அவன் செவி கொடுத்தபடினாலே பிசாசு மனிதனை ஆண்டு கொண்டு விட்டான். இந்த முழு உலகமும் பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிட்டது. அவனுக்கு நரகம், அதே நரகம் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. பிசாசுக்கு 17 பாவங்கள் இந்த பூமியில வந்துச்சான். 17 பாவங்கள் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை,
1: விரோதங்கள்,
0: வைராக்கியங்கள், கோபங்கள்,
1: சண்டைகள்,
0: பிரிவினைகள், மார்க்கபேதங்கள்,
1: பொறாமைகள்,
0: கொலைகள், வெறிகள்,
1: களியாட்டுகள்.
0: 17 பாவங்கள் இல்ல பிசாசு மனுஷனை போட்டு தள்ளிட்டான். தள்ளனப்படின்னு என்ன எழுதுனா வேதம் சொல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:71 வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் சாத்தானுடைய கையில வந்துட்டோம். நம்ம எல்லாரும் எங்க வந்துட்டோமா? சத்துருடைய கையில வந்துட்டோம். எல்லாமே சத்துருடைய கையில வந்துட்டோம். வாசிங்க அந்த வசனத்தை.
1: உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று,
0: சத்துருக்களுடைய கையில வந்துட்டோம். மொத்த முழு உலக மனுஷனும் இப்ப சாத்தானுடைய கையில வந்துட்டதுனால சாத்தான் என்ன பண்றான்? சாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். பாவத்தை, பாவம், குடி, வெறி, விபச்சார மண்ணு, வேசித்தன மண்ணு, நீ எங்க போனோம்? நான் போற நரகத்துக்கு நீ வரணும். ஓ சீக்கிரம் அனுபவி, சீக்கிரம் நீ சாகணும், நீ சாகணும், மனிதர்கள் எல்லாம் சாகணும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிசாசு விழுந்து போன பிசாசு என்ன செஞ்சா தெரியுமா? என்னை நீ வணங்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்ன பண்ணா? ஆண் உருவத்தில், பெண் உருவத்தில், விதவிதமான உருவத்தில ஜனங்களை வஞ்சிக்கும்படி என்ன பண்ணா? பிசாசு மனுஷனுக்குள்ள புகந்து என்ன பண்ணா? பேய வணங்கும்படி பிசாசு கட்டளை கொடுத்துட்டான். மனுஷனுக்கு விடுதலை என்பது கிடையாது. தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 9:2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாம் எங்க இருந்தாங்களா? மரண இருளின் தேசத்துல குடியிருந்தாங்களா? எந்த தேசத்துல குடியிருந்தாங்களா? மரண இருள், கண்ணு தெரியல, நோவே, வழி இல்ல, விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எங்க அழுகையும் பற்கடிப்போம், ஐயோ வேதனை, சாபம், கண்ணீர், வறுமை, தரித்திரம், மனுஷனுக்கு மேல வேதனை, வேதனை, வருத்தம், பாரம். ஜனங்கள் எங்க வாழ்ந்தாங்களா? மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தாங்களா? இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என்ன செய்வது? வேதம் சொல்கிற எபிரேயர், எபிரேயர் 2:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரணம், வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 2:15, எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம்,
1: ஜீவகாலமெல்லாம்
0: மரண பயத்தினாலே
1: அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள்.
0: ஜீவகாலமெல்லாம் மனுஷன் ஆயிட்டான். இப்போ அடிமை, மரண பயம், காம நெருக்கம் மனிதனை வாட்டி வதைத்தது. மனிதனுக்கு விடுதலை இல்ல, விடுதலை இல்ல, பாவம் ஆண்டு கொண்டு விட்டது. பாவத்துக்கு என்ன செய்யணுங்க? பாவத்துக்கு பரிகாரம் என்னது? என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப பழையற்பாட்டு காலத்தில் என்ன செஞ்சாருங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருடைய சந்ததிக்கு ஆண்டவர் கை கொடுத்தார் என்று எபிரேயர் 2:16 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாவ சந்ததியிலே ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அவர்கள் 400 வருஷம் தாங்க பாரோன் அவர்களை அடிமையாக்கினான். அந்த அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரத்தம் சிந்தினார்கள், ரத்தத்தை பலி கொடுத்தாங்க. எத்தனை ஆடு? ஏறக்குறைய ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் ஏறக்குறைய 600,000 எபிரேயர்கள் இருந்தார்கள். 600,000 புருஷர்கள், 600,000 புருஷர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால், 600,000 ஆடுகள் பழையற்பட்டு காலத்தில் பாரோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனை ஆடு? எத்தனை ஆடு? 600,000 ஆடுகள் ஒரே நாளில் பலி. பஸ்கா, இது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்பொழுது 400 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இது இஸ்ரவேலருக்கு தற்கால

0: இஸ்ரவேலுக்கு தற்காலிகமான விடுதலை. ஆனா இந்த முழு உலகமே என்ன இருக்குது, சாத்தானுடைய கடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியவில்லை. என வேதம் சொல்ற பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் விடுதலையாக்க முடியாது. இப்ப என்ன, ஒரு மனுஷன் பலியாக்கப்பட வேண்டும். ஆதாமுடைய பாவத்துக்கு ஒரு மனிதன் பலியாக்க வேண்டும். அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனா இருக்கணும். அமெரிக்காவில் தேடி பாக்குறாங்க, ஒரு மனுஷன் இல்ல, எல்லாம் பாவியா இருக்கிறான். ரஷ்யாவில பார்த்தா பாவி, இந்தியாவில பார்த்தா பாவி, பாகிஸ்தான்ல பாவி, எல்லாமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டும், ஆடுகளுடைய ரத்தமோ மாடுகளுடைய ரத்தமோ மனிதனுடைய ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்காது, பாவத்திற்கு விடுதலை கொடுக்காது. அப்படி என்ன, ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்க வேண்டும், குற்றமில்லாத ரத்தமா இருக்க வேண்டும். அந்த ரத்தம் எங்க இல்லையா, எந்த மனுஷனும் எல்லாமே பாவத்தினால் வந்த ரத்தம். ஒரு மனுஷன் கூட பரிசுத்தவான் இல்லை. அப்படி என்ன செய்ய வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு மனுஷன், பாவம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில வந்து பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி பார்த்தா உலகத்தில் ஒரு மனுஷன் கூட எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்வது, மனுஷனை மீட்கணும்னா என்ன செய்வது, வேற வழி இல்ல, எல்லாம் நரகத்துக்கு தான் போகணும். நரகம் என்பது ஒரு நாள் அல்ல, நித்திய நித்தியமா போக வேண்டிய நரகத்துக்கு எல்லா மனுஷனும் போனோம். என்ன செய்வது, கடவுள் மனிதன் மேல் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா, இரண்டாம் ஆதாமா இருக்கிற இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்தனுமா, கண்ணியின் வயிற்றிலே, அல்லேலூயா, கண் ஒரு கண்ணியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு எதற்காக வந்தார்னா, இந்த உலகத்தை நமக்கு பலி செலுத்தும்படியாய் வந்தார். அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். யார் அவர், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா, வேதம் சொல்ல இவரை குறித்து வேதம் சொல்கிற யோவான் அறிமுகப்படுத்துகிறார். வாசிப்போம் யோவான் 1:29 வாசிப்போமா, யோவான் 1:29.
1: மறுநாளிலே
0: யோவான் இயேசுவை
1: தன்னிடத்தில் வர கண்டு
0: இதோ
1: உலகத்தின் பாவத்தை.
0: கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்பது யாரின் வெளிநாட்டு தெய்வம் என்று சொல்லாத சொல்றவன் எவன் வாய் அடைக்கப்படும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி கையை தட்டி, அவர் ரஷ்யாவின் தெய்வம் அல்ல, இந்த உலகம் அனைத்திற்கும் அவரே தெய்வம். ஆமென். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை ஆடுகள் கொல்லப்பட்டது, 6 லட்சம் ஆடுகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஒரு ஆடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எபிரேயருடைய பாவ மீட்புக்காக, தற்காலிகமான விடுதலைக்காக உலக பிரகாரம் மிருகம் பலி செலுத்தப்பட்டது. ஆனா முழு உலகம் மீட்புக்கு, முழு உலகம் விடுதலைக்கு ஒரே ஒரு ஆடு, அவர்தான் என் இரட்சகராக இயேசு பெருமான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் எதற்காக வந்தார் என்று சொன்னா, உங்களுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் சாபத்திற்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் வியாதிகளுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் நோய்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் அக்கிரமங்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு தேவகுமாரனாக வந்தார். அல்லேலூயா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். நீ எந்த மதமாயிரு, நீ எந்த ஜாதியாயிரு, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு தான் வந்தனு சொல்லல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது என்ன செய்தி வருகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 பயப்படாதிருங்கள், எல்லா ஜனங்களுக்கும், கையை தட்டி எல்லா ஜனங்களுக்கும்
1: மிகுந்த
0: மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற
1: நற்செய்தி.
0: ஹல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் வச்சுருங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். இதுவரையிலும் சந்தோஷம் இல்லாததுனால, பாவத்தினால சந்தோஷம் இல்லை, சாபத்தினால சந்தோஷம் இல்லை, வியாதினால சந்தோஷம் இல்லாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். நீ எந்த ஜாதியாயிரு, எந்த மதமாயிரு, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல செய்தி இயேசு. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். கல்வாரி சிலுவையிலே அவர் உனக்காக எனக்காகவும் பலி செலுத்த கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அவர் கிரயம் செலுத்தினால்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் கிரயம் செலுத்தினால் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம். அவர் நினைச்சாண்ணே, ஓடா பிசாச, என் பிள்ளைய நீ ஏமாத்திட்டுன்னு சொல்லி ஏமா அப்படி என்ன பண்ணலாம், அதிகாரத்தோடு பிடுங்களா. என் தேவன் நீதியாய் செய்கிறவர். எதை செய்தால் நீதியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய இரத்தமானது சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்தது. ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2 வாசிப்போமா. 1 யோவான் 2:2.
1: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற,
0: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி, பாருங்க, நம்முடைய பாவங்களை
1: நிவர்த்தி செய்கிற
0: கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல,
1: சர்வ லோகத்தின் பாவங்கள்.
0: எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க பாவம் மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெய்வம்? வெளிநாட்டு தெய்வம் அவரு, ஊருக்கு ஒரு தெய்வம் அவரு. சர்வலோகத்திற்காகவும் பலியாக்கப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா. மனிதனுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தப்பட்ட தெய்வம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சொல்லுங்க இப்படி ஒரு சுத்து சுத்துங்க பார்ப்போம், சர்வலோகத்தின் ஒரு மனுஷன் கூட, எல்லா அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அவன் புத்த மதமா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், மனுஷனுக்காக பலி செலுத்தப்பட்ட ஒரு கிரயம் செலுத்தப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை கொடுக்க பரலோகத்துக்குரிய வாசலை திறந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உன் நோய்களை அவர், வேதம் சொல்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்து விழுந்ததா. உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய மரணம். நீங்க நிறைய பேரை பார்க்குறீங்க கொடூரமா கொலை செய்யப்பட்டவங்களை பார்த்துக்கிறீங்க. உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் அது என் இயேசப்பாவுடைய மரணம் தான். ஏன் சொல்றீங்க, எப்படிப்பட்ட மரணம் சொல்றீங்க, கொடூரமான மரணம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவம், மரண வேதனை எல்லாம் அவர் மேல வந்து விழுந்த போது அது கொடூர மரணம் அல்லவா? யோசிச்சு பாருங்க, 100 பேருடைய தலைவலி எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்ன கண்டிப்பா என்ன முடியும், 1 நிமிஷம் கூட என்ன தாங்க முடியாது. ஆனா சர்வலோகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய சாபமும் பாவமும் அவர் மேல வந்து விழுந்ததா. அப்படி என்ற எவ்வளவு கொடூரமான, வேதம் சொல்லுது அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுடைய பாவத்திற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆமே சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் கிரயம் செலுத்தப்படி. நீ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன பண்றாங்க, ஐயோ என் தலையெடுத்து இப்படி ஆயிடுச்சு, என் குடும்ப சாபம் இப்படி ஆயி போயிடுச்சு, என்ன பண்றது, கர்மம், ஜென்மம் ஜென்மம், கர்மம் விர்மம்னு சொல்லி எங்களை போடுறாங்க, எங்களை கால்நடையா ஓடுறாங்க, எங்கெங்க ஓடுறாங்க, எதுக்கு, எப்படி ஆய என் கர்மம் தீரணும், என் சாபம் தீரணும், என் பிரச்சனை மாறணும். மாறி எங்கேயாவது போய் ஒன்னும் கிடைச்சிக்குதா? கிடைச்சிக்குதா? கிடைக்காது, கிடைக்க போறதும் கிடையாது. ஆனா உனக்காக எனக்காக இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய கர்மத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்காக இயேசு ரத்தம் சிந்து விட்டார். ஹல்லேலூயா. நீ இப்ப வர வேண்டியது அவரிடத்துல வந்தா போதும், உனக்கு விடுதலை, உன் சாபத்துக்கு விடுதலை, உன் கர்மத்துக்கு விடுதலை, உன் நோய்க்கு விடுதலை, உன் பாவத்துக்கு விடுதலை. வேதம் சொல்லுக்கு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. கையை தட்டி மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் ரத்தத்தை சிந்தினார். இயேசு சிலுவையில் அடையப்பட்டு மூன்றாவது நாள் அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். மரணத்துக்கு அதிகாரி இருக்கிற என்ன பண்ண தெரியுமா, இந்த பிசாசு நினைச்சான் நான் மாத்திரமில்ல கோடிக்கணக்கான மனுஷர்கள் நரகத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சிரிச்சான். இயேசு அவனுக்கா நமக்காக கிரயம் செலுத்துறபடினால அவன் கையில் இருந்த எல்லா மனிதர்களையும் இயேசு பிடுங்கினார். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய சாவிய வாங்கிட்டார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உனக்கு இனிமேல் ஜெயம் என்பது கிடையாது. பிசாசுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. பிசாசுடைய தலையை நசுக்கி மனித குலத்தை அவருடைய கையிலிருந்து மீட்டெடுத்து விட்டார். எல்லாருக்கும் மீட்பு கிடைச்சிச்சுங்க. நீ இந்துவாரு, முஸ்லீமாரு, புத்த மதமாரு, எந்த மதம் நமக்கு வேண்டாங்க. மதம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இது ட்ரூத் ஆஃப் காட். இது சத்தியம். இது சத்திய மதம். இதை வாசிக்கிறவனுக்கு பரிசுத்தம் உண்டாகும். இதை நேசிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இது மனிதனுடைய கற்பனை நான் எழுதப்பட்ட அல்ல, சத்தியமானது. ஆமே. இதை கேட்கிறவரும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மனுஷன் இன்னைக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்தா, பிசாசுடைய கையில் அடிமையா இருந்தான். அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியதான் இயேசு ரத்தம் சிந்தினார், சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி ஆக்கினார், கிருபாதர பலியாய் மாறினார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்னா, நாம எங்கெல்லாம் இருந்த தெரியுமா, வாசிப்போம். 103 சங்கீதம் 3 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம்,
1: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம்,
0: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து,
1: உன்
0: நோய்கள் எல்லாம் குணமாக்கி,
1: உன் பிராணனை
0: எங்கிருந்து மீட்டார் ஆண்டவர்,
1: அழிவுக்கு
0: பிராணன் எங்கிருந்தது, நரகத்தின் வாசல் அண்டையில் இருந்தது, பாதாளத்தின் வாசல் அண்டையில் இருந்து. தாவீது சொல்லும்போது சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை பிடுங்கெடுத்தார். பவுல் சொல்ல சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். நாம எல்லாம் எங்க இருந்த ஒரு காலத்துல மரண வாசல்ல கிடந்தோம், அந்த வாசல் இருந்து இயேசு நம்மை பிடுங்கெடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி, நம்ம பிராணன் உயிர் எங்க இருந்தது, அழிவில் இருந்து. அதுதான் தாவீது சொல்லுகிறார், உலையான சேற்றிலும் பயங்கரமான குளிரிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. கண்மலை மேல நிறுத்திட்டார். அவன் மவுண்ட் சிட்டி, மலை மேல உள்ள ஒரு பட்டணமாய் நம்மை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவில் இருந்து மீட்டு,
1: உன்னை கிருபையினாலும்
0: கிருபையினாலும்
1: இரக்கங்களினாலும்
0: இரக்கங்களிலே என்ன சூட்டிட்டார், இப்போ
1: முடி சூட்டி,
0: முடி சூட்டி. ஹல்லேலூயா. இந்த முடி சூட்டுவது என்பது கிரீடத்தை கொடுத்து விட்டார். இப்ப யார் தெரியுமா, நீ ராஜா. ஏசப்பாவுடைய பிள்ளைகள் ராஜகுமாரர், ராஜகுமாரத்திகள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினாரு, சங்கீதம் 8 சங்கீதத்துல மகிமையினாலும் கனத்தினாலும்
1: அவனை
0: முடி சூட்டி நீர். அந்த மகிமையை சாத்தான் இழந்து வச்சுக்கிட்டான். ஆனா இயேசு மரணத்துக்கு பிறகு அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியும் மனிதனுடைய தலையின் மேல் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமே. எல்லாம் பாவம் செய்து மகிமை இழந்து போன அந்த மகிமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிமை மனிதனுடைய சிரசின் மேல் வைத்து விட்டார். முடி சூட்டினார் என்ற வார்த்தைக்கு கிரீடம் என்ற அர்த்தம். இப்ப என்னவா மாத்திட்டாரு, நம்ம ராஜாக்களாக மாத்திட்டார். ஹல்லேலூயா. உங்களை ராஜகுமாரத்தையா மாத்திட்டாரு, உங்களை ராஜகுமாரன். நாம சொல்லுங்களேன், இப்ப நம்ம யாருக்கு சொந்தம், ஏசப்பாவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இனி நான் அடிமை அல்ல, சாத்தா என்னை அடிமைப்படுத்த முடியாது, சாபம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, தரித்திரம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் ஆளுவே. ஐ அம் கிங். நீ ஒரு ராஜா. ஹல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வசனத்தை வாசிப்போம்.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
1: தமது ரத்தத்தினாலே,
0: தம்முடைய ரத்தத்தினாலே,
1: நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி,
0: நம் தம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி,
1: தம்முடைய பிதாவாகிய
0: தேவனுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் ஆதாம் எங்க இருந்தான் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு முன்பதாக இருந்தவன் பாவம் செய்த போது மகிமை இழந்து போனான் ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு மீட்பு வந்த போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிப்பு யாருக்கு முன்பதாக இயேசப்ப நிறுத்திட்டாரு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி நீ எப்படி இருக்கிற கடங்காரனா இல்ல பாவியா இல்ல துரோகியா இல்ல உன்னை யாரா நிறுத்திட்டாரு யாரு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிற நீ
1: நம்ம ராஜாக்களும்
0: ராஜாக்களும் ராணிக்களும் கைய தட்டி ஹல்லேலூயா ராஜாக்களும் ஒரு காலத்துல பிச்சைக்காரனா இருந்தோம் இப்ப யாராக மாறிட்டோம் இயேசு எனக்கு என்னைக்கு எங்க உள்ளத்துல வந்தாலோ உள்ளத்துல வந்தாரோ அன்னைக்கே நான் ராஜாவா மாறிட்டேன் அந்த ராஜ மேன்மைக்குரிய அதிகாரத்தை கர்த்தருங்க கையில கொடுத்துட்டாரு எப்படிப்பட்ட அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:19 சொல்கிறது இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஒரு காலத்துல நம்மள பிசாசனம் தலையை போட்டு மிதி மிதி மிதிச்சிருந்தான் காலை போட்டு மிதிச்சிருந்தான் நம்ம சாபத்தை கூட ஆனா இன்னைக்கு அவனை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார் ஹல்லேலூயா இப்ப நான் யாரா மாறிட்டேன் ராஜாவுடைய அபிஷேகம் எனக்கு ராஜாவா மாறிட்டேன் பிசாச பார்த்து என்ன சொல்றோம் ஒரு காலத்துல பிசாச பார்த்தா ஐயோ ஐயோ பயமாகுது ஏய் உட்காரனா உட்காரறோம் ஆனா இப்ப இயேசு எனக்குள்ள வந்தபடினால பிசாச பார்த்து என்ன சொல்றேன் ஏய் பிசாச உட்கார் உட்காருது உட்காருதா இல்லையா ஓடுனா ஓடுதா இல்லையா ஓடுதா இல்லையா ஓடுதா இல்லையா உங்களை பார்த்தா நீங்க பிசாசு பார்த்து நீங்க ஓடுறீங்களா உங்களை பார்த்து பிசாசு ஓடுதா நான் தேவனுடைய பிள்ளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு நாள் நான் பிசாசு துரத்தின்னு கொண்டு துரத்தும் பொழுது ஒரு வழி சார் என்ன பார்த்து சொல்லுது உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு என்னால பார்க்க முடியல என்னை விட்டு நான் ஓடிடுறேன் இயேசு எனக்குள்ள இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஹல்லேலூயா ஆமே சொல்லுமா இந்த இயேசு இப்ப என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு இலவசமா கொடுத்துட்டாரு இந்த ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி அமைச்சனுங்களே நரகத்துக்கு வழி அழைச்சிட்டாரு இப்ப பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற வேண்டும் பாவ மன்னிப்பு நிச்சயம் என்னது இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நீங்க நம்பணும் இயேசு உங்க பாவத்துக்காக அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கணும் அப்ப இயேசு என்ன பண்றான்னா வேதம் என்ன சொல்லு வாசற்படி நின்று கதவை யார் தட்டுறது யார் தட்டுறது தெய்வத்தை தேடி அங்க போலாமா அங்க போனா தெய்வம் இருக்குமா இங்க போனா தெய்வம் தெய்வத்தை தேடி நீ போக வேண்டாம் அந்த தெய்வம் உன்னை தேடி வர தெய்வம் ஹல்லேலூயா நீ எங்க கறியோ அங்க உன்னை தேடி வர தெய்வம் தான் இயேசு ஹல்லேலூயா வேதம் சொல்கிறது வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்
1: ஒருவன் சத்தத்தை கேட்டு
0: ஒருவன் ஏன் சத்தத்தை கேட்டு உனக்கு நான் கிரியை செலுத்திரும்பா உனக்கு நான் மீட்பை கொடுத்துட்டேன் இப்ப நான் வந்து யோசிச்சு பாருங்க தெய்வம் சொன்னா என்ன பண்ணேன் அவருக்கு அதிகாரங்குது என்ன நீ ஆராதிக்கலாம் உனக்கு கொன்னுடுவேன் அப்படி சொல்ற தெய்வம் கிடையாது உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருப்பா ஆண்டவர் எப்பவுமே கட்டாயப்படுத்தி ஒருவனை என்ன ஆராதி என்னை சேவிக்கணும் நீ செத்துருவே அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொள்ளுகிற தெய்வம் அல்லப்பா மீட்பை கொடுத்துட்டாரு பாருங்க வாசப்படி கதவை தட்டுறாரு ஒருவன்
1: என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவனிடத்தில் நான் பிரவேசி
0: பாருங்க கதவை திறந்தா தான் வருவார் ஆனா கதவை திறக்காத ஒருத்தன் வருவான் யார் தெரியுமா அவன் தான் பிசாசு கதவை திறந்தாலும் திறக்கலாம் ஓடி அந்த உள்ள வந்து உன்னை எப்படியா காலி பண்ணும் ஆனா இயேசு நீ கூப்பிட்டா தான் வருவார் கூப்பிடலாம் வரமாட்டாருங்க வாசற்படின்னு கதவை தட்டுறா உன் இதய கதவை திறந்தா உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை ஆமென் நம்முடைய தெய்வம் யார் தெரியுமா? நீ அவரை ஏற்றுக்கொண்டனா, உன்னை வெல்கம் பண்ணா, உன் கூட வந்து என்ன பண்ணுவாரு? உன் கூட வந்து சாப்பிடுவாருங்க, நல்ல சாப்பாடு உனக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு தரித்திரம் மாறும், உன் பஞ்சம் மாறும். ஹல்லேலூயா. நல்ல போஜனத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த நித்தியத்திற்கு உன்னை கொண்டு போவார், பரலோகத்துக்கு கொண்டு போ. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கள்லாம் ஜீவனை உடையவர்கள். இயேசு இல்லாதவங்கலாம் செத்து போன பாடி. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை உடைய, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாத எங்க போவான்? நரகத்துக்கு. ஜீவன் உள்ளவன் எங்க போவாங்க? பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா? பரலோகம் என்பது நித்தியமான ஒரு இடம். வேதத்திலும் அங்க நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்குமா? அங்க பசி கிடையாது, தாகம் கிடையாது. அங்க பரலோகத்தில் என்ன பண்ணுவோம்? நல்ல பாடிய துதிக்குவோம். எப்படி இன்பம், அதாவது உலக சிற்றின்பம், உலகம் கொடுப்பது சிற்றின்பம், தேவன் கொடுப்பது. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி

0: அங்க கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, சதா காலங்களில் எப்போது சந்தோஷமா இருப்பாங்களாம். ஆனா இயேசு அறியாம போறவனுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 9:17 சொல்கிறது, துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதி எங்க போவாங்களா?
1: நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
0: ஒரு நாடகத்தை பாத்தீங்களே, நரகத்துல போயிடுவாங்க. நரகம் என்பது என்னது? முடிவே இல்லாத இடம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14-15 வாசிப்போம்.
1: அப்பொழுது
0: மரணமும்
1: பாதாளமும்
0: அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது.
1: இது இரண்டாம் மரணம்.
0: மனுஷனுக்கு ரெண்டு மரணங்க, ஒன்று சரீர மரணம், பாவிகளுக்கு உண்டு, பரிசுத்தவான உண்டு. இரண்டாவது மரணம் தான் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல். இந்த மரணத்துக்கு பாத்திரம் யார்? பாவிகள், தேவனை மறக்கிறவர்கள், துன்மார்க்கர்கள். அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடல், அக்னி கடல். ஜீவ புஸ்தகத்திலே
1: எழுதப்பட்டவனாக
0: எவனோ
1: அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான்.
0: அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகம் இந்திய கெசட்ல இவன் இந்திய குடிமகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இந்திய கெசட்ல. ஆனா இந்திய கெசட் நம்ம பேர் ஒரு நாள் போயிடும். ஆனா பரலோக கெசட்ல, ஜீவ புஸ்தகத்துல யாரெல்லாம் பேர் இருக்கிறதோ அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க. பரலோகத்துல யாரெல்லாம் பேர் இல்லையோ அவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு நாள் 100 டிகிரி வெயில நம்மள தாங்க முடியல. பல ஆயிரக்கணக்கான டிகிரி, ஆமை கொதி கொதி தண்ணி போல அக்னி கடல். அல்லேலூயா. கந்தகமும் இரும்பும் கந்தகம் எரியிற கடல், அக்னியும் கந்தகம் எரிய கடல். அந்த கடல்ல சதா காலமும் வாதிக்கப்பட்டிருப்பார்கள். முடிவே கிடையாது. அந்த நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்கு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உனக்காக எனக்காகவும் பலி செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. உம்முடைய கிருபை குடும்பங்களை தாங்கட்டப்பா. இயேசப்பா, தொடர்ந்து உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். நாங்கள் தொடர்ச்சியாக ஆவிகளை பற்றி தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு சுபாவங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களுடன் குமாரனுடைய ஆவி என்ற தலைப்பில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை கலாத்தியர் 4:6-7. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை! இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தந்தருகிறார். அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இனி நீ அடிமை அல்ல புத்திரனாய் இருக்கிறாய், இனி நீ அந்நியன் அல்ல தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய் என்று உரைக்கிறார். ஒருமுறை ஒரு ஊழியக்காரன் சவுதி அரேபியா போயிருந்தாராம். அவர் சவுதி அரேபிய

கிட்ட போயிருந்த போது ஒரு இஸ்லாமிய வாலிபன் அவரோடு தர்க்கம் பண்ணும்படி வந்தானாம். அவர் சொன்னாராம், நான் தர்க்கம் பண்ண விரும்பவில்லை, ஆனால் நீ வாஞ்சியாயிருந்தால் அதை நீ விளங்கும்படி உனக்கு விளங்கி சொல்லித்தர விரும்புகிறேன். நீ அறிந்து கொள்ள ஆவலாயிருந்தால் உன் சந்தேகங்களை கேள் என்று சொன்னாராம். அதற்கு அவன் சொன்னான், பிதாவாகிய தேவனுக்கு அல்லது அல்லாவுக்கு மனைவி இல்லை, அல்லாவுக்கு சகோதர சகோதரிகளும் இல்லை, அல்லாவுக்கு திருமணமும் ஆகவில்லை. அப்படி இருக்கும் போது அவருக்கு எப்படி குமாரன் வருவான்? ஏன் அவர் ஒரே பேரான குமாரன் என்று அழைக்கப்படுகிறார்? அப்படியானால் பிதாவின் மனைவி மரியாளா என்று கேட்டானா. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்த ஊழியக்காரன் அவனை பார்த்து சொன்னாராம், பிள்ளைகள் இருப்பதற்கு திருமணமாகித்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ஆதாம் ஏவாள் தாய் தகப்பன் என்று சிருஷ்டிக்கப்பட்டார்கள். எபிரேயர் 7 அதிகாரத்தில் மெல்கிசத்தேக்கு தாயும் தகப்பனும் இல்லாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பிதாவுக்கு அல்லது அல்லாவுக்கு திருமணமாகித்தான் குமாரன் வர வேண்டும் என்பது அவசியமில்லை. நீ இன்னும் புரிந்து கொள்வதற்கு சூரியனை நோக்கி பார். உயரத்திலே சூரியன் அக்கினி பிளம்பாக இருக்கிறது. ஆனால் அதே அக்கினி பிளம்பிலிருந்து ஒளிக்கதிர்கள் பூமிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் செல்லுகிறது. ஒளிக்கதிர் வருவதற்கு சூரியன் திருமணம் செய்து குமாரனாக ஒளிக்கட்டை வந்தது என்று சொல்ல முடியாது. சூரியனிலிருந்து வந்த ஒளியைப் போலவே நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று குமாரனாகிய இயேசு சொன்னார். ஆகவே அவரை சூரியனிடத்திலிருந்து வந்த சூரியனின் மகன் என்று அழைக்கலாம். சூரியனிடத்திலிருந்து வெளிச்சம் மட்டுமல்ல, அக்கினியும் இறங்கி வருகிறது. வெப்ப சக்தி உள்ள அவரை ஆவியானவர் என்று அழைக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆகவே சூரியன் மட்டுமே உண்டு, வெளிச்சமும் வெப்பமும் கிடையாது என்று வாதிட முடியாது. தேவன் திரித்துவமாய் விளங்குகிறார். வெறும் அல்லா அல்லது ஜெகோவா மட்டுமல்ல, குமாரனும் ஆவியானவரும் இருக்கிறார்களே என்றாராம். தேவ பிள்ளைகளே, தேவ குமாரன் அருளும் ரட்சிப்பினால் நீங்கள் பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ராஜாதி ராஜாவின் புத்திரராயிருக்கிறீர்கள். புத்திரரானால் சுதந்திரர் மட்டுமல்ல, சுயாதீனர். நீங்கள் கிறிஸ்துவின் குமாரன் பிள்ளையானால் நேராக கர்த்தரின் கிருபாசனத்தண்டை தைரியமாய் கிட்டி சேரும் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ரோமர் 8:15 இவ்வாறு கூறுகிறது. அன்பான தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழும்படியாக உங்கள் மனதுக்கு இனிய தெய்வீகமான பாடல்களும் உங்கள் வாழ்வையே உயிரடைய செய்கின்ற தேவ செய்திகளும் ஜீவனுள்ள சாட்சிகள் மற்றும் வானகமன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் சிந்தனை செய்யும் மனமே என பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளையும் நீங்கள் இந்த இணையதளம் மூலமாக கேட்டு மகிழலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் வளர்ச்சி அடையலாம். நீங்கள் இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்றவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். எனக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஆண்டவரே, எந்த காலத்தில்

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்போம், ஆண்டவரே நாங்கள் உண்மை சேவிப்போம், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்போம், ஆண்டவரே ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்ல

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா? எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீரே, ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீரே. எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ உருவடங்கின் காவம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்களை

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவன் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

0: சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord.
1: எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா?

மீண்டு வர பணிவது. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி நெபுனேஸ்வரே இம்மட்டும் தாங்கிக் கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிறார்களை செய்தே அழிந்து

0: பிரார்த்தனார்ல 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்கல, கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய அபிநேசர், அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. போதகர் ஒருவர் தான் நடத்திய அடக்க ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் தான் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டதாக கூறினார். அதிலும் முக்கியமாக சமீபத்தில் டில்லன் என்பவர் இறந்தபோது நடத்திய அடக்க ஆராதனை ஒன்றில் மிக முக்கியமான பாடத்தை தான் கற்றுக்கொண்டதாக அவர் கூறினார். பல வருடங்களாக டில்லன் அந்த போதகர் நடத்திய சபையில்தான் அங்கமாக இருந்தார். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு சபையை விட்டு போய்விட்டார். மீண்டும் அவர் மரிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அதே சபைக்கு வந்து சேர்ந்தார். அவரை பாராட்டும்படியான பல நல்ல குணாதிசயங்கள் அவருக்கு இருந்த போதிலும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாடுதான் அந்த போதகருக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. டில்லனுக்கு தொண்டையில் ஏற்பட்ட புற்றுநோய் நிமித்தமாக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அதிலிருந்து அவருக்கு பேச்சு வரவில்லை. எனவே அவர் ஒரு எலக்ட்ரானிக் கருவியின் உதவியோடு தான் பேசினார். அவர் அந்த கருவியை தன் தொண்டைக்கு அருகில் வைத்துக் கொண்டு பேசுவார். அவருடைய அதிர்வலைகளை அந்த கருவி பேச்சாக மாற்றும். அவரால் தான் நினைத்ததை ஓரளவுக்கு பேச முடிந்தாலும் அது தெளிவாக இருக்காது. போதகர் அவரோடு பேச வேண்டுமென்றால் அவர் பேசியதை மிக கவனமாக கவனிக்க வேண்டும். போதகர் தன் காதை அவர் பக்கமாக திருப்பி ஏனைய சத்தங்கள் அவர் காதில் விழாதபடிக்கு தன் கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக நெருக்கமாக அவர் பக்கத்தில் அமர்ந்து கவனித்தால்தான் அவர் பேசுவது விளங்கும். போதகர் டில்லனுடைய அடக்க ஆராதனையில் பேசுவதற்கு அவரை பற்றி குறிப்பெடுத்த போது டில்லனின் குறைபாடு தனக்கு கவனிப்பதில் இருந்த குறைபாடை வெளிப்படுத்தியது என்று எழுதி கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அனைவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இது நம் சரீரத்தில் உள்ள குறைபாடு அல்ல, நாம் பிறர் பேசுவதை சரியாக கவனிக்காததே கேட்காததற்கு காரணம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சகோதரரான யாக்கோபு என்பவர் தான் எழுதிய பொதுவான நிருபத்திலே நாம் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் இருக்க வேண்டும் என்று எழுதியுள்ளார். காரணம், சிதறி கிடந்த 12 கோத்தரத்தாருக்குள்ளும் ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்பதில் பிரச்சனை இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் தாம் போதகம் பண்ணின போது இதே பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தது. ஆகவேதான் அவர் இடையிடையே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். அயர்லாந்து தேசத்திலே ஒரு பழமொழி உண்டு, தேவன் நமக்கு 2 காதுகளையும் 1 வாயையும் படைத்திருக்கிறார். ஆகவே நாம் எவ்வளவு பேசுகிறோமோ அதைவிட 2 மடங்கு பிறர் பேசுவதை கவனிக்க வேண்டும் என்பதுதான் அந்த முதுமொழி. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நாம் பேசுவதை விட பிறர் பேசுவதை அதிகம் கவனிக்க வேண்டும். தேவன் கொடுத்த 2 காதுகளையும் கூர்மையாக்கி கவனிக்க தீர்மானித்தால் நாம் இன்னும் அதிகமாக பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியும். சபையில் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது அதை கவனிக்க நம் காதுகளை கூர்மையாக்கி சிந்தையை ஒருமுகப்படுத்தி உண்மையாக கவனித்தால் நாம் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்திருப்போம். இனிமேலாவது தேவ வார்த்தைகளை கூர்மையாக கவனிக்க சிந்தை வைப்போம்.

2 கொரிந்தியர் 10 அதிகாரம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பாரு யோசனையும் பலமும் உள்ளவைகள். சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாயிருக்கிறதென்கிறார்களே, அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய தியானம் மத்தேயு 7:7 இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற இந்த காரியம் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த எண்ணத்தை கேட்க சொல்றாரு, எண்ணத்தை தேட சொல்றாரு, எண்ணத்தை தட்ட சொல்றாரு. இதை நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று காரியத்திலும் ஒரு பெரிய மாபெரும் ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கு. நாம் நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்று, அவர் நினைக்கிறது ஒன்று. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். அது தப்பு இல்லை, கேளுங்க. ஆனால் அதை காட்டிலும் ஒரு சிறந்த காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க சொல்கிறார். என்னவென்றால் லூக்கா 11:13 அப்படியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை கேட்க சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்க சொல்கிறார். அது அநேகர் அதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாக நாம் பெற்று கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய ஊழியத்தின் பாதையில், நம்முடைய வாழ்க்கையின் பாதையில ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு சிஷ்யருடைய வாழ்க்கையில ஏசாண்டவர் இறந்த பிறகு எல்லாரும் பயந்த நிலைமையில இருந்தாங்க. அடுத்தது நாம் எப்போ சாவோம், நம்மளை எப்போ பிடிப்பாங்க, நம்ம எப்படியாவது இதெல்லாம் விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு சென்று விடுவோம் என்று பேதுரு நினைத்த வேளையில ஆண்டவர் அப்போஸ்தலர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் ஜபத்தோடு காத்துட்டு இருங்க.
3: நீங்கள் எல்லாரும் ஜபத்தோட காத்துட்டு இருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அந்த அப்போஸ்தலர் நாம் அதை பார்க்கிறோம். அன்பாலே, அந்த பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை அவங்க பெற்ற பிறகு அவங்க வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆக இயேசு பயந்து மறுதளித்தவர்கள் தைரியமாக இயேசுவை பிரசங்கித்தார்கள், சாவுக்கு அஞ்சவில்லை. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் அநேகம் நடந்தது. பாருங்க அன்பாலே, ஆண்டவர் நாம் எதை கேட்க சொல்கிறார், நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். அடுத்தது தேடுங்கள் என்று சொல்கிறார். என்னத்தை தேட சொல்றாரு என்றால் மத்தேயு 6:33 தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று சொல்கிறார். இதை விட்டுட்டு எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பொண்ணு வைத்திருந்தா ஒரு தகப்பன் தாயும் என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையை தேடுவார்கள், மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடுவாங்க. இல்லைன்னா வீட்டில் பொருளை தேடி எங்கெங்கேயோ ஓடுவோம், எங்கெங்கேயோ போவோம், பணம் காசு பொருளை தேடி. எதை தேடணுமோ அதை தேடவில்லை. எதை தேட சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது வைத்து தேட சொல்றார். நாம் என்னத்தை முதலாவது வைத்து தேடுறோம்னா, நம்ம உலக பொருளை தான் முதலாவது வைத்து தேடுறோம், உலக காரியத்தை தான் முதலாவது வைத்து தேடுறோம். ஆனால் ஆண்டுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதல வைத்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தேடணும் என்றால் நமக்கு அத்தனையும் கூட கிடைக்கும். எல்லா செல்வங்கள், நிம்மதிகள், எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் அவர் கூட கொடுக்குறார். அதனாலே இன்றைக்கு மூன்றாவது காரியமாக தட்டுங்கள் என்று சொல்கிறார். எதை தட்ட சொல்கிறார், அடுத்தவங்க வீட்டு கதவையா, அல்லது வேற ஏதாவது நமக்கு ஏதாவது உதவி செய்கிற வீட்டிலுடைய கதவையா? நோ, அதையெல்லாம் தட்ட சொல்ல ஆண்டவர் பரலோக கதவை தட்டுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு பரலோக கதவை நாம் எப்படி தட்டுவது என்றால் போசலர் 10:1-4 நீங்கள் வாசித்தால் தெரியும். இந்த கொர்நேலியு என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தான். அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்போது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவதூதன் அப்போது பரலோகத்தில் வந்து எட்டியது என்று சொல்கிறார்கள். அதனால தேவதூதனை அனுப்பி அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு பரலோக கதவை எப்படி தட்டுவது என்று நான் சிந்தித்த வேளையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். நீ அதிகமாக ஜெபிக்கும்போது அதிகமாய் தியான தர்மம் பண்ணும்போது நிச்சயமாக பரலோகத்தில் வந்து அது தட்டுவதாக இருக்கிறது, எட்டுவதாக இருக்கிறது. இன்னைக்கு பரலோக கதவை தட்டுவதற்குண்டான வழிவாசலை இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறோம், யார் வீட்டு வாசலே காத்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களையா? இல்லை அன்பானிலே, மனிதர்களே, நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவது மிகச் சிறந்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், யார் கதவை தட்டுகிறோம், எந்த ஸ்தாபனத்தை தட்டுகிறோம், எந்த ஸ்தாபனத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், ஐயோ எனக்கு இன்னைக்கு சம்பளம் போடல, சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? அன்பானில் இன்னைக்கு நாம் தட்டுகிற காரியம், இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கிறார். எதுக்கு கூட கொடுக்கிறார் என்றால் தர்மம் செய்வதற்காக தான். அதை நாம் செய்கிறோமா? பரலோக கதவை தட்டுகிறோமா? பரலோக கதவை தட்டுவது என்பது, கதவை தட்டுவது என்பது நாம் ஜபத்தின் மூலம்தான் தட்ட முடியும். இப்படி ஆண்டவர் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற காரியத்தை நாம் உணராதபடிக்கு நாம் இருக்கிறோம். அன்பானில் இன்றைக்கு நாம் அந்த காரியத்தை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதன்படியாக நாம் அதை ஆண்டவர் விரும்புகிற இந்த காரியங்களை கேட்டு தேடி தட்டி பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். இதன்படியாக நாங்கள் செய்து எங்கள் வாழ்க்கையிலும் அந்த வெற்றியை பார்க்க, விடுதலையை பார்க்க, உம்முடைய பரலோக கதவை தட்டி உம்முடைய தேவ தூதரனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய எங்களுக்கு தேவை, முக்கியம் என்பதை அறிந்து கொண்டோம். முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடணும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பரலோக கதவை தட்டுவது எப்படி என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இன்றையிலிருந்து அதன்படி செய்து வெற்றிய ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. Amen. Thank you and God bless.

ஒரு உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

நாம் இணைந்து கத்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கத்தர் இந்த ஆராதனை வேளையிலே பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கத்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாடப்போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாயிருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார், நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தை எனக்கு அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய வார்த்தை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்னும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குறேன் பலர் பயமுறுத்ததான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரு, இப்போ ஐயோ போயிடுவேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே. எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா தாமேன் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை

கால தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

எங்களை பாதுகாத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்குறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா, மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நெட்டிசன் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஃபார்வர்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஃபார்வர்டுன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது 54வது வயதில் காலமானார். ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது 57வது வயதில் காலமானார். உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது 41வது வயதில் இறந்தார். அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் அவர் தனது 52வது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார். எதிர்மாறாக நுட்டெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது 88வது வயதில் காலமானார். சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது 102வது வயதில் இறந்தார். அபினை கண்டுபிடித்தவரும் 116 வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார். முயல் எப்போதும் மேலும் கீழும் குதித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது. அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. இதுதான் அந்த ஃபார்வர்ட். இந்த கண்டுபிடிப்புல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க சீக்கிரமே இறந்துடுறாங்க. கெட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆயுசு அதிகம். அதனால ஜாலியா வாழுங்க, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டு குடிச்சு ரிலாக்ஸ்டா வாழுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையா அப்படிங்கறத கணிக்கும் கருவி நிச்சயமா அவனுடைய ஆயுள் இல்ல. நாம எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கடவுள் கொடுக்கும் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நோயோடும் வேதனையோடும் மனசுல நிம்மதி இல்லாம வாழ்றவன் பல ஆண்டு காலம் உயிரோட இருந்தா அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் நரக வேதனை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.

0: தமது வாலிப பருவத்தில் பிதாவின் சித்தம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்கு வாலிபர், யூத் ஃபார் கிரைஸ்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 1:12 சில வசனங்கள், 4-12, பிறகு 17-19. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதிப மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். 17-19. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 2:14 பின்பகுதி. இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். யங் மென், யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட் அபைட்ஸ் இன் யூ, யூ ஹாவ் ஓவர் கம் த விக்கெட் ஒன். இன்று July 9 முதல் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்த மிஷனரி சீகன் பால்க், 1682-1719 வாழ்ந்தவர், அவர்களின் பிறந்த நாள் இது. 16 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 37 மரணம் அடைந்த இந்த வாலிபனின் கீழ்ப்படிதலினாலேயே இன்று நமது கையில் தமிழ் வேதம். கடவுள் எரேமியாவை அழைத்த போது அவர், ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றார். அதற்கு கடவுள், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே என்று அவரை திருத்தினார். தமது ஆணையை ஏற்றுக்கொள்ள எரேமியா ஏன் தயங்கக்கூடாது என்பதற்கு 7 காரணங்களை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய தயங்கும் வாலிபனே, நங்கையே, இதோ உனக்கு வரும் கர்த்தரின் உற்சாக வாக்குகள். எரேமியா 1:10 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 7 காரணங்களை சொல்லி ஆண்டவர் எரேமியாவை உற்சாகப்படுத்தினார். 1வது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஐ ஹவ் சோசன் யூ. 5 நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை தீர்க்கதரிசியாக இருக்கும்படி கட்டளையிட்டேன், தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இது நம்மால் உண்டாகிறதல்ல, தேவனுடைய அழைப்பு மாறாதவைகள். அவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி, தம்முடைய சர்வ வல்லமையின் சர்வ ஞானத்தின்படி அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். எனவே உன்னை தெரிந்து கொண்டது ஒரு நிறுவனமோ, ஒரு இயக்கமோ, ஒரு சபையோ, ஒரு நபரோ அல்ல, உன்னை தெரிந்து கொள்கிறவர் ஆண்டவர். 2வது ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை அனுப்புகிறேன், ஐ எம் சென்டிங் யூ. 7 வசனத்திலே,
1: நீ நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் போ என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய வழிநடத்துதலை கொடுப்பார். ஆண்டவர் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லுவார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக தடைகளை எல்லாம் நீக்கி கொண்டு பாதைகளை செவ்வை பண்ணி தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படும்படி அவர் உனக்கு வழித்திறப்பார். மூன்றாவது எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எட்டாம் வசனத்தில் சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களை உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும்படி பணிக்கும் பொழுது சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான்காவதாக எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நான் உனக்கு போதிக்கிறேன், ஐ எம் டீச்சிங் யூ. வசனம் 9 கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை என் வாயிலே வைக்கிறேன். ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு செல்லுகிறவர்களுக்கு தேவ ஞானம் இருக்கும், தேவ அறிவு இருக்கும். சமயத்திற்கேற்ற சரியான வார்த்தைகள் சொல்லுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கல்விமானின் நாவை தருவார். அது உன்னுடையதாகும் அருமையான வாலிபனே நங்கையே. ஐந்தாவதாக ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னது, நான் உனக்கு அதிகாரம் அளிக்கிறேன், ஐ எம் ஆத்தரைசிங் யூ. 10 வசனத்திலே பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்று நான் மக்கள் இனங்கள் மேலும் நாடுகள் மேலும் ஏற்படுத்தினேன். அதைத்தான் இயேசுவும் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். 6வதாக அவர் எரேமியாவை பார்த்து, நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்று சொன்னார், ஐ எம் கைடிங் யூ. 11 வசனம் முதல் 16 வசனத்திலே அவன் எதை காண்கிறாய், எங்கே இருந்து என்ன வரும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு படிப்படியாக அவனுக்கு வழிநடத்துதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் மிஷினரி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்ற பொழுது எங்கும் அவர்கள் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டார்கள். சில இடங்களிலே உதாரணமாக ஆசியாவுக்கு சென்ற பொழுது ஆவியானவர் தடுத்தார். அங்கிருந்து திசை மாறி திரும்பினார்கள், பித்தனியாவுக்கு போனார்கள், அங்கேயும் ஆவியானவர் தடுத்தார். அங்கே இருந்து திரும்பி சென்றார்கள், மக்கதோனியாவிலே வந்து அவர்கள் அங்கே ஒரு பெரிய ஆத்ம அறுவடையினுடைய துவக்கத்தை அவர்கள் அங்கே நிறுவினார்கள். ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார். எப்படி போவேன், எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று சொல்லி நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு முன்பாக அவர் தம்முடைய தூதனையும் தம்முடைய ஆவியானவரையும் அனுப்பி காரியங்களை சரி செய்வார். எனவே நீ பயப்படாமல் புறப்பட்டு செல்லலாம். 7வதாக ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னது, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், ஐ எம் ஸ்ட்ரென்தனிங் யூ. எதிர்ப்புகள் வரலாம், பயமுறுத்தல்கள் வரலாம், துன்புறுத்தல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தலைபோகும் சூழ்நிலைகள் வரலாம், கல்லறிகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ 17 வசனத்திலே, இதோ நான் உன்னை இன்று அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று சொல்கிறார். இந்த வேளையிலே தம்பி எசைக்கியா பிரான்சிஸ் பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது. அவரை போல பாட முடியாது, ஆனால் அவருடைய பாடல் என் நினைவுக்கு வருகிறது. முயன்று பாடுகிறேன்,

ஏன் எவ்வளவு இருதயத்திற்குள்ளே உள்ளே அந்த செய்தி வந்து விடுகிறது என்று பாருங்கள். அன்பின் தேவன் இன்றே உன்னை அழைக்கிறார். வாலிபர்களை நம்ப நங்கையர்களே, தேவனுடைய இறைப்பணிக்கு இன்றே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய குரலை கேட்ட பின்பு, அவருடைய குரலை கேட்ட பின்பு உங்களுக்கு ஏன் தயக்கம்? ஃபேனி கிராஸ்பி என்கிற அம்மையார் எழுதிய ஒரு அருமையான வாலிபருக்கு என்று எழுதிய ஒரு பாடல் இங்கே இருக்கிறது. அதை நான் வாசித்து காட்டுகிறேன். வில் கம் இன் த சன்ஷைன் ஆஃப் யூஸ் ஹாப்பி மார்னிங். Our lives to His service we will cheerfully give and pray for His Spirit to guide and direct us that we to His glory and honor may live. இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, வாலிப பருவத்திலே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து உம்முடைய இறை அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இறைப்பணியை முழு மூச்சாக சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் சிந்து வரைக்கும் செய்து உம்முடைய திருவுள சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று துவக்கத்தில் சொன்ன வார்த்தைகளை அப்படியே காத்து கொண்டார். இந்த வேளையிலே பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு உம்முடைய அழைப்பிற்கு கர்த்தாவே தயங்கி உம்முடைய அழைப்பிற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலே நின்று கொண்டிருக்கிற ஏராள வாலிபர் நங்கையரால் எங்கள் திருச்சபைகள் நிறைந்திருக்கின்றன கர்த்தாவே. இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபருக்காகவும் நங்கையருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ஊக்க வார்த்தைகளை நீர் அவர்களுக்கும் கொடுத்ததற்காக நான் உம்மை துதிக்கிறேன். புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். தைரியமாய் குதித்தெழுந்து ஆண்டவருடைய திருப்பணியில் இறங்க கர்த்தர் உதவி தாரும். கர்த்தாவே, சீகன் பால்க்குக்காக தமிழ் வேதாகமத்தை அவர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சீகன் பால் போன்ற அநேக வாலிபர்கள், அநேக நங்கையர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று வேதம் இன்னும் மொழிபெயர்க்கப்படாத மொழிகளிலே வேதத்தை மொழியாக்கம் செய்து கொடுக்க நீர் உதவி தாரும். இந்த நாளின் வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பரிசு தாவியங்கள் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் உண்டாக்கி இருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற காரியங்களான பொருளாதாரம், குடும்ப உறவுகளில் சமாதானம், வேலைக்காக, திருமணத்திற்காக, பணியிடங்களில், சரீர சுகத்தில் போன்றவற்றில் மனித தயவு அதிகாரியின் தயவிற்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்து பதில் கிடைக்காமல் சோர்வுற்று, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா, பதிலேதும் வரவில்லையே என்றும், முயற்சி செய்த காரியங்களெல்லாம் முடியாமல் அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனிவரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு ஓர் நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும், சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், இன்றைக்கு ஒத்தாசைகளை, தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசிர்வதிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:7-9 நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கிற வேளையில், ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்கிறதற்கு வேண்டிய கடிதங்கள், நெகேமியா தங்கப்போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்களையும், அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையிலும் அநேக தேவைகள், பொறுப்பான காரியங்கள் போன்றவைகளுக்காக அரசு துறை சார்ந்த தயவுகளை எதிர்பார்த்து, மேலும் சிலர் மருத்துவ ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகிற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், சுகத்தை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருப்பீர்களானால், இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாம், பிரயாசப்படுகிற பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையான காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களை திறக்கிறார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாயும் இன்றைய நாளை ஆசிர்வதித்து இருக்கிறார். இன்றைய நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் சிலுவையில் உங்களுக்காய் மரித்த, உயிரோடு எழுந்த இயேசுவை அறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். உங்கள் கவலைகள், பாரங்கள், தேவைகளுக்காய் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்பொழுது உங்களையும் அவர் சியோனிலிருந்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்த அருமையான வார்த்தை. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எது தேவனுடைய அன்பு என்று. நாம் தேவனுடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவர் நம்மோடு சொல்லுகிற காரியங்களை நாம் கை கொள்ளும் போது அது எதை காண்பிக்கிறதா? நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதை காண்பிக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் இருந்தால் நான் சொன்ன வார்த்தை பொய்யாகிவிடும். அன்பு கூறுவேன், அன்பு கூறுகிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்று 1000 பாடல்களை பாடிவிடலாம். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உரத்த சத்தமாகவும் சொல்லிவிடலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட காரியம், கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு பேசின வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்க மனதில்லாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போமானால் நாம் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே பொய்யாகிவிடும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எனவேதான் ஆண்டவர் பேதுருவின் இடத்துல என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்வதற்கு முன்னே என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பு கூறுகிறாயா? ஒரு காரியத்தை கர்த்தர் பேதுருவின் இடத்துல சொல்ல விரும்புகிறார். அவருடைய ஒரு காரியத்தை அவனோடு ஷேர் பண்ண விரும்புகிறார். அவருக்கு வேண்டிய ஒரு காரியம் என்ன? அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். பேதுருவினிடத்தில் இந்த காரியத்தை சொல்லும் போது அவனிடத்தில் ஒன்றை கேட்டுவிட்டு தான் சொல்லுகிறார். என்ன கேட்கிறார்? நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? காரணம், அவருக்கு தெரியும் இவன் உண்மையாய் நேசித்தால் நான் சொல்லுகிற காரியத்துக்கு இவன் செவி கொடுப்பான் என்று. பேதுரு, ஆம் ஆண்டவரே, நீர் அறிவீர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மீண்டும் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ அதை வைத்து கணக்கிடலாம். நேசிக்கிறோமா அல்லது இன்னும் நேசிக்க துவங்கவில்லையா? இயேசுவை நேசிப்போ. அன்பு இன்னதென்பதை இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்திருக்கிறார். தம்முடைய பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை இயேசு காண்பித்து தந்திருக்கிறார். அவரையே நேசிப்போம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதை அவர் கண்டு, அவர் அறிந்து, அவர் மகிழட்டும். நம் பாவங்களின் நிமித்தம் அவருக்கு வேதனை எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், நம்முடைய அன்பின் நிமித்தம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். இனி உள்ள வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். இயேசுவை நேசிப்போம். கர்த்தர் கிருபை தந்து நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, அன்பே உருவானவரே, அன்பு இன்னதென்பதை காண்பித்து தந்தவரே, உண்மையாய் உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அபிஷேகம் நம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8 வசனம். எழுத்தாளரும் பிரபல பேச்சாளருமான கேரி ராஸ்பெக் ஒருமுறை அட்லாண்டாவிலே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவர் அந்த ஹோட்டல் லாபியில் அமர்ந்திருந்த போது திடீரென அங்கு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அநேகர் கூட்டமாக அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். ஏன் இவ்வளவு பரபரப்பாக அவர்கள் ஓடுகின்றனர் என்று அவர் யோசித்தார். அவர் அவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்த போதே தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா அங்கு வந்தார். அவருக்கு எஸ்கார்ட் கொடுப்பதற்காகத்தான் அவ்வளவு கூட்டம், அத்தனை பரபரப்பு. அவர் பார்த்து கொண்டிருந்த போதே அவர்கள் அனைவரும் அவசர அவசரமாக எலிவேட்டரில் ஏறினார்கள். நெல்சன் மண்டேலாவின் பாதுகாவலரில் ஒருவர் திடீரென பின்பக்கமாக திரும்பியபடியே எலிவேட்டரில் ஏறினார். கடைசி நிமிடத்தில் கூட நெல்சன் மண்டேலாவிற்கு பின்புறத்திலிருந்து எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாதுகாவலர் அவ்வாறு பின்புறமாக திரும்பி ஏறினார். உலக பிரகாரமான ஒரு அரசியல் தலைவருக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பாதுகாப்பையும் மீறி அவர்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது. ஆனால் நம் தேவன் இதை காட்டிலும் மிக பத்திரமாக நம்மை பாதுகாக்கிறார். ஆம், கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும் என்று வேதம் கூறுகிறது. தேவன் நம் போக்கையும் வரத்தையும் என்றைக்கும் காக்கிறவர். இந்த 121 ஆரோகண சங்கீதம் பொதுவாக யூதர்கள் எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு செல்லும் போது பாடிக்கொண்டே போகும் சங்கீதம். கர்த்தர் தங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்றும், அவர் தங்கள் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார் என்றும் விசுவாசித்து பாடின பாடல். தாங்கள் எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு செல்லும் போது தேவன் தங்கள் உடைமைகளையும் தங்கள் வீட்டையும் தங்களையும் கொள்ளையர்களின் கைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தேவனை விசுவாசித்து பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் தம் பிள்ளைகளாகிய நமக்கும் பாதுகாப்பை தருகிறார். ஒருமுறை சீரிய ராஜா எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க வேண்டும் என்று பலத்த இராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பினான். ஆனால் தேவனோ எலிசா இருந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் வைத்து எலிசாவை பாதுகாத்தார். எலிசாவை சூழ தேவன் பாளையம் இறங்கி இருந்தபடியால் அவர்கள் எலிசாவை பிடிக்க முடியாமல் தங்கள் நாட்டிற்கு திரும்பி போனார்கள். ஒருமுறை பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தபோது கொரிந்தியரில் அநேகர் எதிர்த்து நின்று தூஷித்தார்கள். அப்பொழுது ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். தேவன் தாம் சொன்னதைப் போலவே பவுலை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நமக்கு அரணான கோட்டை. அவர் நம்மை முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பாதுகாக்கிறார். அவருடைய கண்மணியைப் போல நம்மை காக்கிறார். அவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை காக்கிறார். ஆகவே நாம் நமது பாதுகாப்பை குறித்து இனி அஞ்ச தேவையில்லை.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:9
2: Proverbs 3:9
1: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு.
2: Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase.
1: கர்த்தரை கனம் பண்ணு.
2: Honor the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தரை கனம் பண்ணுகிற பல விதங்கள்ல ஒரு விதம் தான் நாம கவனித்தோம். அது வந்து நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுப்பதின் வாயிலாக.
2: So one of the ways of honoring God, that is what we were meditating so far, by giving.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் இதுல இந்த கொடுப்பதை குறித்த 7 சத்தியங்களை நான் ஒரு நாள் உங்களோடு பேசினேன்.
2: So one day I spoke about the 7 truths about giving.
1: அடுத்ததாக தேவனை கனம் பண்ண 4 விதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் பேசினேன்.
2: And next day I spoke about 4 ways to honor God.
1: கடந்த முறை நான் கடந்த சனிக்கிழமை பேசும்போது ஆபேலின் கொடுத்தலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அப்படின்னு நம்ம கவனித்தோம்.
2: In the last class we also saw, we learned from lessons from Abel's giving.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு நாம் இதுல கொஞ்சம் இன்னும் ஆழமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறபடி நம் உள்ள செல்லலாம்.
2: So let us again get into more deeper as the Lord leads us into this.
1: இந்த கொடுக்கிறதை குறித்து நம்ம கவனிக்கும்போது,
2: when we see about giving,
1: யாத்ராகமம் 10:24-26 பாருங்களேன்.
2: Exodus chapter 10 verses 24-26.
1: யாத்ராகமம் 10:24-26.
2: Exodus 10 verses 24-26.
1: அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான்.
2: Then Pharaoh called to Moses and said, Go serve the Lord, only let your flocks and your herds be kept back, let your little ones also go with you.
1: அப்போ மோசே அதற்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ஒரு குழம்ப கூட நாங்க விட்டு வைக்க மாட்டோம் சொல்லிறார்.
2: So here Moses says that we will not even leave a hoof behind.
1: ஆடு மாடு குழம்ப கூட ஒரு எலும்ப கூட விட மாட்டோம்ன்றார்.
2: So if we will take all our livestock and everything, we will not even leave behind a bone.
1: ஏனென்றா எங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் எங்கள்ட்ட கொடுத்த அந்த ஆடு மாடு தான் இருக்கு, அதுல இருந்தா நாங்க கொடுக்கணும்.
2: So it's because the Lord has given this livestock and cattle and flocks to worship God, so only from that we can worship our God.
1: அதுல முக்கியமான வார்த்தை என்ன கவர்ந்தது என்னன்னா, அந்த 26 வசனத்தின் கடைசி பகுதியில்
2: important word that attracted me, you can find in verse 26 the last part.
1: இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்.
2: He said even we do not know with what we must serve the Lord until we arrive there.
1: பாருங்க, இந்த பார்வோன் முதல்ல என்ன அவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுகிறான்னா, கர்த்தரை ஆராதிங்க, ஆனா நீங்க கையில எதுவும் எடுத்துட்டு போக வேண்டியது இல்ல, நீங்க வெறுங்கையா போய் ஆராய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லுகிறார்.
2: So this Pharaoh first suggested you can go and worship your God, but you have to go empty handed.
1: அர்த்தம் என்னன்னா,
2: what does it mean?
1: கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொருள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நான் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன்.
2: You leave behind all the substance that the Lord has given me so that I will have it under my control.
1: நீங்க மட்டும் போயிட்டு வாங்க.
2: So you alone can go.
1: மோசே என்ன சொல்றாருன்னா,
2: the Moses says here,
1: எங்களையும் நாங்க ஆண்டவர் கொடுப்போம்.
2: We will give also ourselves to the Lord.
1: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொருளையும் நாங்க ஆண்டவர் கொடுப்போம்.
2: We will also offer and give the substance the Lord has given us.
1: நிறைய பேர் ஆராதனையில தங்களை கொடுக்க விருப்பமா இருப்பாங்க, தங்களுடைய பொருட்கள் அவங்க வந்து பிசாசுனுடைய கட்டுப்பாட்டை விட்டு கொடுத்துருவாங்க.
2: There are many people who are willing to give themselves to the Lord during the worship, but they always give their substance under the control of Satan.
1: ஒரு பகுதி கர்த்தருக்கு, இன்னொன்னு தங்களுக்கு.
2: One part to God and other part to themselves.
1: மோசே சொல்லல இல்ல, மொத்தமே கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்ணணும்.
2: But Moses said everything should be controlled by God.
1: அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா,
2: what is more surprising, அவர்
1: சொல்றாரு எங்களுக்கு அவருக்கு என்ன கேட்பாரு எங்களுக்கு தெரியாது.
2: So he says we don't know what he will ask from us.
1: ஆகவே எங்களுக்கு கூடிய எல்லாவற்றையும் நாங்க கொண்டு போவோம்.
2: Therefore we will take whatever we have with us.
1: எங்களை கர்த்தர் வந்து ஆராதனை செய்யும்படி போக விடுன்னு சொன்னாரு, நாங்க மொத்தமா தான் போவோம்.
2: So the Lord has asked you to deliver us to worship the Lord, so we will go as a whole.
1: தேவன் தெரிந்து கொள்ளட்டும் எது அவருக்கு வேண்டும்னு.
2: Let God choose what he wants.
1: தேவன் தெரிந்து கொள்ளட்டும் எப்பொழுது வேண்டும்னு சொல்லி.
2: Let God choose when he wants it.
1: தேவன் தெரிந்து கொள்ளட்டும் எவ்வளவு வேணும்னு சொல்லி.
2: So let God choose it how much he wants.
1: அப்போ நாங்க தெரிந்து கொள்ள மாட்டோம்.
2: We will not choose it.
1: அப்போ இதுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப என்ன அழுத்தின ஒரு காரியம் என்னன்னா, நாம கொடுக்கிறதுல தேவனுக்கு உன்னுடைய பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு கொடுக்கிறதுன்னு வரும்போது நாம அல்ல, தேவனே தீர்மானிக்க நாம இடம் கொடுக்கணும்.
2: So when it says honor the Lord with all your possessions, it means that we should not choose the things that we are supposed to honor the Lord, but let God choose what we are supposed to give him.
1: எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து தீர்மானிக்கட்டும்.
2: Let God decide and choose what to give, when to give and how much to give.
1: ஆபிரகாமினுடைய கொடுத்தலை நீங்க பாப்பீங்களானா?
2: When you read about giving of Abraham,
1: ஆதியாகமம் 22 அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை பார்ப்பீர்களானா?
2: If you read Genesis chapter 22 first 3 verses,
1: அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் 2 வசனத்துல, நீ என்ன பண்ணணும்னா, உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகலமணியாக பலியிடு என்றார்.
2: Here verse 2 says, take now your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you.
1: நீங்க கவனித்தீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. முதலாவது அவர் சொல்றாரு, எதை நீ கொடுக்கணும், உன் மகனை கொடுக்கணும்.
2: So here he says some 3 characteristics. First, what are you supposed to give? You are supposed to give your son.
1: ரெண்டாவது, எப்ப கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும்.
2: Next, when are you supposed to give? You are supposed to give it now.
1: எங்க கொடுக்கணும்,
2: where to give.
1: நான் சொல்றேன் உனக்கு, நீ போ, எந்த மலையில செலுத்தணும்னு நான் உனக்கு சொல்றேன்.
2: I will tell you the mountain on which you are supposed to offer.
1: இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற காரியம்,
2: the thing I'm going to discuss today,
1: தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்ட கொடுக்கிற அனுபவத்திற்குள்ள நாம வரணும்.
2: So we should come to an experience of spirit-led giving.
1: ஏன் இஷ்டத்துக்கு நான் கொடுத்தேன்?
2: It's not that I gave out of my own wish.
1: எனக்கு விரும்பினதை ஏன் அளவுல நான் கொடுத்தேன்?
2: I gave whatever I liked or in the quantity which I want.
1: எங்க கொடுக்கணுமோ கொடுத்தேன்.
2: Wherever I wished, I gave it.
1: அப்படின மனம் போன போக்குல கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமானது கிடையாது.
2: So giving according to our wish is not pleasing to God.
1: மனப்பூர்வமா கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு.
2: The Lord says you have to give wholeheartedly.
1: ஆனா என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் எல்லாம் சொல்றாரு. நான் உன்னை நடத்துவேன், அதன்படி நீ கொடு.
2: But what to give, where to give, how much to give, how to give, that I will lead you.
1: இன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஆவியானவரால் நடத்தப்பட்டு நாம கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள நாம போகணும்ன்றத கர்த்தர் விரும்புகிறார்.
2: So today, this morning, the Lord desires that we have to go into an experience of being led by God in giving.
1: நீ ரோமர் கெழுதின நிருபம் 8 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது.
2: Romans 8:14 says,
1: எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
2: For as many as are led by the spirit of God, these are sons of God.
1: நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன்.
2: I truly believe.
1: நம்முடைய கொடுத்தலிலே கூட ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.
2: The Lord also leads us even in our giving.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆவியானவரால் நடத்தப்பட்டு நாம் கொடுப்போமானால் நிச்சயமாகவே அது கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்கும்.
2: If you give being led by the Holy Spirit, then that will surely honor the Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: காயின் வந்து தான் இஷ்டப்படி கொடுத்தான்.
2: Cain gave on its own.
1: கொடுக்காம இல்லவே.
2: It's not that he did not give.
1: கொடுத்தான்.
2: But he gave.
1: தான் இஷ்டப்படி கொடுத்தான்.
2: But he gave on its own.
1: ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கல.
2: But the Lord did not accept it.
1: கர்த்தருக்கு அது பிரியமா இல்ல.
2: It was not pleasing to God.
1: காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் நிராகரித்தார்னு போட்டிருக்கு.
2: The Lord rejected Cain and his offering.
1: ஆனால் ஆபேல் கர்த்தருடைய விருப்பத்தின்படி கொடுத்தான்.
2: But Abel gave offering according to the desire of God.
1: ஒரு நடத்துதலால் அவன் கொடுக்கிறான்.
2: He gave out of a leading.
1: முடிவு என்னன்னா அவன் காணிக்கையும் அவனையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்.
2: And the end was the Lord respected Abel and his offering.
1: இன்னைக்கு நாம இந்த கொடுக்கறத குறித்து நம்ம எவ்வளவு கேட்டிருக்கலாம், நாம வந்து அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகணும்.
2: So we have already read and learned, heard many things about giving, but today we should have an experience of having God's leading in giving.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்று காரியங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன்.
2: I want to share three things with you.
1: ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம்.
2: So it is an experience of spirit-led giving.
1: ஒன்று நாளாகமம் 28 முதல் 2 வசனங்களை பாருங்க.
2: First Chronicles chapter 28 first 2 verses.
1: அங்கே முதலாவது தாவீது கோத்திரங்களின் தலைவர்கள் பிரதானிகள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் அவன் கூடி வர செய்றான்.
2: So here first David summoned all the officials, all the commanders, all the people, all the officials together.
1: இரண்டாம் வசனத்துல பார்த்தா
2: verse 2 says
1: அவர்கள் நடுவுல தாவீது எழுந்து நின்று சொல்லுகிறாரு.
2: David rose amidst them and says,
1: என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தம் பண்ணினேன்.
2: Here David rose to his feet and said, Listen to me, my brothers and my people. I had it in my heart to build a house as a place of rest for the ark of the covenant of the Lord, for the footstool of our God, and I made plans to build it.
1: தேவனுடைய பாதபடி தங்க ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு.
2: He says, I had it in my heart to build a house as a place of rest for the ark of the covenant of the Lord, for the footstool of our God, and I made plans to build it.
1: ஆனால் நீங்கள் 11 வசனத்திலிருந்து 12 வசனம் அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்பீங்களானா?
2: But if you read verses 11 and 12 in the same chapter,
1: தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியில் முடிகிறது கர்த்தருடைய 13 வசனத்துல, கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான்.
2: So here it says, then David gave his son Solomon the plans for the portico of the temple, its buildings, its store rooms, its upper parts, its inner rooms, and the place of atonement. He gave him the plans of all that the Spirit had put in his mind.
1: He gave all the plans that the Spirit of God put in his mind. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
2: This word is very important.
1: அதாவது என் மனதில் கட்டணும்னு நான் திட்டம் பண்ணேன்னு அவர் முதல்ல சொன்னாலும் அவர் சொல்றாரு, என் மனதில் எப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார்.
2: Though he says in the beginning that I had a desire in my heart to build a temple for the Lord, but later he says this thought came into my mind being put by the Spirit of God in my mind.
1: நான் யோசிக்கல, இது ஆவியானவர் தான் இந்த விருப்பத்தை எனக்குள்ள உண்டாக்குனார்.
2: I did not think about this, but the Lord and the Spirit of God himself gave this plan and desire in me.
1: பிரியமானவர்களே, ஒன்று நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
2: My dear ones, you have to understand something.
1: நம்முடைய தேவன் வந்து நம்முடைய இருதயங்களிலே விருப்பங்களை உண்டாக்குகிற தேவன்.
2: A God is a God who gives a passion and a desire in our hearts.
1: ஒரு நல்ல வசனம் இருக்கு, நீங்கள் சங்கீதம் 37:4 வாசிப்பீர்களானால்.
2: If you read Psalm 37:4.
1: சங்கீதம் 37:4.
2: Psalm 37:4.
1: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்.
2: Delight yourself also in the Lord and he shall give you the desires of your heart.
1: இது வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு. நான் வாசித்து பார்த்த வரைக்கும் சரியான மொழிபெயர்ப்பா எனக்கு தெரியல.
2: So as far as I know, as far as I read, the translation in Tamil is not the correct way.
1: சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா?
2: You know what is the correct translation?
1: உன் இருதயத்தில் எழும் விருப்பங்களை கர்த்தரே தருகிறார்.
2: The Lord himself give you the desires of your heart.
1: In other words, இதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அது எப்படி போட்டிருக்கனா, he will give what your heart should desire. நிறைய பேர் வந்து என் இருதயம் விரும்புறதெல்லாம் கர்த்தர் செய்வார்னு சொல்லி இது விளக்கம் கொடுக்குறாங்க, அது தப்பு.
2: Many people give an explanation saying that whatever my heart desired the Lord will do.
1: அப்படி சொல்லல.
2: Not that way.
1: இருதயத்தின் விருப்பத்தையே கர்த்தர் தான் தர்றாரு.
2: So it is God who gives the desire of your heart.
1: இதர் வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு வசனம் வந்து பிலிப்பியர் 2:13 வாசிக்கலாம்.
2: So you can read a verse in Philippians 2:13 to confirm this verse.
1: பிலிப்பியர் 2:13 பாருங்க.
2: Philippians 2:13.
1: ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்.
2: For it is God who is producing in you both the desire and the ability to do what pleases him.
1: அப்ப விருப்பத்தை உண்டாக்குறவர் யாரு?
2: So who is the one who gives the desire?
1: சொல்லுங்க. தேவன்.
2: It is God.
1: அந்த விருப்பத்தை தேவன் உண்டாக்கி இருப்பாரானால்

0: Not that way.
1: என் விருப்பத்தை வந்து கர்த்தர் தரணும்.
0: The desire should be given by God.
1: அந்த விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார்.
0: The Lord gives the desire.
1: தருகிறார்ன்றது உண்டாக்குகிறார்னா இன்னும் பெட்டரா இருக்கு நினைக்கிறேன்.
0: So the Lord produces the desire.
1: எனக்குள்ள விருப்பங்களே கர்த்தர் உண்டாக்குகிறார்.
0: He is the one who produces the desire in me.
1: இப்போ காரியத்துக்கு நான் வர்றேன்.
0: Let me come to the subject.
1: அதாவது தாவீதுனுடைய இருதயத்துல இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை அல்லது திட்டத்தை தேவனுடைய ஆவியானவர் உண்டாக்கினார்.
0: So the spirit of God gave a passion or a desire and a plan to construct the temple of God in the heart of David.
1: இப்போ என்ன நடக்குது பாருங்க, அதை தொடர்ந்து.
0: Now what happened after that?
1: 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
0: If you come to 1 Chronicles chapter 29.
1: 2 முதல் 4 வசனங்களை பாருங்களேன்.
0: Verses 2 to 4.
1: நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மரவேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன்.
0: Now for the house of my God I have prepared with all my might gold for things to be made of gold, silver for things of silver, bronze for things of bronze, iron for things of iron, wood for things of wood, onyx stone stores to be set, glistering stones of various colors, all kinds of precious stones and marble slabs in abundance.
1: மூன்றாம் வசனம் வாசிங்கனா,
0: Verse 3 says,
1: இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன்.
0: Moreover, because I have set my affection on the house of my God, I have given to the house of my God over and above all that I have prepared for the holy house my own special treasures of gold and silver.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: கொடுத்த குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு.
0: When you look at the quantity that he gave, it is really too much.
1: அதாவது நீங்க ஆறாம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா,
0: If you read verse 6,
1: அந்த வம்சங்களின் பிரபுக்கள், இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களின் பிரபுக்கள், 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்கள் எல்லாம் மனப்பூர்வமா கொடுத்தது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா,
0: When you see what is the quantity that was given by the family leaders, the leaders of the tribes of Israel, the generals and the captains of the army and the king's administrative officers,
1: அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டா,
0: you know how much they gave?
1: 5000 தாலந்து பொன்னு கொடுத்தாங்களாம்.
0: They gave 5000 talents of gold.
1: அது அர்த்தம் என்ன, 188 டன்.
0: So it is 188 tons of gold.
1: அப்புறமா 16000 தங்க காசு, அப்படி அதாவது 10000 கோல்ட் காயின்ஸ். அடுத்தது வந்து 16000 தாலந்து வெள்ளி, அப்படின்னா 375 டன் சில்வர்.
0: So next they gave 10,000 talents of silver, which is 375 tons of silver.
1: அது மாத்திரம் இல்ல,
0: not only that,
1: 18,000 தாலந்து வெண்கலம்னு போட்டிருக்கு. அப்படின்னா அது 675 டன் பிரான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: So next it says 18,000 talents of brass, which is 675 tons of bronze.
1: அது மாத்திரம் இல்ல, 100,000 தாலந்து இரும்பு கொடுத்துருக்காங்க.
0: And next they gave 100,000 talents of iron.
1: அதுடைய weight எவ்வளோன்னு கேட்டால் 3,750 tons of iron.
0: So it weighs around 3,750 tons of iron.
1: நடச்சாலே பயங்கரமா இருக்கு.
0: So it is really awesome when you look at it.
1: வாஸ்த போது யோசித்தேன்.
0: So when I read it, I thought,
1: இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஆலயம் கட்டுறோம்.
0: We are building a big church.
1: இந்த ஆலயம் கட்டிறதுக்கு மொத்த ஸ்டீல் வந்து 1800 டன் ஸ்டீல் தேவைப்படுது.
0: So the total amount of steel that is required is 1800 tons.
1: ஆனா தாவீது தான் ஆலயத்தை கட்டிறதுக்கு 3750 டன் இரும்பு மாத்திரம் கொடுத்திருக்காரு.
0: But here David gave 3750 tons of iron alone for that construction.
1: அதாவது அவருடைய சேவகர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க.
0: So all his servants gave them.
1: எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச காரியம், see it's not about the amount. இது வந்து இந்த நான் அந்த இதுக்கு முக்கியம் கொடுக்கல, அந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்கல.
0: So I'm not giving importance to the amount and the quantity.
1: தாவீது வந்து டன் கணக்குல கோல்டு, டன் கணக்குல சில்வர், அவர் சொல்றாரு இது நான் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சதையும் கொடுத்துட்டேன், என்னுடைய தனிப்பட்ட விதமான பர்சனல் வெல்த் கூட நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன்னு
0: சொல்றேன். So here David says whatever I stored up for this temple I gave and also I've also given all my personal thing that I've stored up for me.
1: அப்போ இது எப்படி கொடுக்க முடிந்தது அப்படினு கேட்டா,
0: So how was he able to give this?
1: அவர் சொல்றாரு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள உண்டாக்கின விருப்பத்தினாலே.
0: He says because the plans that the Holy Spirit has put in my mind.
1: முதலாவது காரியம்,
0: First thing,
1: கர்த்தருடைய ஆவியானவர்

0: நமக்கு ஒரு வாஞ்சையை உருவாக்குகிறார்.
1: The spirit of God gives a passion.
0: ஒரு வாஞ்சையை உருவாக்கி கொடுக்கப்படணும்.
1: So the spirit of the Lord gives a passion and makes us to give.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பாருங்க, உடனே நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
1: You have to understand something.
0: ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காக படைக்கிறார், அவனை ஏற்படுத்துகிறார்.
1: God makes and creates every person for a specific purpose.
0: இந்த உலகத்துல எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது.
1: So there are much requirements in this world.
0: எல்லா தேவையையும் ஒரே மனிதன் நிறைவேற்றவே முடியாது.
1: One single person cannot meet all the needs.
0: எல்லா தேவையையும் ஒரே சபை நிறைவேற்றவே முடியாது.
1: One single church cannot fulfill all the needs.
0: தேவன் ஒவ்வொருவருக்கென்று அவங்க மூலமா நிறைவேற்ற வேண்டிய அல்லது பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவைன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
1: God has set some need which some person or specific person ought to fulfill.
0: அப்போ அந்தந்த மனிதர்கள் தேவ ஆவியானவரால் கரெக்டா நடத்தப்பட்டா அவர் கரெக்டா ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு தேவைக்கு நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவங்கள யூஸ் பண்ணி அவங்களுடைய ரிசோர்சஸ் ஆண்டவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார்.
1: So when they are led by God, when they are led by the spirit of God, the Lord will use them correctly to distribute the resources to that particular need.
0: அப்போ நம்ம அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானால் நம்முடைய இருதயத்தை அவர் எந்த நோக்கத்துக்காக நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை கரெக்டா ஆண்டவர் வந்து அழக ஸ்டூவர்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு உதவி செய்வார்.
1: So if you give heed to him, he will correctly and lead us in a steward way to distribute whatever that he has given for that purpose.
0: சில வேளையில பாருங்க, நம்ம அந்த ஆண்களை வந்து ஷாப்பிங் போக விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் அது.
1: Sometimes if we let a men go to shopping, it is really a problem.
0: ஏன் சொன்னா அவங்களுக்கு என்ன தேவனே ஒழுங்கா தெரியாது.
1: Because they don't know what they need actually.
0: பார்க்கறதெல்லாம் வாங்கி மொத்தமா சேர்த்து இருக்கிறதே திரும்ப திரும்ப வாங்கி சேர்த்து வச்சிருவாங்க.
1: So they will buy whatever they see and they will just add on things whatever they have.
0: அப்ப வீட்ல எல்லாம் திட்டு வாங்குவாங்க.
1: So they will be scolded at home.
0: இது இன்னும் 2 மாசத்துக்கு சேர்த்து வச்சிருக்கா, திருப்பி கொண்டது 3 மாசத்துக்கு வாங்கி வச்சீங்கனா கெட்டு போயிடாதா?
1: I have already stored up this for other 2 months but you have got it more than what is required.
0: சில பேர் உப்பு கம்மியா கிடைக்குது சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க.
1: So some people will get salt because it is very cheap.
0: அவங்க சொல்வாங்க, இந்த உப்பு காலி பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும்.
1: They say it will take 1 year to empty all these salt.
0: இதையா வாங்குவாங்க?
1: So will someone get this?
0: அந்த பணத்துக்கு அவசரமான ஒரு முக்கியமான ஒன்னு இருக்கும், அத விட்டு வந்துட்டீங்களே.
1: So but you have left the important thing that we required for that money.
0: அவர் சொல்றாரு, கம்மி விலையில போட்டான், டிஸ்கவுண்ட்ல தான் வாங்கிட்டு வந்துட்டேன்.
1: He said this is very cheap and a discount price, that is why I got it.
0: நான் சொல்லுவேன், சில வேளையில வீட்டை மாட்ட கேட்டாதான் என்ன தேவை எவ்வளவு தேவைன்னு கரெக்டா தெரியும்.
1: So only when you ask the homemakers, they will say what is required and what quantity it is required.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய மன விருப்பங்களை ஆவியானவர் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, கரெக்டா நம்முடைய பேஷன்ஸை வந்து ஆண்டவர் உருவாக்கி அதற்கேற்ற பகுதியில திசையில நாம கொடுக்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மை நடத்துவார்.
1: So even a spiritual life, when we commit ourselves to the leading of the spirit, he will correctly create that passion in us and lead us in the path to fulfill that purpose.
0: அல்லது நாம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ரிசோர்சஸ் நம்ம வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிரும்.
1: Otherwise we will start wasting the resources that the Lord has given us.
0: எனக்கு இதுல ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்னன்னா,
1: So what was much grieving here?
0: தாவீதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆவியானவர் எனக்கு இருந்த கொடுத்த கட்டளையின்படியே நான் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு எனக்குள்ள ஒரு வாஞ்ச வந்துருச்சு.
1: David says, I have a passion and a desire in my heart according to the plan that the Lord and the Spirit of the Lord put in my mind.
0: அதுக்காக என்னால் இயன்ற மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டேன் நான்.
1: So therefore I have collected and gathered whatever is possible by me.
0: ஆனால் நல்ல கவனிங்க.
1: But listen carefully.
0: அவருடைய மகனாகிய சாலமோனை பாருங்களேன்.
1: When look at his son Solomon.
0: அப்பா பட்ட பிரயாசம் அவர் பட வேண்டியதே இல்ல.
1: It is not necessary for him to labor so much like his
0: father. அப்பா எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சிட்டாரு.
1: His father has already stored up everything for that.
0: அவருடைய ஊழியக்காரர்கள் ஏராளமா தாராளமா டன் கணக்குல வந்து கொடுத்துட்டாங்க.
1: And all his servants and ministers, they have also given in tons and lakhs of things.
0: அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தாரு, நீ இப்படிதான் கட்டணும்னு எல்லா அப்பா பிளான்ஸ் எல்லாம் பையன்ட்ட.
1: So the Lord has also revealed the plan of that making and the father have also given all the plans to his son.
0: ஆனா வேதனை என்ன தெரியுமாங்க?
1: But what is much grieving here?
0: இவ்வளவு பணமும் இவ்வளவு வெள்ளியும் இவ்வளவு பொன்னையும் வச்சிருந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை மாத்திரம் கட்டல, விக்கிரகங்களை கூட கோயிலையும் சேர்த்து கட்டிட்டான் தெரியுமா?
1: So but this Solomon who had so much of wealth, so much of gold and silver, he not only constructed the temple for God but he also constructed altars for other gods.
0: ஏன் தெரியுமா?
1: You know for what?
0: தேவனுடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு அவன் காத்திருக்கல.
1: Because he did not wait for the leading of the spirit.
0: பணம் இருக்குன்னா இஷ்டத்துக்கு கொடுத்துறது இல்ல.
1: So it's not that if you have money you can give it for everything.
0: இஷ்டத்துக்கு செலவழிக்கிறது இல்ல.
1: It's not that you can spend it lavishly.
0: ஒவ்வொன்றிலும் கேட்கணும், ஆண்டவரே இதுல நம்முடைய நோக்கம் இருக்கா, நம்முடைய சித்தம் இருக்கா, இதுலதான் நான் வந்து செலவழிக்கணுமா, இப்படிதான் நான் இருக்கணுமா ஆண்டவரே அப்படி நம்ம கேட்டு கேட்டு செய்யும் போது பாருங்க ஆண்டவர் கரெக்டா நம்மள கைட் பண்ணுவார்.
1: We should ask God in each and everything, Lord, should I invest in this, should I spend for this, should I do it for this purpose? Only when we ask and do it, the Lord will lead us correctly.
0: பாருங்க இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அவன் கட்டின இதெல்லாம் ரொம்ப சிலதான் வேதனையா இருக்கும்.
1: So having so much of money, when you see whatever he constructed, it would really be painful.
0: தனக்கு அரண்மனை,
1: he built a palace for himself,
0: பார்வோனின் மகளுக்கு அரண்மனை,
1: a palace for Pharaoh's daughter,
0: 1000 பெண்களை தங்க வைக்கிறதுக்கு தனியா அந்தப்புறம்.
1: So it is a place to keep other 1000 concubines there.
0: என்ன வேதனைங்க இது.
1: So it is really painful.
0: அப்பா சேர்த்து வச்ச எல்லா சம்பாத்தியத்தையும் இவர் செலவழிக்கிற விதத்தை பாருங்க.
1: See the way he is spending all the substance that is getting stored by his father.
0: ஒன்னு நம்ம அறிந்து கொள்ள, ஆவிக்குரியவர்களாக கர்த்தர் நமக்கு எவ்வளவு வேணா தரலாம்.
1: So being spiritual people, the Lord would have given us so much of things.
0: நம்முடைய மன விருப்பங்கள் வந்து மாம்சத்தின்படி போயிட கூடாது.
1: But our desire and passion should not be taken away by our flesh.
0: ஆவியானவர் நம்முடைய மன விருப்பங்களை நமக்கு தரணும்.
1: The Lord, the Spirit of God should give us that passion.
0: நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருந்தால் உன் இருதயத்திற்கு வேண்டிய விருப்பங்களை கர்த்தரே கொடுப்பார்.
1: If you delight yourself in the Lord himself give you what you should desire.
0: கர்த்தரே கொடுப்பார்.
1: He himself will give you the desire.
0: அந்த விருப்பத்தை நாம pursue பண்ணணும்.
1: And that desire we are supposed to pursue.
0: நான் எப்படி தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிறது அப்படினு கேட்டா,
1: So how to give by being led by the Spirit.
0: முதலாவது சொல்வேன், ஆவியானவர் விருப்பத்தை உண்டாக்கி அதை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவார்.
1: First I tell you, the Spirit of God gives us a passion and leads us to give.
0: நாம எல்லாருக்கும் ஒரே விதமான விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்க மாட்டார்.
1: The Lord will not give us the same kind of passion and desire for everyone.
0: ஒரு சிலருக்கு ஒரு பகுதியில் அந்த ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் தனியாத தாகத்தையும் தருவார்.
1: So the Lord will give us specific passion and desire in specific ministry or specific part.
0: இன்னொருவருக்கு வேற ஒன்று இருக்கும்.
1: So for the other people something else.
0: ஒண்ணு நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
1: You have to understand one thing.
0: ஒருவருக்கு ஒரு பகுதியில் விருப்பம் இருக்கு, அவங்களை கொண்டு கர்த்தர் உன கட்ட வைக்கிறார் அப்படின்னும் போது, அவங்களை கொண்டு கிரியை செய்து அவர்களை கொண்டு நிறைவேற்றுகிறார் அப்படின்றதுக்காக நம்ம விருப்பத்தை அவர் செய்யலையேன்னு சொல்லி நம்ம மனசு வருத்தப்படக்கூடாது.
1: So just because the Lord is using another person to do that, to fulfill that desire and purpose of God, we should not say that the Lord is not using myself for that purpose.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா,
1: if you consider a house,
0: அதுல ஏராளமான பகுதிகள் இருக்கு.
1: There are many parts and portions in it.
0: முக்கியமான மெயின் வீடுன்னு ஒன்று இருக்கு.
1: So there's an center house.
0: அதுக்கப்புறம் இன்டீரியர்னு ஒன்று இருக்கு.
1: You have something called interior.
0: அதுக்கப்புறம் மேல செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு.
1: There are things that to be done on the roof.
0: வெளியில கட்ட வேண்டிய காம்பவுண்ட் இருக்கு.
1: There is a compound wall that to be constructed.
0: கேட்னு ஒன்று இருக்கு.
1: There's something called gate.
0: எல்லாருமே வேற வேற வேலைக்காரங்க ஒவ்வொரு வேலையும் செய்யறாங்க.
1: So it is each person who does all these works.
0: இப்ப நம்ம ஒரு ஆலயம் கட்டிட்டு இருக்கோம்.
1: We are constructing a church now.
0: சில புது டம்ஸ் எல்லாம் நான் இப்பதான் படிச்சுக்கிறேன்.
1: Only now I learn new terms.
0: அதுல என்ன சொல்றாங்க?
1: They say there
0: பல ஏஜென்சிஸ் வந்து வேலை செய்வாங்க அப்படின்றாங்க.
1: They say there are many agencies that will come and work here.
0: என்ன ஏஜென்சி அப்படினு கேட்டா,
1: if you ask about what agency,
0: civil engineering ஒரு ஏஜென்சி.
1: So there is an agency for civil engineering.
0: ஆமா, plumbing தனி ஏஜென்சி.
1: There is a certain agency for plumbing.
0: Air conditioning தனி ஏஜென்சி.
1: There is a separate agency for air conditioning.
0: Fire fighting தனி ஏஜென்சி.
1: There is another agency for fire fighting.
0: Electrical தனி ஏஜென்சி.
1: So there is another agency for electrical.
0: இது எல்லாம் கூடி சேர்ந்தாதான் கட்டடம் முடியும்.
1: Only when all come together the construction will be fulfilled.
0: தேவனுடைய ராஜ்யமும் அப்படிதான்.
1: The kingdom of God is also of same sort.
0: எல்லா ஏஜென்சிஸ் வேலை செய்து.
1: Many agencies work together.
0: ஒருத்தருடைய அழைப்பு என்னன்னு கேட்டிங்கனா, வெறும் சபை மாத்திரம் நடத்திட்டு இருப்பாங்க.
1: So one would be having a calling of leading the church alone.
0: இன்னொருத்தர பாத்தீங்கனா missionary movement நடத்திட்டே இருப்பாங்க.
1: Another would be leading missionary movement.
0: இன்னொருத்தர பாத்தீங்கனா mercy ministry, வெறும் இரக்க ஊழியங்கள், அதாவது இந்த அனாதை ஆசிரமங்கள், விதவைகள் வீடுகள், திக்கற்ற அவர்களுக்கான அது மாதிரி ஒரு ஊழியம் அவங்களுக்கு இருக்கும்.
1: So another one will have mercy ministry, they will run charitable trust, they will take care of orphans and fatherless and widows.
0: சில பேர் பார்த்தா எவாஞ்சலிஸ்டிக்கா இருப்பாங்க, அவங்க வந்து tracts ministry, gospel ministry, village ministry இப்படி வெறும் சுவிசேஷ ஊழியமா அவங்க செய்வாங்க.
1: Some people will be doing evangelical ministry, they will take care of all the evangelism, gospel preaching and tract ministry, all other kinds.
0: இந்த மாதிரி பல ஊழியங்கள் இருக்கு.
1: So there are many kinds of ministries.
0: நம்ம நினைக்க கூடாது.
1: We should never think.
0: ஒரு சபை நடத்துறவங்க நினைக்க கூடாது. வெறும் சபை மட்டும் தான் கட்டணும். மிஷனரிக்கு எல்லாம் செலவு பண்ண கூடாது.
1: So a person who is constructing a church should never think that we should only construct a church, we should not spend it for missionaries.
0: மிஷனரி செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட். அங்க எல்லாம் கொடுக்காதீங்க.
1: So it is no use of giving to missionaries, it is waste.
0: அப்படி சொல்ல கூடாது.
1: You should not say so.
0: மிஷனரி இருக்குறவங்க என்ன நினைக்கிறது? எதுக்கு சர்ச்ச கட்டிட்டு இருக்கீங்க? வேஸ்ட். இந்த சர்ச்ச கட்டறதுக்கு 1000 மிஷனரி கொடுக்கலாம்.
1: So missionaries should not think that why you are constructing a church, rather than constructing a church you can give this money to 1000 missionaries.
0: ஏப்ப இங்க முதல்ல 10000 பேர் சேர்ந்தாதான் 1000 பேர் கொடுக்க முடியும்.
1: So only if there are 10000 who are only 10000 gathers here you can give it to 1000 people there.
0: விளங்குதா உங்களுக்கு சொல்றது?
1: Can you understand it?
0: ஒருத்தர் இன்னொருத்தர பார்த்து அங்க கொடுக்காத இங்க கொடுக்காத இங்க கொடு அங்க கொடுன்னு சொல்ல கூடாது.
1: So one should not say about other, don't give it here, don't give it there, give it to this one, give it to that one.
0: இன்னொரு கூட்டம் எழும்போம்.
1: There will rise another group.
0: சும்மா மிஷனரி எது கொடுக்குறீங்க?
1: Why are giving only to missionaries always?
0: ஏழைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க.
1: There are many poor who struggle even for food.
0: அங்க கொண்டு போய் கொடுங்க.
1: You can go and give them.
0: சில பேர் இந்த அறியாம கமெண்ட் எழுதும்போது இப்படி தான் கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு.
1: When people write comments unaware, it will be really this way.
0: சர்ச்ச கட்டி என்ன பண்ண போறீங்க?
1: What are you going to do by constructing a church?
0: எவ்வளவு பேர் வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க.
1: There are many people who don't have a house.
0: வீட கட்டி கொடுங்க.
1: You give them houses.
0: ஒரு 100 வீடு கட்டி கொடுங்க.
1: You build 100 houses.
0: See, everybody cannot fulfill every need. எல்லாருமே எல்லா பணியையும் செய்ய முடியாது. எல்லா பணியும் அவசியம்.
1: All work is necessary.
0: ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தை ஆண்டவர் ஒவ்வொரு தேவைக்காக ஏவுவாரு.
1: But the Lord will raise up people for one each group for each purpose.
0: உதாரணமா சொல்றேன் பாருங்களேன்.
1: For example, I will tell you.
0: இப்போ வந்து சிவில் இன்ஜினியர் சொல்றாரு வச்சுக்கிடுங்க.
1: So if you say the civil engineer saying so.
0: எங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கான்கிரீட் தாங்க முக்கியம். உள்ள போடுற அந்த பிளாஸ்டிக் பைப் எல்லாம் முக்கியம் இல்ல, அதுல வெளியே தூக்கி போடுங்க.
1: So if they say only concrete is important in construction, take away all the plastic pipes that are put in, you just throw it away.
0: பிளம்பிங் வராரு.
1: பிளம்பர்
0: எதுக்குங்க இந்த கொண்டு போய் கான்கிரீட்ல இத்தனை லட்சத்தை கொண்டு செலவு பண்றீங்க? பைப்ப முதல்ல வாங்குங்க.
1: So if plumber come and say, why are you spending so much in concrete, just buy pipes first.
0: ஏர் கண்டிஷனிங் சொல்றாரு, பைப்பை வாங்கி வச்சுட்டா போதுமா, உள்ள குழுகுழுன்னு இருக்க வேணாமா, ஏசியை முதல்ல வாங்குங்க.
1: ஸோ ஏர் கண்டிஷனிங் ஏஜென்சி வில் கம் அண்ட் சே, ஸோ இஸ் இட் எனஃப் யூ கெட் பைப்ஸ் அலோன், கெட் தி ஏர் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட்.
0: எலக்ட்ரிக்கல் வராரு, இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே, கரண்ட் இல்லாமல் ஏதாவது ஓடுமா?
1: So
0: electricalக்கு நீங்க செலவு பண்ணுங்க.
1: So electrical people will come and say, see, you spend so much, but without electricity can something work? So you spend first
0: on fire fighting வராரு.
1: Next come the fire fighting.
0: ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: Do you have any sense?
0: Building ஆ முக்கியம்.
1: So is building
0: பாதுகாப்பு தான் முக்கியம்.
1: Protection is very important.
0: முதல்ல fire hydrant வாங்குங்க.
1: So first get the fire hydrant.
0: நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா,
1: so if you calculate everything,
0: இந்த எல்லா ஏஜென்சியும் தேவை.
1: We need all these agencies.
0: ஆனா என்னன்னா,
1: but what is that?
0: ஆண்டவர் இந்த ஒவ்வொரு ஏஜென்சிக்குன்னு ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தை என்ன பண்றாருன்னா, விருப்பத்தை உண்டாக்குறாரு.
1: The Lord gives a passion to each crowd of people to work for that certain agencies.
0: அத்தனை பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃபயர் ஹைட்ரன்ட் மட்டும் வாங்கி வச்சாங்க வச்சுடுங்க.
1: So if we all come together and get the fire hydrant alone,
0: பில்டிங் இருக்குமா?
1: So will there be a building?
0: அத்தனை பேரும் சேர்ந்து பிளம்பிங்ல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணா,
1: so if everyone come together and focus on plumbing alone,
0: தங்கிறதுக்கு வீடு இருக்குமா?
1: Will you have a house to live?
0: தேவன் ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயத்தை ஒரு காரியத்துக்காக ஏவுவார்.
1: So the Lord will stir up their hearts towards a passion.
0: நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார் நம்முடைய கொடுத்தல் அப்படின்னு சொல்லும்போது, தேவனே என்னுடைய மனது விரும்புறதெல்லாம் இல்லை, என் மனதின் விருப்பத்தையே நீங்க தாங்க.
1: So when you say the Lord, the Spirit will lead us a passion to give, it means that Lord, not whatever my heart desires, but Lord, give the thing that what should my heart desire.
0: ஆண்டவரே என் மனதுல விருப்பத்தை நீங்களே உண்டாக்குங்க.
1: Lord, you create that desire in my heart.
0: அப்படி நம்ம கர்த்தருக்காய் காத்திருப்போமானால்,
1: so if we wait on the Lord with that aspect,
0: ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பாருங்க, சில காரியங்களுக்காக கொடுக்கும்படி என்ன பண்ணுவார்னா, அந்த விருப்பத்தை உண்டாக்குவார்.
1: So the Lord will create a passion, a desire to give for that purpose.
0: நீங்க அந்த உண்டாக்கப்பட்ட, ஒருவேளை உங்களால எல்லா ஊழியத்தையும் நீங்க வந்து வளர்க்க முடியாது, தாங்க முடியாது.
1: Maybe you will not be able to support and take care of all the ministries.
0: நீங்க அதுக்காக நீங்க you don't have to be guilty.
1: So you don't have to be guilty.
0: நீங்க அதுக்காக நீங்க ரொம்ப குற்ற மனசாட்சியில இருக்க வேண்டாம்.
1: You don't have to be guilty for that.
0: நான் தவறா கொடுக்கறேனோ?
1: So am I giving in a wrong way?
0: இல்ல. கர்த்தர் உன்னுடைய மன விருப்பத்துல என்ன உண்டாக்கணுமோ அதை உண்டாக்குவார். அந்த தேவையை இன்னொரு தேவையை கர்த்தர் யார் மூலமா சந்திக்கணுமோ அதையும் கர்த்தர் சந்திப்பார்.
1: So the Lord will give a passion and desire for which you have to meet the need. The Lord will also give the passion for the next need in some other people.
0: அப்ப ஆவியானவர் நாம கொடுக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் விருப்பத்தை உண்டாக்கும்படி நாம இடம் கொடுக்கணும்.
1: So when we say that the spirit will give us to will stir us to give, it means that we have to give room for them to give up passion in us.
0: இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கப்படுகிறது கொடுக்கிறது அப்படின்றதா அர்த்தம் என்ன?
1: So second, what is spirit led giving?
0: இரண்டாவது காரியத்தை கர்த்தர் எனக்கு காமிச்சாரு.
1: The Lord showed me the second thing.
0: நீங்கள் எஸ்ராவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். பெரிய அதிகாரம், அப்படியே அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம் அதுல.
1: So you note down Ezra chapter 1 first 6 verses.
0: அங்கே அந்த கோரேஸ் ராஜா அவன் வந்து ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு.
1: So here it is said about King Cyrus.
0: முதலாம் வசனத்துல
1: verse 1,
0: கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே.
1: The Lord stirred up the spirit of Cyrus, king of Persia.
0: அவன் சொல்லுகிறான், நாம எருசலேம்ல போய் நீங்க திரும்ப இந்த உடைக்கப்பட்ட இந்த அதாவது இந்த நேபுகாத்நேச்சார் உடைச்சு போட்ட ஆலயத்தை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா திரும்ப கட்டணும்.
1: So here he says you have to return back to Jerusalem and build the temple that is being broken down by Nebuchadnezzar.
0: ஐந்தாம் வசனத்துல வாசிப்பீர்களானா,
1: verse 5 says
0: அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள்.
1: Then the heads of the fathers' houses of Judah and Benjamin and the priests and the Levites with all whose spirits God had moved arose to go up and build the house of the Lord which is in Jerusalem.
0: ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In verse 6 we read,
0: அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்.
1: And all those who were around them encouraged them with articles of silver and gold, with goods and livestock and with precious things besides all that was willingly offered.
0: The கோரேஸ் ராஜா என்ன செய்திருக்கிறார்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஏவினதுனால நேபுகாத்நேச்சார் களவாடி கொண்டு வந்தான் பாருங்க, அத்தனை ஆலய பனிமுட்டுகளையும் திருப்பி கொடுத்து விட்டான். எடுத்துக்கோங்க.
1: So here this King Cyrus, since the spirit of the Lord has stirred up in his heart, he gave all the things that has been looted by Nebuchadnezzar gave back to them Israelites.
0: நான் முதலாவது சொன்னேன்,
1: first I told you,
0: கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்றார்னா நம்முடைய இருதயத்தில விருப்பத்தை உண்டாக்கி கொடுக்க பண்ணுகிறார்.
1: So first the spirit of the Lord will give us a passion in our heart to give.
0: அதை நீங்க உணர்ந்து கொடுக்கும்போது அது உங்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்.
1: So when you understand and realize and give, that will be a blessing to others as well.
0: ரெண்டாவது,
1: செகண்ட்,
0: கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு கொடுக்கும்படி ஒரு ஏவுதலை உங்களுக்கு தருவார்.
1: செகண்ட், தி ஸ்பிரிட் ஆஃப் காட் கிவ்ஸ் அஸ் எ ப்ராம்ப்டிங் டு கிவ் டுவர்ட்ஸ் சம்திங்.
0: ஒரு ஏவுதல், நமக்குள்ள ஒரு ஏவுதலை தருவார்.
1: ஹி வில் கிவ் அஸ் எ ப்ராம்ப்டிங் டு கிவ் டு சம்திங்.
0: தி ஸ்பிரிட் ஆஃப் காட் நாட் ஒன்லி கிவ்ஸ் யூ அ பேஷன் டு கிவ், ஹி கிவ்ஸ் யூ அ ப்ராம்ப்டிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நீங்க முன்ன பின்ன யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா அதற்குள்ள ஒரு ஏவுதல், ஒரு ஊந்துதலை உள்ள தந்து நீ இதற்கு கொடு என்று சொல்வார்.
1: So this will be very interesting. You would have not even thought about it earlier, but the Lord will stir up something. He gives a prompting inside you to give towards something.
0: இந்த எருசலேமின் ஆலயம் கட்டப்படுவதற்கு, திரும்ப கட்டப்படுவதற்கு கோரேசின் ராஜா, கோரேஸ் ராஜாவின் இருதயத்தை ஆவியானவர் ஏவுகிறாரு. ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஏவுகிறாரு. அவங்க கொடுத்த அந்த ஆலயத்தை திரும்ப நிறுத்துறாங்க.
1: So here the Lord stirred up the heart of King Cyrus and also he stirred up the heart of people so that they can rebuild the temple that was being broken down.
0: இது முதல் முறை அல்ல.
1: This is not the first time.
0: நீங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதை நீங்க பார்ப்பீங்களானா,
1: if you read how the tabernacle was constructed,
0: நீங்கள் யாத்ராகமம் 35 அதிகாரம் 21 வசனம் பாருங்க.
1: If you come to Exodus 35:21,
0: அங்கே வாசிக்கிறோம், எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள்.
1: Then everyone came whose heart was stirred and everyone whose spirit was willing and they brought the Lord's offering for the work of the tabernacle of meeting, for Lord's service and for the holy garments.
0: நீங்கள் அதே 35 அதிகாரத்தினுடைய 26 வசனம் பாருங்க.
1: If you read verse 26 of same chapter,
0: எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள்.
1: And all the women whose hearts stirred with wisdom spun yarn of goat's hair.
0: 36 அதிகாரத்தின் 2 வசனம் பாருங்க.
1: Chapter 36 verse 2.
0: பெசலெயேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்யும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான்.
1: Then Moses called Bezalel and Aholiab and every gifted artisan in whose heart the Lord has put wisdom, everyone whose heart was stirred to come and do the work.
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: It was really amazing.
0: இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகளை கொடுக்கிறதுக்கு ஒரு ஏவுதல் வந்திருக்கு சில பேருக்கு.
1: So some people got a stirring or a prompting to give towards holy garments.
0: சிலருடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் என்ன ஏவினார்னா அவங்க தச்சு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ஏவுதல் தந்திருக்கிறார்.
1: So in some people the Lord gave a stirring to, with wisdom to spin.
0: அதே போல நீங்கள் இந்த பெசலியல் போன்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க காணிக்கையா பணமா கொடுக்கல, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவ்வளவு சித்திர வேலைகளை செய்யறதுக்கு தேவ ஞானமும் ஒரு ஏவுதலும், தமிழ்ல வந்து எழுப்புதல் என்ற வார்த்தை கூட எழுதியிருக்கு, இருதயத்தாண்டு எழுப்பி அதை செய்ய வச்சிருக்கிறாரு.
1: So and also people like Bezalel and Aholiab, the Lord also they did not give money but the Lord brought a stir up in them or the Lord revived their heart that they did work out of their heart.
0: அப்பனா கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறதுக்கு ஏவ வல்லவர்.
1: So the Lord, the spirit of the Lord is also able to prompt.
0: கொடுக்கிறது என்பது எல்லாமே பணம் தான் அர்த்தம் கிடையாது.
1: So when you give it is not only money always.
0: சில பேர் பொன் வெள்ளி எல்லாம் கொடுத்தாங்க.
1: Some people give gold and silver.
0: சில பேர் கையில வேலை செய்யறதையும் ஏவுதல் அடைஞ்சு செஞ்சிருக்காங்க.
1: Some people also gave the work of their labor.
0: சில பேர் பாத்தீங்கன்னா பெசலியல் போல பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க.
1: So some people also gave like planning execution like Bezalel.
0: அவ்வளவு அழகாக சிஸ்டமேட்டிக்கா வேலைகளை செய்திருக்காங்க.
1: They have done this work systematically.
0: எல்லாமே எப்படி நடந்ததுன்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலால.
1: All this happened only by prompting of the Holy Spirit.
0: அன்பானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நமக்கு ஏவுதலை தந்து கொடுக்க பண்றாரு.
1: So even today the spirit of the Lord gives us a prompting or a stirring so that we can give it to God.
0: எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு நல்லா இந்த சின்ன அனுபவத்துல நான் தைரியமா சொல்வேன்.
1: With a small experience I can say boldly.
0: நிறைய இருக்கிறதுனால கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிர கூடாது, அது நடக்கவே நடக்காது.
1: We should never think that since because they have so more they can give that will ever happen.
0: அந்த ஆவியானவருடைய ஏவுதல் ஒருவருக்கு இல்லனா யாரு கொடுக்க மாட்டாங்க.
1: If the prompting or stirring of the spirit of God is not in them they will never give.
0: அந்த ஆவியானவர் ஒருவரை ஏவணும்.
1: The spirit of the Lord should stir up.
0: நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய நடத்துதல் உம்முடைய விருப்பத்தின்படி நான் கொடுக்கணும்.
1: Lord in my life I should give according to the passion that you lead me.
0: இரண்டாவது உம்முடைய ஏவுதலின்படி நான் கொடுக்கணும்.
1: I should also give according to the prompting that you give.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சில பேர் எனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுவாரானா அதற்கு அளவே கிடையாது.
1: Sometimes I know if the spirit of the Lord stirs up there is no limit for that.
0: நான் எத்தனையோ சாட்சிகளை என் லைஃப்ல நான் சொல்ல முடியும்.
1: I can tell you many testimonies in my life.
0: எத்தனையோ முறை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினதனால் எவ்வளவோ நான் கொடுத்திருக்கிறேன்.
1: So many times since the spirit of the Lord has moved me in my heart I have given so much.
0: அந்த நேரலாம் பாத்தீங்கன்னா ஒன்றுமே எனக்கு இல்லாத அளவுல கூட எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணி கொடுத்துருக்கேன்.
1: So even in those times I have given emptied entirely so that I don't have anything.
0: ஆண்டவரே அடுத்த வேளைக்கு என்ன செய்யணும் கூட தெரியாது, அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன்.
1: I don't know what to do for the next meal but I have given everything for them.
0: நான் சொல்லுவா அது நானா கொடுக்கல.
1: It is not myself who gave.
0: மாம்சத்துல கால்குலேட் பண்ணி நான் கொடுக்கல.
1: It is not I who calculated my flesh and gave.
0: ஆவியானவர் நடத்தினாரு அப்படியே கொடுத்துட்டேன்.
1: But the spirit of the Lord led me and I gave it.
0: முடிவு என்னன்னா
1: and the end was
0: நான் எந்த காரியத்துக்காய் கொடுத்தேனோ அது அவர்
1: ஒரு
0: மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன் அங்க ஒரு மிஷனரியாக இருக்கிறார்.
1: So he is a missionary in Madhya Pradesh.
0: நல்ல ஒரு சபை வைத்திருக்கிறார்.
1: He had a good church there.
0: அவர் தன்னுடைய மகனுடைய விஷயமாக அவர் சென்னைக்கு வந்திருந்தார்.
1: So he came here to Chennai regarding his son.
0: எங்கள் குடும்பத்துக்கு நல்ல தெரிந்த ஒருவர்.
1: He is a very familiar person to our family.
0: அவர் வந்து அப்பாவை குறித்து ஒரு டெஸ்டிமனி சொன்னார்.
1: So he told a testimony about our father.
0: நேத்துக்கு ஜெபம் பண்ணும்போது முடிஞ்ச எல்லாரையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன டெஸ்டிமனி சொன்னார்.
1: So yesterday after service when I was praying he told me this testimony.
0: பல வருஷங்களுக்கு முன்பாக அப்பா வந்து மத்திய பிரதேசல அவங்க சபைக்கு போயிருக்காங்க, அவங்க ஆலயத்துக்கு போயிருந்தாங்க.
1: Many years ago our father went to their church in Madhya Pradesh.
0: அவங்க வீட்ல தான் தங்கி இருந்தாங்க.
1: Our father stayed in their house.
0: அப்போ அவங்களுக்கு ஒரு சிறிய மகன், அப்ப அவனுக்கு 7 வயசா என்னமோ நினைக்கிறேன்.
1: So he had a very small kid, he was 7 years old.
0: அப்போ அந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப நாளா வந்து டாடி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டே இருந்தான்.
1: So he was asking for a cycle to his daddy for a long time.
0: அந்த சைக்கிளை வந்து அவங்க அப்பா இல்ல எனக்கு இப்ப வாங்க முடியாது பார்க்கலாம் அப்படி சொல்லி இழுத்து அடிச்சிட்டே இருந்திருக்கார்.
1: So his father was telling we cannot get it now we will get it later I will get it later and he was saying so.
0: அப்போ அன்றைக்கு அப்பா அங்க போறாங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு போறாங்க.
1: That day our father went to their house.
0: அப்ப அந்த பையன் சொன்னானா, தாத்தா வந்து எனக்கு வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவார் சைக்கிள்.
1: So that kid told, grandfather will get me a cycle for sure.
0: Pastor தாத்தா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க.
1: Pastor grandfather will get me a cycle for sure.
0: நான் ஜோம் பண்ணிருக்கேன்.
1: I have prayed for it.
0: அப்போ அவங்க அப்பா சொன்னாரா,
1: ஃபாதர் சேட்,
0: பாஸ்டர் வந்தா வாய திறக்க கூடாது, சைக்கிள் வாங்கி கொடுன்னு எதுவும் அவர் வந்த உடனே தொந்தரவு பண்ண கூடாது, புரியுதா?
1: See, if pastor comes, you should never open your mouth or trouble him for getting a cycle.
0: ஏ சரின்னு ஒத்துக்கிட்டானா?
1: He also accepted it.
0: அவ அப்பா வந்திருக்காங்க வீட்டுக்கு.
1: So our father went there.
0: வந்து உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவரை கூப்பிட்டு, பிரதர் இந்த பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாராம்.
1: So our father went there, he sat there for some time, then he called the pastor and gave some money and said, get this kid a cycle and give the money.
0: The brother said, பாஸ்டர் எப்படி உங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னு தோணுச்சு, இவன் இதான் சொன்னானா உங்ககிட்ட?
1: So that brother asked the pastor, how do you know that you want to get a cycle for this kid? Did he tell anything?
0: அப்பா சொன்னாங்களாம், அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே என் மனசுல இவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு என் மனசுல ஒரு ஏவுதல் இருந்துச்சு, அதான் நான் வாங்க சொன்னேன்.
1: So then father says, once I stepped into this house, I had a prompting in my heart that I should get a cycle for this kid. So I gave this.
0: இதே போல எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம்.
1: I can tell so many testimonies like this.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: ஆவியானவர் கொடுக்கிறது கூட ஏவுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: Our spirit of God also gives us a prompting to give.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏற்கனவே ஒரு சாட்சி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
1: I've already shared a testimony.
0: சில வருஷங்களுக்கு முன்னால,
1: some years ago,
0: நம்ம சபையில் ஒருத்தர் வந்து ரொம்ப பலவீனமாக அவர் வந்து CMC ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார்.
1: So one of a believer of a church, he was admitted in CMC hospital, who was very sick.
0: அப்போ வெல்லூர்ல ஒரு மீட்டிங்காக அப்பாவை அழைச்சிருந்தாங்க.
1: So they invited a father for a meeting in Vellore.
0: அவங்க அந்த மீட்டிங்காக ஆவடியிலேருந்து கார்ல ஏறும்போது,
1: So when father started in his car from Avadi to Vellore,
0: ஒருவர் வேகமா ஓடி வந்தார்.
1: So a person came fast.
0: பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர் ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிடுங்க பாஸ்டர்.
1: He said, Pastor, Pastor, please make a prayer.
0: சரி, அப்பா கார் விட்டு இறங்கி அவருக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு,
1: Father got down from the car and prayed for him.
0: திரும்ப ஏறும்போது, பாஸ்டர் ஒரு ஆஃபரிங் வச்சுக்கிடுங்க, என்ன கொடுக்கணும்னு இருந்துச்சு, வச்சுக்கிடுங்க பாஸ்டர்.
1: So again that person gave offering since he was being stirred up by the Lord.
0: சரி, அப்பா வந்து அதை வாங்கிட்டு அது என்னனே பார்க்கல, பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாங்க.
1: So father got the cover, he kept in his pocket, he did not even notice that.
0: அப்போ இவங்க அந்த மீட்டிங்க்கு போற வழியில திடீர்னு இந்த மனிதன் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரே, இந்த CMC ல தான் அட்மிட் ஆக போறேன்னாரே, இவர் அங்க இருக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு அப்போ இவரை வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார்.
1: ஸோ ஆன் த வே டு வேலூர், ஃபாதர் சடன்லி ரிமெம்பர், சி அ பர்சன் இஸ் ஆல்ரெடி அட்மிட் இன் வேலூர் ஹாஸ்பிட்டல், ஸோ ஷால் வி கோ அண்ட் மீட் ஹிம், விசிட் ஹிம். ஸோ ஹி மேட் அ கால் டு ஹிம்.
0: அப்போ பாஸ்டர், அம்மா பாஸ்டர் அட்மிட்டடாக இருக்கேன், நாளைக்கு தான் எனக்கு ஆப்ரேஷன்.
1: He said, yes, Pastor, I'm admitted here. Tomorrow is the surgery.
0: அப்பா சொன்னாங்க, சரி நான் வந்துட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிடறேன் பிரதர், போகிற வழி தானே, நான் வந்துட்டு போயிடுறேன்.
1: So he, Pastor said, see, I will come and pray. It is on my way, so I will come and make a prayer and leave.
0: அப்போ அவங்க உள்ள போய் ஜோம் பண்ணியிருக்காங்க.
1: So father went there and prayed for him.
0: ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரா, அந்த பாக்கெட்ல உனக்கு ஒருத்தர் அங்க கார்ல ஏறும்போது ஒரு கவர் கொடுத்தாருல, அது அப்படியே அவர் கொடுத்துருன்னு
1: சொன்னார். So as the father was praying, the Lord told him, see, someone gave you a cover as he was getting into the car.
0: அது உள்ள ஒரு ஏவுதல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
1: It's just a prompting in himself.
0: அப்ப அப்பா அந்த பாக்கெட்ல கையை விட்டு அந்த கவர் என்னன்னே தெரியாது, அது எடுத்து, பிரதர் இதை வச்சுக்கிடுங்க உங்க செலவுக்கு.
1: So father don't know what was there in that cover. The father took that cover and just gave it for his expense.
0: அவர் சொன்ன பாஸ்டர் எல்லாம் காசெல்லாம் இருக்கு பாஸ்டர், வேணாம் பாஸ்டர் அப்படி எவ்வளவோ சொல்லியிருக்காரு.
1: So he refused, Pastor, I no need all this money, Pastor.
0: நீங்க வந்ததே பெரிய காரியம், நீங்க காசெல்லாம் கொடுக்காதீங்க.
1: It is a great thing that you have come all the way to pray.
0: ஆனா அப்பா, இல்ல பிரதர் வச்சுக்கிடுங்க அப்படினு சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: But father said, have this money, and he left.
0: அவர் என்ன சந்தித்த போது சொன்னாரு,
1: when he met me, he said,
0: அவருடைய கம்பெனியில வந்து அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணிருந்தாங்களா, இந்த ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லி.
1: So in his company they have sanctioned a certain amount for the hospital expenses.
0: ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவருடைய தேவைக்கு கரெக்ட்டா ஒரு 10,000 ரூபாய் மாத்திரம் இல்லையா.
1: But the thing is, like, he was short of 10,000 rupees for his need.
0: அடுத்த நாள் அது வந்து ஆபரேஷனுக்கு அவங்க கட்டணுமா?
1: Next day he has to pay for that surgery.
0: யார்கிட்ட போய் கேக்குறது, எங்க போறதுன்னு தெரியாம அந்த மனுஷன் அந்த பெட்ல உட்கார்ந்துட்டு அவர் ரொம்ப வேதனையோட இருந்திருக்கிறார்.
1: So he don't know where to go, whom to ask, and he was sitting with such a sorrow in his bed.
0: அப்ப போனாங்களா, கவரை கொடுத்தாங்களா?
1: When father went and gave the cover.
0: அந்த கவர்ல எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா?
1: You know how much was there in the cover?
0: 10,000 rupees.
1: It was correctly 10,000.
0: அவர் கண்ணீர் வடிச்சு சொன்னாரு.
1: He told me with tears in his eyes.
0: சார், என்னுடைய தேவை அறிஞ்சு ஆண்டவர் கரெக்ட்டா கொண்டாரு பாஸ்டர்.
1: Pastor, the Lord who knows my need correctly brought father here.
0: உண்மை என்னன்னா அப்பாக்கே தெரியாது அது எவ்வளவுன்னு.
1: The truth is that father himself don't know how much was there.
0: நான் உண்மையா சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் ஆவியானவர் யாருக்கு எப்பொழுது எதை எங்கே கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏவுதலை தருவார்.
1: So even until today the spirit of the Lord will give us as a prompting as how, where, when and how much to give.
0: ஆவியானவரால்

0: கொடுக்கும்போது, ஏவுதலின்படி கொடுக்க ஒப்பு கொடுக்கும்போது, தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி அவங்க கொடுக்கிற ஒப்பு கொடுக்கும்போது பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார்.
1: While when people committed themselves to give according to their passion, according to the prompting that which the spirit gave, according to the peculiar leading which the spirit gave, while them the Lord did great transformations.
0: ஆண்டவரே, ஆவியானவர் என்னுடைய கொடுத்தல கூட நடத்துங்கப்பா, நீங்க ஜெபம் பண்ணுங்க.
1: You have to pray, Lord, even Lord, you lead even my giving.
0: ஒரு பக்க பார்வோன் சொல்லுகிறான்.
1: And once Pharaoh says,
0: நீங்க எல்லாம் போங்க, பொருள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்.
1: You all can go but leave behind your substance, I will take control of them.
0: மோசே போல நீங்க சொல்லணும்.
1: You should say like Moses.
0: அவருடைய தீர்மானத்துக்கும் வழி
1: நடத்துறேன்.
0: எனக்கென்று ஒன்றும் இல்ல.
1: I have nothing for myself.
0: பெற்றதெல்லாம் உம்மிடத்தில் இருந்து.
1: Whatever I have, I have received from you.
0: நான் ஒரு பாத்திரம் ஆண்டவரே.
1: I am just a vessel, Lord.
0: உம்முடைய சித்தத்தின்படி கொடுக்க எனக்கு கிருபை தா.
1: Give me grace to give according to your
0: will. ஆவியானவரே நடத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணு.
1: Let us pray that the spirit of the Lord may lead us.
0: Thank you, Lord Jesus. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: I loving God, we thank you, Lord.
0: எங்கள் கைகளில் உள்ளது உம்மிடத்தில் பெற்றது.
1: Lord, whatever we have in our hand is received from you, Lord.
0: நாங்கள் வைத்திருக்கிற பணமோ பொருளோ கிருபையோ எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது.
1: Lord, all the money, the substance, possession, the grace, all we have received from you, Lord.
0: இந்த பேதுரும் யோவானும் சொன்னது போல,
1: like Peter and John who said,
0: எங்களுடைய பக்தியினாலோ எங்களுடைய சக்தியினாலோ நாங்க இத செய்யல.
1: We do not do it by our power or piety.
0: எல்லாம் தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வல்லமை.
1: It is his grace, his power and it is mercy of God.
0: ஆவியானவரே, எங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும்,
1: Lord, no matter whatever we may have or not,
0: எங்களுடைய கொடுத்தலை நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: Lord, we pray that the Lord we give leading to give, Lord.
0: ஒருவேளை அது பணமா இருக்கலாம்.
1: Lord, it might be money.
0: அது சில நேரமா இருக்கலாம்.
1: It might be some time.
0: அது ஒரு வார்த்தையா இருக்கலாம்.
1: It might be a word.
0: அது ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கலாம்.
1: Or it might be a small help that we render to someone.
0: அது ஒரு அற்புதமாக இருக்கலாம்.
1: Or it might be a miracle.
0: அது ஒரு உற்சாகப்படுத்தலா இருக்கலாம்.
1: Or it might be a motivation.
0: நாங்கள் எதை செய்யும் பொழுதும் ஆவியானவரங்களை நடத்தி நாங்கள் செய்து கொடுக்க எங்களுக்கு கிருபை தா.
1: Lord, no matter whatever we do, Lord, give us grace that the spirit of the Lord may lead us to give, Lord.
0: ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்கும்படி எங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
1: Lord, we commit our heart that the spirit of the Lord may give us a passion, Lord.
0: ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் இருதயங்களுக்குள்ளே ஏவுதல்களை தருவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
1: Lord, we commit ourselves that the spirit of the Lord may give us a prompting.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் யோசித்திராத வினோதமான காரியங்கள் உலகத்தினை பார்வையில ஆண்டவரே விலையேற ஒரு ஒரு விலையில்லாத காரியமாய் தோன்றுகிற ஆண்டவரே காரியங்கள் கூட ஆவியானவரால் நடத்தப்பட்டு செய்யப்பட கிருபை தா.
1: Lord, give us grace that the spirit of the Lord gives us a peculiar leading that the things which are not even valued in this world may bring a great transformation, Lord.
0: உம்முடைய நாமத்தங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும்.
1: Let your name be magnified in our life.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.
1: Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நெட்டிசன் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஃபார்வர்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஃபார்வர்டுன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது 54வது வயதில் காலமானார். ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது 57வது வயதில் காலமானார். உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது 41வது வயதில் இறந்தார். அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் அவர் தனது 52வது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார். எதிர்மாறாக நுட்ரெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது 88வது வயதில் காலமானார். சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது 102வது வயதில் இறந்தார். அபினை கண்டுபிடித்தவரும் 116 வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார். முயல் எப்போதும் மேலும் கீழும் குதித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது. அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. இதுதான் அந்த ஃபார்வர்ட். இந்த கண்டுபிடிப்புல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க சீக்கிரமே இறந்துடுறாங்க. கெட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆயுசு அதிகம். அதனால ஜாலியா வாழுங்க, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டு குடிச்சு ரிலாக்ஸ்டா வாழுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையா அப்படிங்கறத கணிக்கும் கருவி நிச்சயமா அவனுடைய ஆயுள் இல்ல. நாம எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கடவுள் கொடுக்கும் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நோயோடும் வேதனையோடும் மனசுல நிம்மதி இல்லாம வாழ்றவன் பல ஆண்டு காலம் உயிரோட இருந்தா அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் நரக வேதனை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.

0: ஜீசஸ், இந்த சிலுவையின் ஜெயத்தை எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி டாடி, நன்றி செலுத்துகிறோம்.
1: என்னுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது, ராஜா நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறது. என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வமானவரே, உன்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே, நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னீரே. கர்த்தரை அல்லாமல், இரட்சகரை அல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை.

ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சபைகளுக்கு செல்லாமல் ஆண்டவரே. ஹல்லேலூயா, because we've been so used to the online, oh God. ஹல்லேலூயா, many don't even want to go to church. சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது போல

தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோம்பல் விலகட்டு ஆண்டவரே, அசதிகள் விலகட்டு ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவற்றை விளக்கி ஹல்லேலூயா. நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி

For now you see that I will rise up. I will go to my father's house. நான் எழுந்துவேன், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா முடக்கப்பட்ட

காரியம் அர்ப்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்துக்கு ஜீவன் தந்திக்கு வேல தந்திக்கு we fail to God many times we walked away the Lord Jesus we pray that you will bring us back oh God bring us back oh God bring us back oh God ஆண்டவரே எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக உம் அந்த

உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வாகவே எங்களோடு கூட இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறது. Those who have been joined us, O God, hallelujah, in worship, we pray at this moment, O God, at this day, O God, Jesus, that you will touch them, O God. You will touch them with your power, O God, in the name of Jesus Christ. Every aim and every sickness will be removed, O God. Hallelujah. There will be a supernatural power, O God, that will be manifested.

அந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன்

கிருபையாகவே செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இறங்கி வருவதா? நல்லவங்க ராஜ்யத்திற்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீர்கள். ஆயத்தம் இல்லாமல் இந்த உலகமே கதி என்று சொல்லிட்டு உலகத்தில் அல்லவரே காரியங்களை சுற்றுப்பங்களை நாடி தேடி நாங்கள்

ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்காக தவறான சப்தங்கள் நாங்கள் கேட்டதுதான். ஒவ்வொருவருக்கும் கிருபதாங்க இந்த நாட்டிலே, கிருபதாங்க இந்த பேண்டமிக் நாட்டில் தாண்டுவேன். தேவ சித்தத்தை செய்து மக்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமம்.

இங்கே எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு மக்களுக்கு நாங்கள் எழுந்து போகக்கூடாது. You don't want to miss out on heaven, oh God. Bring us back, oh God. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறார். தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற குடும்பத்தாலே ஜனங்களை கத்த திருப்புவியாக செய்யப்படும் ஜனத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஆயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்கும் ஆண்டவரே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகள் உயர்த்தி சொல்லுங்க, தேவ பிரசனம் நிறைஞ்ச ஒரு சபையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிறதான வீணான ஆராதனை, என்டர்டெயின்மெண்ட், தேவையில்லாத காரியங்கள், அவர் உலகம். ஹல்லேலூயா. எங்கள் சபைகளை விட்டு போகட்டும் ஆண்டவரே.

உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழிய காரணி எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வி நோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள் இனிய வசனங்களை பேசி வசிக்கிற படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வசனத்தை வசனமாய் போதிக்க ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திராயுதங்களா எடுத்து

கிறிஸ்துவை பலப்படுத்துவோம். அவள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. I can do everything through Christ, through Christ, who strengthens me. Help us, O God.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவையை எங்களுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, oh God, to place the cross before us. Orvani enai pinpatti varavaramina andavar sonnadhu thannai thane veruthu self denial thannai thane veruthu than siluvai eduthu enai pinpatti varakkadum. That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. Andavare enak adu marandu pogadhu. Hallelujah. Siluvai munbaga vaithu nangal oduvadharku

எங்களுக்கு போறோம்னு எங்களுக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாது ஆண்டவரே. நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, oh God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now have to be God. Oh, what will you need smugly? தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும் கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 9. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் ஜோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி போசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திருப்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு இரண்டு காலம் முடமாயிருந்தது.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 119 சங்கீதம் 77 வசனத்திலே, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு, அந்த நாட்களிலே தாவீது இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலும் இந்த வசனத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாட்களில் இருக்கிறோம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு, நான் உயிரோடு இருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும். அப்படிதான் உலகத்தில் சம்பவங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அநேகர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்தில் இன்னார் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதை சொல்லும்போது அவள் அழுகிற கண்ணீர் வேதனை நம்முடைய உள்ளத்தை உடைத்து விடுகிறது. ஒரு சகோதரன் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் 9 பேர் இறந்துட்டாங்க பிரதர், நான் இப்போ அனாதையாக இருக்கிறேன், யாரும் எனக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய

ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்காகவும் தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக, உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைப்பதாக, தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். வேத வசனங்களை வாசித்து அந்த வசனங்களை சொல்லி சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 18:10 வசனத்திற்கு பின்பு நாம் வாசிக்கும் போது, இரண்டு பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஜெபம் பண்ணுவார்கள். ஒருவன் பரிசேயன், அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய இவர்களோடும் இந்த ஆயக்காரனைப் போலவும் நான் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாம் நல்லா செய்கிறேன். ஆண்டவர் அவனுடைய வார்த்தையும் பார்க்கிறார். அவனுடைய வார்த்தையிலே அவன் நல்ல காரியங்கள் செய்கிறான். ஆனால் அவனுடைய வார்த்தையிலே ஒரு பெருமை இருக்கிறது. அதன் பின்பு ஆயக்காரன் வருகிறான். உள்ளே நுழைவதற்கு பயந்து நடுங்கி, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரம் என்று சொல்லி அழுகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகிறான். ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறார்? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். பாருங்கள், தேவ சமூகத்திலே தாழ்த்தி இரக்கத்திற்காக கெஞ்சுகிற போது தேவன் இரக்கம் பாராட்டுவார். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக, எங்கள் தேசம் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக, எங்கள் ஊழியர்கள், எங்கள் மருத்துவர்கள், எங்கள் ஜனங்கள் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக. ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிற சம்பவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. நீங்கள் எத்தனையோ சம்பவங்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், நேரிலே கூட கண்டிருப்பீர்கள். எவ்வளவு வேதனையான காரியம். நாம் இந்த நாட்களிலே தேவன் நம் தேசத்தின் மீது தயவு பாராட்ட வேண்டும், இரக்கம் பாராட்ட வேண்டும். உமது இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம், நிச்சயம் இரக்கம் பாராட்டுவார். உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் கூட நிறைய பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், போராட்டங்கள் இருக்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தாவீது சொன்ன இந்த வார்த்தையை நினைச்சு கொள்ளுங்க. உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக. ஜெபிக்க ஜெபிக்க தேவன் இரக்கம் பாராட்டுவார், மனம் இறங்குவார். அவர் மனம் இறங்குகிற தேவன். நிச்சயம் நம்மீதும் தேசத்தின் மீதும் மனம் இறங்குவார். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நாளிலும் இந்த வசனத்தை பிடித்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமையான பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைத்திருக்கிறதற்கு உம்முடைய மிகுந்த கிருபையே காரணம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எங்கள் தேசம் பிழைத்திருப்பதற்கு, எங்கள் தேவ ஊழியர்கள் பிழைத்திருப்பதற்கு, விசுவாசிகள் பிழைத்திருப்பதற்கு, ஜனங்கள் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசித்து மனமகிழ்ச்சியோடு உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

கொடுங்கா. You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். நாங்கள் தொடர்ச்சியாக ஆவிகளை பற்றி தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு சுபாவங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களுடன் குமாரனுடைய ஆவி என்ற தலைப்பில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை கலாத்தியர் 4:6-7. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். ஆமேன். எவ்வளவு அருமையான வார்த்தை! இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தந்தருகிறார். அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இனி நீ அடிமை அல்ல புத்திரனாய் இருக்கிறாய், இனி நீ அந்நியன் அல்ல தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய் என்று உரைக்கிறார். ஒருமுறை ஒரு ஊழியக்காரன் சவுதி அரேபியா போயிருந்தாராம். அவர் சவுதி அரேபியா போயிருந்த போது ஒரு இஸ்லாமிய வாலிபன் அவரோடு தர்க்கம் பண்ணும்படி வந்தானாம். அவர் சொன்னாராம், நான் தர்க்கம் பண்ண விரும்பவில்லை, ஆனால் நீ வாஞ்சியாயிருந்தால் அதை நீ விளங்கும்படி உனக்கு விளங்கி சொல்லித்தர விரும்புகிறேன். நீ அறிந்து கொள்ள ஆவலாயிருந்தால் உன் சந்தேகங்களை கேள் என்று சொன்னாராம். அதற்கு அவன் சொன்னான், பிதாவாகிய தேவனுக்கு அல்லது அல்லாவுக்கு மனைவி இல்லை, அல்லாவுக்கு சகோதர சகோதரிகளும் இல்லை, அல்லாவுக்கு திருமணமும் ஆகவில்லை. அப்படி இருக்கும் போது அவருக்கு எப்படி குமாரன் வருவான்? ஏன் அவர் ஒரே பேரான குமாரன் என்று அழைக்கப்படுகிறார்? அப்படியானால் பிதாவின் மனைவி மரியாளா என்று கேட்டானான். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்த ஊழியக்காரன் அவனை பார்த்து சொன்னாராம், பிள்ளைகள் இருப்பதற்கு திருமணமாகித்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ஆதாம் ஏவாள் தாய் தகப்பன் என்று சிருஷ்டிக்கப்பட்டார்கள். எபிரேயர் 7:7 மெல்கிசத்தேக்கு தாயும் தகப்பனும் இல்லாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பிதாவுக்கு அல்லது அல்லாவுக்கு திருமணமாகித்தான் குமாரன் வர வேண்டும் என்பது அவசியமில்லை. நீ இன்னும் புரிந்து கொள்வதற்கு சூரியனை நோக்கிப்பார். உயரத்திலே சூரியன் அக்கினி பிளம்பாக இருக்கிறது, ஆனால் அதே அக்கினி பிளம்பிலிருந்து ஒளிக்கதிர்கள் பூமிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் செல்லுகிறது. ஒளிக்கதிர் வருவதற்கு சூரியன் திருமணம் செய்த குமாரனாக ஒளிக்கட்டை வந்தது என்று சொல்ல முடியாது. சூரியனிலிருந்து வந்த ஒளியைப் போலவே நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று குமாரனாகிய இயேசு சொன்னார். ஆகவே அவரை சூரியனிடத்திலிருந்து வந்த சூரியனின் மகன் என்று அழைக்கலாம். சூரியனிடத்திலிருந்து வெளிச்சம் மட்டுமல்ல, அக்கினியும் இறங்கி வருகிறது. வெப்ப சக்தி உள்ள அவரை ஆவியானவர் என்று அழைக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆகவே சூரியன் மட்டுமே உண்டு, வெளிச்சமும் வெப்பமும் கிடையாது என்று வாதிட முடியாது. தேவன் திரித்துவமாய் விளங்குகிறார். வெறும் அல்லா அல்லது ஜெகோவா மட்டுமல்ல, குமாரனும் ஆவியானவரும் இருக்கிறார்களே என்றாராம். தேவ பிள்ளைகளே, தேவ குமாரன் அருளும் ரட்சிப்பினால் நீங்கள் பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ராஜாதி ராஜாவின் புத்திரராய் இருக்கிறீர்கள். புத்திரரானால் சுதந்திரர் மட்டுமல்ல, சுயாதீனர். நீங்கள் கிறிஸ்துவின் குமாரன் பிள்ளையானால் நேராக கர்த்தரின் கிருபாசனத்தண்டை தைரியமாய் கிட்டி சேரும் பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன். உங்களுடைய நினைவுக்காக நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ரோமர் 8:15 இவ்வாறு கூறுகிறது. அன்பான தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழும்படியாக உங்கள் மனதுக்கு இனிய தெய்வீகமான பாடல்களும் உங்கள் வாழ்வையே உயிரடைய செய்கின்ற தேவ செய்திகளும் ஜீவனுள்ள சாட்சிகள் மற்றும் வானகமன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் சிந்தனை செய்யும் மனமே என பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளையும் நீங்கள் இந்த இணையதளம் மூலமாக கேட்டு மகிழலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் வளர்ச்சி அடையலாம். நீங்கள் இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: இரவின் பயங்கரம் பயப்படாதிருப்பாய் என்ற தலைப்பில் சகோதரன் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். கேட்கிற எல்லாருடைய மனதிலே உள்ள கேள்விகளும் உள்ள யோசனைகளும் அறிந்தவர் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, நீர் பேசும் தெய்வம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவாரா என்ற கேள்வியோடு உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள், அவர்களோடு கூட கர்த்தாவே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91:5-6 ஆகிய வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 91:5-6 வசனங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அநேகர் நம்மை சுற்றிலும் பகல் வேளையில் இருப்பாங்க. அப்போ நமக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் இருக்க பிரச்சனை இருந்தாலும் பெரிதாக தெரியாது. ஆனால் இரவு நேரத்திலே நாம் படுக்கைக்கு போகும்போது அநேகர் ஒரு பயத்தோடு என்ன நடக்குமோ, அப்போதான் அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் உட்காந்து யோசிப்பாங்க. பலவிதமான பயங்கள் வரும் காரணத்தினால் அநேகர் உறங்குவதில்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களிடத்திலே தேவன் இந்த வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இரவு வந்துவிட்டால் ஒரு பயமும் ஒரு பதட்டமும், நான் என்ன செய்வேன், அப்போதான் எல்லா காரியங்களும் கண்களுக்கு முன்பதாய் வந்து நிற்கும். பகல் நேரங்களிலே வெளியே போகும்போது, வரும்போது, பலரோடு பேசும்போது, பழகும்போது இந்த காரியங்களை குறித்த எண்ணங்கள் இல்லை. ஆனால் படுக்கைக்கு போன பிறகு பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய மனதை பாதிக்கிறது. இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:1 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த ஆச்சரியமான காரியம் என்ன, ஆபிரகாம் அத்தனை பெரிய மனுஷன், அத்தனை விசுவாசத்தில வீரன், விசுவாசத்தின் தகப்பன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறாரே, அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன, ஆபிரகாமே நீ பயப்படாதே. அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அப்போ சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவது ஒரு சாதாரண காரியம், எல்லா மனுஷருக்குள்ளேயும் வருகிற ஒரு காரியம்தான். அதனாலே நாம் அதை குறித்து ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளுவது, நிறைய பேருக்கு இந்த பயம் அவங்களை அழுத்திவிடும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்ற, ஆபிரகாமே நீ பயப்படாதே. இந்த 15 முன் உள்ள அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் யுத்தத்துக்கு போவார். யாரோடு போ, ராஜாக்களோடு சண்டை போட்டு ஜெயம் எடுத்து கொண்டே வந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சுங்க, வெள்ளி, பொன்னு, ஆடு, மாடு, எல்லாமே, சகலமும், ஒட்டகங்கள், எல்லாமே.

குறைவு. ஆனால் அந்த ஒரு குறைவு நம்முடைய மனதை அதிகமாக பாதிக்கும். வாழ்வில் குறைவுகள் வரும்போது பயம், அதுவும் இரவு நேரங்களிலே பயங்கரமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:12 இப்படி வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசித்த காரியம் என்ன, இந்த பெண் தேசத்தில் பஞ்சம், வீட்டில் கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அடுத்த நாள் காலையில் அதை சுட்டு சாப்பிடலாம் என்று அவள் தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் ஆயத்தம் பண்ணும்படி 2 விறகை பொறுக்கும்படி வந்திருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசியை அவள் சந்திக்கிறாள். ஆனால் யோசித்து பார்க்கிறேன், அந்த நாளைக்கு முந்தின இரவு அவளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? மரணத்தை கண்களுக்கு முன்பதாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். என்ன காரணம்? உணவில்லை. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இதை தான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு திகிலும். பகல் நேரத்தில் வெளியே நாம் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே பயம், அந்த பயம் இரவு நேரத்தில் அதிகமாகி விடுகிறது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, என் குடும்பத்தை எப்படி நான் போஷிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லையே. ஆபிரகாமுக்கும் அந்த நிலைதான், ஒரு விதவைக்கும் அந்த நிலைதான். ஆனால் ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்றார், நான் உனக்கு கேடகம் அப்படின்னு சொன்னேன். ஆபிரகாமுடைய பதிலை பாருங்க, 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எப்பா, தேவன் சொல்றார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், பயப்படாதன்னு சொன்னார். சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே. இந்த பகுதியில் ரொம்ப என் மனதை தொட்ட வசனம் 15:5. 15:5. Ageagamum 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் ஆபிராம்கிட்ட பேசுறாரு. ஆபிராம் உடனே சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவர், என் வாழ்க்கையில் குறைவு இருக்குது ஆண்டவரே, நீ எனக்கு கேடமா இருக்கிறீங்க, எனக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ வெளியே வா. ஆபிரகாம் எங்க இருக்கிறார்? கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். தேவன் சொல்ல, நீ வெளியே வா. ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிறது என்ன தெரியுமா? எனக்கு இல்லையே என்று எண்ணுகிற, அதையே பெருசா எண்ணுகிற அந்த மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. ஏன் வெளியே கூப்பிடுறாரு? எவ்வளோ பெரிய கூடாரமாக இருந்தாலும் 4 மேக்சிமம். ஆனால் ஆண்டவர் வெளியே கூட்டிட்டு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்றார். இத்தனை பெரிய வானத்தை சிருஷ்டித்த தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துட்டியே. நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்றேன், இந்த பிள்ளை இல்லை, வாழ்க்கையின் குறைவு எனக்கு தெரியாதா? ஆண்டவர் சொல்றார், வானத்தை அண்ணாந்து பார், என்னுடைய சிருஷ்டிப்பை நீ கவனித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? வேலையை கொடுக்கிறார். நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்றார். நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் எண்ணி எண்ணி பார்த்தப்பா, முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். என்ன சூழ்நிலை? பிள்ளையே இல்லை, வயசாயிட்டு போகுது. ஆனால் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்கள் எப்படி எண்ணக்கூடாததா இருக்கிறதோ அது போல உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த நாளிலிருந்து ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். இந்த குறையை குறித்து அவர் பெருசாக நினைக்கவே கிடையாது. இதுவரைக்கும் இது குறை ஒரு பெரிய குறையா இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில். ஐயோ இல்லையே இல்லையே இல்லையே இல்லையே. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த சூழ்நிலையில
தேவ

பேரில் விசுவாசத்தை வைக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் யார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு ஒரு வழியாக நமக்கு தோன்றும், ஆனால் நம்முடைய தேவனுக்கு பல வழிகள் உண்டு. உங்களுடைய குறைவுகளை நிச்சயமாய் நிறைவாக்குவார், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒன்று ராஜாக்கள் 17:13-14. ஒன்று ராஜாக்கள் 17:13-14. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை தேவைப்படுது பார்த்தீங்களா? பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்கு தீர்க்கதரிசி அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், முதல் காரியம் பயப்படாதே. முதல் காரியம் பயப்படாதே, உன் குறைவை குறித்து பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியமா தான், முதலாவது பயப்படுறத நிறுத்துங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு தீர்க்கதரிசி, முதல்ல எனக்கு ஒரு அடையை கொண்டு வா. ஏன் அப்படி சொல்றாரு? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா இருந்தாதான் கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். இவர் என்ன சொல்றாரு? இருக்கிறது போல நிறைய இருந்தா என்ன பண்ணிருப்பேன், உடனே தீர்க்கதரிசி வந்தவருக்கு உடனே கொண்டாந்து கொடுத்துருப்பேல. அது போல முதலாவது நீ ஒன்றை கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் சொல்றாரு, தேவன் சொல்லுகிறார் மாவும் எண்ணெயும் குறைந்து போவது இல்லை. அந்த நாள் முதல் இரவு நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ இந்த பெண் பயந்திருக்கவே மாட்டாள். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவளுக்கு நடக்கும் என்று விசுவாசித்தாள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்களேன், பயங்கள் வரும், இந்த காரியங்களை நினைச்சா பயங்கள் வரும். ஆனால் உங்களுடைய நினைவுகளை உங்களுடைய சூழ்நிலையின் மேல் வைக்காமல் சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பயங்களை தேவன் மாற்றி போடுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:24 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இது யார்? ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன். இவருக்கும் இந்த வார்த்தை தேவைப்படுது. ஈசாக்கு தகப்பனுடைய அத்தனை ஆஸ்திகளையும் சொத்துகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஈசாக்கனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் அவருக்கு ஜெயம் வெற்றி பெருக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எதுனாலங்க இவருக்கு பயம் வந்துச்சு? ஆதியாகமம் 26:13 இப்படி வாசிக்கிறோம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு கவலை, நிறைய இருந்தாலும் ஒரு கவலை, ஒண்ணுமே இல்லைனாலும் அது ஆபத்தான சூழ்நிலை, நிறைய இருந்தாலும் அதுவும் ஆபத்தான சூழ்நிலை. இங்க அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை இருக்கு பாருங்களேன், இது மிக மிக கொடுமையானது. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை வந்துவிட்டால் எதை வேணாலும் செய்வான். ஆனால் இங்கே ஒரு தேசத்தாருக்கே ஈசாக்கின் மேல் பொறாமை வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு போறாரு, கிணறு வெட்டுறாரு, தண்ணி வருது, உடனே சண்டைக்கு வராங்க, இது எங்களுது, சரி விட்டுறார். இன்னொரு இடத்துக்கு போறார், அங்கேயும் தண்ணி வருது, அங்கேயும் சண்டைக்கு வர்றாங்க, அங்கேயும் விட்டுறார். இன்னொரு இடத்துக்கு போற, இவர் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறனால இவருடைய காரியங்கள் வாய்க்கிறது. இதனாலே அவர்களுக்கு இவன் மேல் என்ன வந்துருச்சு? பொறாமை வந்து விட்டது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட பொறாமையினால, நிறைய பேருடைய வேலை ஸ்தலங்களில உங்களை குறித்து பொறாமை, உங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட அல்லது உங்களுடைய எஜமான்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் தயவு கிடைச்சிருச்சுன்னா
இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்களாம் கண்டுக்க ஆரம்பிப்பாங்க. ஏதாவது செய்யணுமே, இவர் ரொம்ப நெருங்கி போறாரே, இந்த அம்மா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களே. இதை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். அந்த சூழ்நிலையில் நம்மை அறியாமலே ஒரு பயம் வரும். இவங்க ஏதாவது செய்துருவாங்களா, இதை ஏதாவது கெடுத்துருவாங்களா. நாமே கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா, சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் தேவன் பேர்லேருந்து அந்த மனுஷர் பேரை கொஞ்சம் சரி நம்மகிட்ட நெருக்கமாக இருக்கார் ஏதாவது கேட்கலாம், இல்லை இல்லை பண்ணாதீங்க, தேவன் பேரில் விசுவாசமாக இருங்க. உங்கள் பேரில் யார் பொறாமையாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், தேவன் உங்களை பாதுகாத்து கொள்வார். தானியேலின் புஸ்தகம் 6:3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். தானியேல் 6:3-4. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். 4 அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். என குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குதுங்க. அப்படி ஃபீல் பண்றீங்களா, அப்படி உணர்றீங்களா? ஒரு கூட்ட மக்கள் என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் உட்கார்ந்தா குற்றம், நின்னா குற்றம், நான் எதை செய்தாலும் இடத்துல குறை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். என் மேலதிகாரத்தில் நட்பெயரை கெடுக்கும்படி அநேகர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது நிமித்தமாக பயந்து இருக்கிற தேவ பிள்ளைய, இது புதுமையான ஒரு காரியம் கிடையாது, தொன்று தொட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால நீங்க இந்த பயத்தை கொஞ்சம் புறம்பே தள்ளி கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. தானியேல் ஒரு இரவு அந்த சிங்கத்தினுடைய குகையில தங்கியிருந்தார். தானியேல் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் தன்னுடைய உண்மை, அவருடைய வேலையில் உள்ள உக்ரானத்துவம், அவர் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருப்பது கொண்டு வந்து சிங்கத்தின் குகையிலே தன்னை தள்ளிவிடும் என்று நினைத்திருக்க மாட்டார். ஆனால் என்ன நடந்தது, தானியேல் சொல்லுகிறதை பாருங்களேன். தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவன் என்ன செய்கிறாராம், அவருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் பாதையில கடந்து போகும்போது சிங்க கெபிக்குள்ளே விழுந்து கிடந்த தானியேலை பாதுகாக்க தேவன் வல்லவராய் போதுமானவராயிருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு அந்த பயத்தை தூக்கி வீசிடு, சொல்லுங்க ஆண்டவரே நீங்க இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன். சிங்க கெபியாயிருந்தாலும் அக்கினி சூழையாயிருந்தாலும் செங்கடலாயிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாக்க நீர் வல்லவர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே பயத்தை நான் தூர வீசுகிறேன். ஆதியாகமம் 26:26-28 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிக்கோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இந்த அபிமெலேக்கு அந்த ராஜா சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, ஈசாக்கு தொடர்ந்து எல்லாம் வெற்றி கிடைக்கிறது என்று பார்த்து ஈசாக்கை விரட்டி விட்டார். ஆனா ஈசாக்கு எங்க விரட்டப்பட்டாலும் அவர் பெருகி கொண்டுதான் போறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். தேவன் அவரோடு இருக்கிறார் இல்லையா. இதை பார்க்கிறவங்க விரட்டினவங்க இப்ப இவரை தேடி வர்றாங்க. விரட்டப்பட்ட நிலையில இருக்கிற ஈசாக்கை தேடி வந்து இவர்கள் சமாதானம் பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளையே, நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்க, உண்மை என்ன தெரியுமா, அவங்களுக்கு தான் உங்களை பார்த்து பயம், அவங்களுக்கு தான் உங்களை பார்த்து பயம், அதனால தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறதுனாலே நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவாருன்னு சொன்னா எந்த மனுஷனும் உங்களுடைய உயர்வுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயந்தது போதும், இனி பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது பயம், குறைச்சலி நிமித்தமாய் வருகிற பயம். பயப்பட வேண்டாம், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், அன்றாட உணவை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது பொறாமை நிமித்தமாக, எதிர்க்கிறவர்கள் நிமித்தமாக வருகிற பயம்.
பயப்படாதீங்க, சொல்லுங்க, அவர்களை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். என் தேவன் பெரியவராயிருக்கிறார், ஒருபோதும் என்னை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:11 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:11, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவேயும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாக்கை பார்த்தோம், யாக்கோபை பார்க்கிறோம். முற்பிதாக்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க போன பாதை தாங்க இது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே அப்படியே துவண்டுறோம், என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் கூட இதை கடந்து தான் வந்தாங்க, பயப்படாதீங்க. அவர் சொல்கிறார், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இங்கே ஏன் பயம் வந்துச்சு தெரியுமா? இந்த யாக்கோபு தன்னுடைய கடந்த காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றினான். அது நிமித்தமாக இப்போ ஏசாவை சந்திக்கணும் சூழ்நிலை பயம் வந்துட்டு. ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிங்க. நிறைய நேரங்களில் பயம் ஏன் தெரியுமா? கடந்த நாட்களில் நாம் செய்த தவறான காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை வந்த உடனே, ஒருவேளை அதனால இருக்குமோ, இதனால இருக்குமோ, நான் அன்னைக்கு அப்படி பேசினேனே, அப்படி செய்தேனே, இதனால இருக்குமோ அப்படின்னு உடனே அந்த பயம் நம்மை பிடித்து விடுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த பயம், சகோதரனாகிய ஏசாவை மீண்டும் சந்திக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் அவருக்குள்ள மிகுந்த ஒரு பயம் ஏற்பட்டது. இந்த அதிகாரம் 32 ஆரம்பமும் முடிவும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் யாக்கோபு தேவனுடைய தூதர்களை சந்திக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் தேவனோடு சண்டை போடுகிற ஒரு சூழ்நிலை. இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவர் செய்கிற முதலாவது காரியம் என்ன தெரியுமா? குடும்பத்தை ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறார். அவருடைய ஆடு மாடுகளை 4 கூட்டமாக பிரிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் பயம். மனைவி பிள்ளைகள் ரெண்டு குரூப்பாக, ஒருவேளை இதை ஏசா கொண்டு போட்டாலும் இது எனக்கு மிஞ்சுமே. ஆடு மாடுகள் நிறைய எல்லாத்தையும் பிரிக்கிறார். எவ்வளோ நேரம் இதுக்கு செலவிட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பதட்டம் இருக்கும்? எந்த பிள்ளைய முன்னாடி வைக்கிறது, எந்த பிள்ளைய பின்னாடி வைக்கிறது, எவ்வளோ குழப்பம் இருந்திருக்கும் அவர் வாழ்க்கையில். எல்லாமே காரணம் என்ன தெரியுமா? கடந்த நாட்களிலே செய்த தவறான காரியங்களுக்கான குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துவிட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நீங்கள் அறிக்கை செய்த உங்கள் பாவங்களை அவர் நினைவில் வைக்கிறவர் அல்ல. கடலின் ஆழத்தில் நான் போட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம் பாவங்களை அறிக்கை செய்தால் மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இரவு நேரத்தின் பயங்களுக்கு தேவன் நம்மை தப்புவிப்பாராக. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12:4 இப்படி வாசிக்கிறோம், அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியிலே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இங்கே சூழ்நிலை என்ன? ஏரோது ராஜா பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டார். இப்போ அவருடைய எண்ணம் என்ன? யாக்கோபை கொன்றது போல பேதுருவையும் கொன்று போட வேண்டும். அதுவும் யாருக்கு? அந்த ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு விட்டார். பேதுரு ஒவ்வொரு நாளும் சிறைச்சாலை காத்துட்டு இருக்கிறாரு. விடிஞ்சா நம்மளை கொல்ல போறாங்க, விடிஞ்சா நம்மளை கொல்ல போறாங்க. நாள் போயிட்டே இருக்கு. விடிந்தால் நான் மறிக்க போகிறேன், அடுத்த நாள் நான் மறிக்க போறேன். நான் நினைக்கிறேன் பேதுருடைய வாழ்க்கையில அந்த நாட்களில தான் இயேசுவை மறுதளித்ததை அதிகமாக நினைத்திருப்பார், அதிகமாக நினைத்திருப்பார். ஆனால் அழகான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. சபை ஜெபித்தது, சபை ஜெபித்தது. சபை ஜெபிக்கும்போது தேவன் இறங்கி கிரியை செய்வார். சபை ஜெபிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:4 இப்படி வாசிக்கிறோம், போராடுகிறார் யாக்கோபு ராத்திரியெல்லாம்,
பகல் என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இதுக்காப்பா ராத்திரியெல்லாம் நீ பயந்துகிட்டு இருந்த? தேவன் உன்னோடு கூட இருந்தால் உன் சத்துருக்களும் உனக்கு சிநேகிதராக மாறுவார்கள். அப்போஸ்தலர் 12:19 இப்படி வாசிக்கிறோம். அன்னைக்கு ராத்திரி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். மரண கட்டிலிருந்து தேவன் பேதுருவை விடுவித்தார். 19 பாருங்க. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது, அடுத்த நாள் ஏரோது கேட்கிறார், கூட்டுவாங்க இந்த பேதுருவை காணோம். காணாமல் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ராஜாவுக்கு பயம் வந்துருச்சுங்க. தேவப்பிள்ளை ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இன்றைக்கு இந்த இரவின் பயங்கரத்துக்கு தேவன் உங்களை விடுவிப்பார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் பேசியிருக்கிறார். இத்தனை நபர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக செய்வார். உங்களுடைய குறைச்சலை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கு. விசுவாசிங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என் குறைவுகளை நீர் மாற்றுவீர், விசுவாசிக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி. என் குறைவுகளை நீர் மாற்றுவீர், விசுவாசிக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ரெண்டாவது, பொறாமை நிமித்தமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மேற்கொள்ளாதபடி தேவன் உங்களோடு கூட இருந்து மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்வார். சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், பயப்பட மாட்டேன். மூன்றாவது பயம், காரணம் என்ன? இப்போ அப்போ நான் இப்படி செய்தனே, அன்னைக்கு நான் இப்படிலாம் தப்பா பேசினேனே, அன்னைக்கு இப்படி தப்பா செய்து விட்டேனே, ஒருவேளை அதனுடைய பாதிப்பு என் வாழ்க்கையில வந்து விடுமோ என்று பயப்படுகிற பயங்கள். கர்த்தர் அதை விலக்கி வைத்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். சொல்லுங்களேன், தேவன் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார், பயமுள்ள ஆவியை அல்ல. நீ எதிர்த்து நின்னா ஓடிடும். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இரவு நேரங்களிலே வருகிற அந்த பயங்கரங்களை, அந்த பயங்களை என்னை விட்டு நீக்கி போடு சுவாமி. எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய குறைச்சலை குறித்து, என்னுடைய சத்துருக்களை குறித்து, ஆண்டவரே என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து நான் பயப்படுகிற அந்த பயங்களை என்னை விட்டு விலக்கி போடு சுவாமி. உம்முடைய பலத்தினால் என்னை இடை கட்டுங்க ஆண்டவர். ஜெபிக்கலாம். மகாபரிசுத்தமும் கிருபையும் சத்தியமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பயங்களை எல்லாம் நீக்குகிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக மக்கு ஸ்தோத்ர சுவாமி. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள எல்லா பயங்களையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறேன். குறைச்சலை குறித்த பயம் மாறட்டும் இந்த வேளையிலே. பொறாமையினாலே எதிர்க்கிறவர்களை குறித்த பயம் மாறட்டும் இந்த வேளையிலே. ஆண்டவரே கடந்த நாட்களிலே நான் தவறுகளை செய்திருக்கிறேனே, அவைகள் என்னை பாதிக்குமோ என்று பயம். ஆண்டவர் அந்த பயத்தையும் உங்களை விட்டு நீக்கி உடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய கிருபையும் தேவன் தருவார். ஆண்டவரே நீர் அப்படி தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. தேவன் கொடுத்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

அவ்வியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: ஒரு நெட்டிசன் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஃபார்வர்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஃபார்வர்டுன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது 54வது வயதில் காலமானார். ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது 57வது வயதில் காலமானார். உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது 41வது வயதில் இறந்தார். அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் அவர் தனது 52வது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார். எதிர்மாறாக நுடெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது 88வது வயதில் காலமானார். சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது 102வது வயதில் இறந்தார். அபினை கண்டுபிடித்தவரும் 116 வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார். முயல் எப்போதும் மேலும் கீழும் குதித்து கொண்டே இருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது. அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. இதுதான் அந்த ஃபார்வர்ட். இந்த கண்டுபிடிப்புல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க சீக்கிரமே இறந்துடுறாங்க. கெட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆயுசு அதிகம். அதனால ஜாலியா வாழுங்க, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டு குடிச்சு ரிலாக்ஸ்டா வாழுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையா அப்படிங்கறத கணிக்கும் கருவி நிச்சயமா அவனுடைய ஆயுள் இல்ல. நாம எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கடவுள் கொடுக்கும் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நோயோடும் வேதனையோடும் மனசுல நிம்மதி இல்லாம வாழ்றவன் பல ஆண்டு காலம் உயிரோட இருந்தா அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் நரக வேதனை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க. ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருந்தத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும்போது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவன் அந்த பையன்தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லத்தான், ஐ ஐ ஐ ஐ ஃபார் டிசர்விங் இட், பட் ஸ்டில் ஈ எக்விப்ஸ் யூ, உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு. அதுதான் என் ஆண்டவருடைய

0: உலகத்துல நீ என்னமே செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி, உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் உண்டாக்கி இருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற காரியங்களான பொருளாதாரம், குடும்ப உறவுகளில் சமாதானம், வேலைக்காக, திருமணத்திற்காக, பணியிடங்களில், சரீர சுகத்தில் போன்றவற்றில் மனித தயவு அதிகாரியின் தயவிற்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்து பதில் கிடைக்காமல் சோர்வுற்று, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா, பதிலேதும் வரவில்லையே என்றும், முயற்சி செய்த காரியங்களெல்லாம் முடியாமல் அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனிவரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகளெல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு ஓர் நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும், சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், இன்றைக்கு ஒத்தாசைகளை, தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசிர்வதிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:7-9 நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கிற வேளையில், ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்கிறதற்கு வேண்டிய கடிதங்கள், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்களையும், அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையிலும் அநேக தேவைகள், பொறுப்பான காரியங்கள் போன்றவைகளுக்காக அரசு துறை சார்ந்த தயவுகளை எதிர்பார்த்து, மேலும் சிலர் மருத்துவ ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகிற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், சுகத்தை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருப்பீர்களானால், இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாம், பிரயாசப்படுகிற பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையான காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களை திறக்கிறார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாயும் இன்றைய நாளை ஆசிர்வதித்து இருக்கிறார். இன்றைய நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் சிலுவையில் உங்களுக்காய் மரித்த, உயிரோடு எழுந்த இயேசுவை அறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். உங்கள் கவலைகள், பாரங்கள், தேவைகளுக்காய் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்பொழுது உங்களையும் அவர் சியோனிலிருந்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாயிருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். வழித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பாரு யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாயிருக்கிறதென்கிறார்களே. அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள்

அட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தியடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. போதகர் ஒருவர் தான் நடத்திய அடக்க ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் தான் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டதாக கூறினார். அதிலும் முக்கியமாக சமீபத்தில் டில்லன் என்பவர் இறந்தபோது நடத்திய அடக்க ஆராதனை ஒன்றில் மிக முக்கியமான பாடத்தை தான் கற்றுக்கொண்டதாக அவர் கூறினார். பல வருடங்களாக டில்லன் அந்த போதகர் நடத்திய சபையில்தான் அங்கமாக இருந்தார். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு சபையை விட்டு போய்விட்டார். மீண்டும் அவர் மரிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அதே சபைக்கு வந்து சேர்ந்தார். அவரை பாராட்டும்படியான பல நல்ல குணாதிசயங்கள் அவருக்கு இருந்த போதிலும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாடுதான் அந்த போதகருக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. டில்லனுக்கு தொண்டையில் ஏற்பட்ட புற்றுநோய் நிமித்தமாக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அதிலிருந்து அவருக்கு பேச்சு வரவில்லை. எனவே அவர் ஒரு எலக்ட்ரானிக் கருவியின் உதவியோடு தான் பேசினார். அவர் அந்த கருவியை தன் தொண்டைக்கு அருகில் வைத்துக் கொண்டு பேசுவார். அவருடைய அதிர்வலைகளை அந்த கருவி பேச்சாக மாற்றும். அவரால் தான் நினைத்ததை ஓரளவுக்கு பேச முடிந்தாலும் அது தெளிவாக இருக்காது. போதகர் அவரோடு பேச வேண்டுமென்றால் அவர் பேசியதை மிக கவனமாக கவனிக்க வேண்டும். போதகர் தன் காதை அவர் பக்கமாக திருப்பி ஏனைய சத்தங்கள் அவர் காதில் விழாதபடிக்கு தன் கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக நெருக்கமாக அவர் பக்கத்தில் அமர்ந்து கவனித்தால்தான் அவர் பேசுவது விளங்கும். போதகர் டில்லனுடைய அடக்க ஆராதனையில் பேசுவதற்கு அவரை பற்றி குறிப்பிடுத்த போது டில்லனின் குறைபாடு தனக்கு கவனிப்பதில் இருந்த குறைபாடை வெளிப்படுத்தியது என்று எழுதி கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அநேகருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இது நம் சரீரத்தில் உள்ள குறைபாடு அல்ல. நாம் பிறர் பேசுவதை சரியாக கவனிக்காததே கேட்காததற்கு காரணம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சகோதரரான யாக்கோபு என்பவர் தான் எழுதிய பொதுவான நிருபத்திலே நாம் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் இருக்க வேண்டும் என்று எழுதியுள்ளார். காரணம், சிதறி கிடந்த 12 கோத்தரத்தாருக்குள்ளும் ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்பதில் பிரச்சனை இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் தாம் போதகம் பண்ணின போது இதே பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தது. ஆகவேதான் அவர் இடையிடையே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். அயர்லாந்து தேசத்திலே ஒரு பழமொழி உண்டு. தேவன் நமக்கு 2 காதுகளையும் 1 வாயையும் படைத்திருக்கிறார். ஆகவே நாம் எவ்வளவு பேசுகிறோமோ அதை விட 2 மடங்கு பிறர் பேசுவதை கவனிக்க வேண்டும் என்பதுதான் அந்த முதுமொழி. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நாம் பேசுவதை விட பிறர் பேசுவதை அதிகம் கவனிக்க வேண்டும். தேவன் கொடுத்த 2 காதுகளையும் கூர்மையாக்கி கவனிக்க தீர்மானித்தால் நாம் இன்னும் அதிகமாக பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியும். சபையில் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது அதை கவனிக்க நம் காதுகளை கூர்மை சிந்தையை ஒருமுகப்படுத்தி உண்மையாக கவனித்தால் நாம் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்திருப்போம். இனிமேலாவது தேவ வார்த்தைகளை கூர்மையாக கவனிக்க சிந்தை வைப்போம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய தியானம் மத்தேயு 7:7 இப்படியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற இந்த காரியம் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த எண்ணத்தை கேட்க சொல்றாரு, எண்ணத்தை தேட சொல்றாரு, எண்ணத்தை தட்ட சொல்றாரு. இதை நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று காரியத்திலும் ஒரு பெரிய மாபெரும் ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கு. நாம் நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்று, அவர் நினைக்கிறது ஒன்று. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஆண்டவரத்தில் கேட்குறோம். அது தப்பு இல்லை, கேளுங்க. அதை காட்டிலும் ஒரு சிறந்த காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க சொல்கிறார். என்னவென்றால் லூக்கா 11:13 அப்படியாக இருக்கு. பரிசுத்த ஆவியை கேட்க சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்க சொல்கிறார். அது அநேகர் அதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாக நாம் பெற்று கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய ஊழியத்தின் பாதையில், நம்முடைய வாழ்க்கையின் பாதையில ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு சிஷ்யருடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் இறந்த பிறகு எல்லாரும் பயந்த நிலைமையில இருந்தாங்க. அடுத்தது நாம எப்ப சாவோம், நம்மளை எப்ப பிடிப்பாங்க, நம்ம எப்படியாவது இதெல்லாம் விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு சென்று விடுவோம் என்று பேதுரு நினைத்த வேளையில ஆண்டவர் அப்போஸ்தலர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஜபத்தோடு காத்துட்டு இருங்க.
3: நீங்க எல்லாரும் ஜபத்தோட காத்துட்டு இருங்க, அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அந்த அப்போஸ்தலர் நாம் அதை பார்க்கிறோம். அன்பான அந்த பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை அவங்க பெற்ற பிறகு அவங்க வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு பயந்து மறுதளித்தவர்கள் தைரியமாக இயேசுவை பிரசங்கித்தார்கள். சாவுக்கு அஞ்சவில்லை. அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் அநேக நடந்தது. பாருங்க அன்பானே, ஆண்டவர் நாம் எதை கேட்க சொல்கிறார், நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். அடுத்தது தேடுங்கள் என்று சொல்கிறார். என்னத்தை தேட சொல்றாரு என்றால் மத்தேயு 6:33 தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று சொல்கிறார். இதை விட்டுட்டு எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பொண்ணு வைத்திருந்தா ஒரு தகப்பன் தாயும் என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையை தேடுவார்கள். மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடுவாங்க, இல்லைன்னா வீட்டில் பொருளை தேடி எங்கெங்கேயோ ஓடுவோம், எங்கெங்கேயோ போவோம், பணம் காசு பொருளை தேடி. எதை தேடணுமோ அதை தேடவில்லை. எதை தேட சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது வைத்து தேட சொல்ற. நாம என்னத்தை முதலாவது வைத்து தேடுறோம்னா நம்ம உலக பொருளை தான் முதலாவது வைத்து தேடுறோம், உலக காரியத்தை தான் முதலாவது வைத்து தேடும். ஆனால் ஆண்டுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதல வைத்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தேடணும் என்றால் நமக்கு அத்தனையும் கூட கிடைக்கும். எல்லா செல்வங்கள், நிம்மதிகள் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் அவர் கூட கொடுக்கிறார். அதனாலே இன்றைக்கு மூன்றாவது காரியமாக தட்டுங்கள் என்று சொல்கிறார். எதை தட்ட சொல்கிறார், அடுத்தவங்க வீட்டு கதவையா, அல்லது வேற ஏதாவது நமக்கு ஏதாவது உதவி செய்யற வீட்டிலுடைய கதவையா? நோ, அதையெல்லாம் தட்ட சொல். அந்த பரலோக கதவை தட்டுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு பரலோக கதவை நாம் எப்படி தட்டுவது என்றால் இப்போ சிலர் 10:1-4 நீங்கள் வாசித்தால் தெரியும். இந்த கொர்நேலியு என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவன் நூற்றுக்கு அதிபதியா இருந்தான். அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்போது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதன் அப்போது பரலோகத்தில் வந்து எட்டியது என்று சொல்கிறார்கள். அதனால தேவ தூதனை அனுப்பி அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு பரலோக கதவை எப்படி தட்டுவது என்று நான் சிந்தித்த வேளையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். நீ அதிகமாய் ஜெபிக்கும் போது அதிகமாய் தியான தர்மம் பண்ணும்போது நிச்சயமாக பரலோகத்தில் வந்து அது தட்டுவதாக இருக்கிறது, எட்டுவதாக இருக்கிறது. இன்னைக்கு பரலோக கதவையை தட்டுவதற்குண்டான வழிவாசலை இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறோம், யார் வீட்டு வாசலிலே காத்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களையா? இல்லை அன்பானிலே, மனிதர்களே, நாசிலே சுவாசம் உள்ள மனிதனே நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவது மிகச் சிறந்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், யார் கதவை தட்டுகிறோம், எந்த ஸ்தாபனத்தை தட்டுகிறோம், எந்த ஸ்தாபனத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், ஐயோ எனக்கு இன்னைக்கு சம்பளம் போடல, சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? அன்பானில் இன்னைக்கு நாம் தட்டுகிற காரியம், இன்னைக்கு முதலாவதுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கிறார். எதுக்கு கூட கொடுக்கிறார் என்றால் தர்மம் செய்வதற்காக தான். அதை நாம் செய்கிறோமா? பரலோக கதவை தட்டுகிறோமா? பரலோக கதவை தட்டுவது என்பது, கதவை தட்டுவது என்பது நாம் ஜபத்தின் மூலம்தான் தட்ட முடியும். இப்படி ஆண்டவர் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற காரியத்தை நாம் உணராதபடிக்கு நாம் இருக்கிறோம் அன்பானில். இன்றைக்கு நாம் அந்த காரியத்தை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதன்படியாக நாம் அதை ஆண்டவர் விரும்புகிற இந்த காரியங்களை கேட்டு தேடி தட்டி பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். இதன்படியாக நாங்கள் செய்து எங்கள் வாழ்க்கையிலும் அந்த வெற்றியை பார்க்க, விடுதலையை பார்க்க, உம்முடைய பரலோக கதவை தட்டி உம்முடைய தேவ தூதரனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய எங்களுக்கு தேவை, முக்கியம் என்பதை அறிந்து கொண்டோம். முதலாவதுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பரலோக கதவை தட்டுவது எப்படி என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இன்றையிலிருந்து அதன்படி செய்து வெற்றிய ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. Amen. Thank you and God bless you.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த சங்கீத விளக்கு உரைக்கு வரவேற்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 110 அதிகாரம் மிக மிக மிக முக்கியமானது, முழுமையாய் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 110 அதிகாரத்துக்கு நாம் செலுத்த போகிற தலைப்பு மேசியாவின் ராஜரீகத்துவம். மேசியாவின் ராஜரீகத்துவம், இதை சொல்லும் போதே நமக்கே ஒரு ராஜரீகம் வருகிறது அல்லவா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, தலை குனிந்து குனிந்து அவமானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது ராஜரீகம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ராஜரீக கூட்டம், ராஜரீக ஆசாரியர் கூட்டம் என்று சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்தவம் ராஜரீகம். இங்கே 110 அதிகாரம் முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த 110 அதிகாரத்தை நாம் முதல் இரண்டாய் பிரிப்போம், இரண்டாய் பிரிக்க முடியும். முதல் பகுதி மேசியாவின் ராஜரீக ராஜத்துவம். மேசியாவின் ராஜரீக ராஜத்துவம் இல்லை என்றால் ஆளுகை, மேசியாவின் ஆளுகை ராஜத்துவம், ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்தல். முதலாம் வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும், 5 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும். இரண்டாவதாக மேசியாவின் ராஜரீக ஆசாரியத்துவம், மேசியாவின் ராஜரீக ஆசாரியத்துவம் 4 வசனம். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 உன்னதமான ராஜரீக தன்மை கொடுக்கப்படுகிறது, ராஜாவாகவும் ஆசாரியராகவும். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஆசாரியராக இருந்தார்கள், ராஜாக்கள் ராஜாவாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் பணியை செய்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் அந்த முறைமையை மாற்றி ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். இப்ப அவர் மாத்திரம் அப்படி இராதபடி வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர் இருக்கிற வண்ணம் நாம் இருக்கிறோம், அவரை போல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதுனால வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நீங்கள் பார்க்கும் போது அவர் நம்மையும் இரத்தத்தால் கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் மாற்றிருக்கிறார். நாம் ஆசாரியரை மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நாம் அந்நியராயிருந்தோம் என்று சொல்லுகிறது. அந்நியர் என்னாகமம் புத்தகத்திலே நீங்கள் 3:10 வாசித்து பாருங்கள், என்னாகமம் 15:30-31 வாசித்து பாருங்கள். அந்நியர், அந்நியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் போகவும் கூடாது, ஆசாரியனுடைய வேலை செய்யவும் கூடாது, பனிமுட்டுக்களை தொடவும் கூடாது. அப்படி ஒருவேளை அந்நியர் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் வந்து ஆசாரியத்துவ வேலையை செய்து ஆசாரியத்துவத்துக்குரிய காரியம் செய்தால்

தலைமைத்துவத்துக்குரிய காரியம் செய்வதற்கு ஒரு தகுதியும் இல்லாமல் கொல்லப்பட வேண்டிய என்னையும் உங்களையும் ஆண்டவர், அந்நியராயிருந்த என்னையும் உங்களையும் இரத்தத்தினால் ஆசாரியராய் மாற்றினார். இன்றைக்கு நமக்கு ஊழியத்தை குறித்து பெருமை. நான் ஊழியம் செய்கிறேன், நான் தான் சபையில் அதை பண்ணுகிறேன், இதை பண்ணுகிறேன் என்று பெருமை பாராட்டுகிறோம். அம்மா ஐயா, கொல்லப்பட வேண்டிய என்னையும் உங்களையும் என் ஆண்டவர் ஆசாரியரை மாற்றினாரே, ஆகையால் நாம் தாழ்மையாய் இந்த ராஜரீக பணியை செய்ய வேண்டும். சரி, வேத பாடத்துக்கு வாருங்கள். 110:1 என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். இந்த வசனத்தை நீங்கள் 4-5 இடத்தில் பார்க்கலாம். மத்தேய புத்தகம், அப்போஸ்தலர், எபிரேயர்ல, 1 Corinthians பார்க்கலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இதே வசனத்தை சொல்லும் போது மத்தேய 22:41-46 சொல்லுகிறார். நான் முழுமையாய் வாசிக்கவில்லை, அதே வசனம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு வசனம் 43 சொல்லுகிறார். அதற்கு இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? கீழே தான் சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதலாவது நான் விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன், 110 சொல்லப்பட்டதை இயேசு சொல்லுகிறார். தாவீது பரிசுத்த ஆவியினால் சொல்லியிருக்கிறார். அப்ப 110 பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. மேசியா வருவார், மேசியா வந்து சத்துருக்களை தன்னுடைய பாதத்துக்கு கீழ்படுத்துவார், அதன் பின்பு பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவார். உட்கார்ந்து கடைசியாக இன்னொரு சத்துருவையும் பாதத்துக்கு கீழ்படுத்த வேண்டும், அதுவரைக்கும் பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவார் என்று சொல்லி முன் அறிவிக்கிறார். முன் அறிவிக்கப்பட்டது நிறைவேறுகிறது என்பதை இரண்டாவது நான் சொல்லுகிறேன். என்ன சொல்ல வருகிறேன்? பரிசுத்த வேதாகமும் உண்மை, இயேசு கிறிஸ்து உண்மை, இயேசுவின் ராஜரீகத்துவம் உண்மை, இயேசு நமக்கு மரித்தது உண்மை, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது. உங்களை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதோ அது காலங்கள் ஆனாலும் நிறைவேறும் என்பதை சொல்லுகிறேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒரு போதும் தரையிலே விழாது, அது நிறைவேறும். எப்படி இயேசு சொன்னார், தாவீது மூலமாய் சொல்லப்பட்டது, உங்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். சரி, இப்பொழுது பார்க்கிறோம் இங்கே என்ன வசனம் வாசித்தோம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். இப்ப இயேசு கிறிஸ்து எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இது இயேசுவை பற்றி சொல்லுகிறது என்று அப்போஸ்தலர் 2:34-35 பேதுரு சொல்லுகிறார். தாவீது பரலோகத்துக்கு ஏறி போகவில்லையே, பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவுடைய வலது பாசத்தில் தாவீது உட்காரவில்லை, இயேசுதானே உட்கார்ந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். அதே வசனம் எபிரேயர் 1:13 இருக்கிறது. இப்ப பாதப்படிக்கு போடும் வரைக்கும் அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார வேண்டும். அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படியானால் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதப்படிக்கு வரவில்லையா என்று கேட்டால் வராது ஒன்றும் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1:21-22, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து, பிதாவுடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து. 22 சொல்லுது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி, எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்படுத்தி. அப்ப எல்லாம் கீழ்படுத்தி என்றும் சொல்லப்படுகிறது, கீழ்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப எதை புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லாம் கீழ்படுத்தப்பட்டது உண்மை. சத்துருவின் வல்லமைகள், சத்துருவின் அதிகாரங்கள், பிசாசின் திட்டங்கள் எல்லாம் கீழ்படுத்தப்பட்டது. அப்ப கீழ்படுத்தப்படாத

ஒன்றிருக்கிறது. அது என்ன? அதுதான் முதலாம் கொரிந்தியர் 15:25 சொல்லுகிறது, எல்லா சத்துருக்களையும் தமது பாதங்களுக்கு கீழ் போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்ப இன்னும் எல்லாம் கீழ்படுத்தப்படவில்லை, கீழ்படுகிற வரைக்கும் அவர் ஆளுகை செய்கிறார். 26, பரிதபிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எல்லா சத்துருக்களையும் அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வரணுமா? அப்ப கீழே கொண்டு வரப்படாத ஒரு சத்துரு இருக்கிறது, கடைசி பரிதபிக்கப்பட போகிற சத்துரு மரணம். 27, சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தவில்லை என்பதும் வெளியரங்கமாகிறது. கீழ்படுத்தவில்லை, கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தினார், ஆனால் எல்லாம் கீழ்படுத்தப்படவில்லை. அதுதான் என்னது? மரணம். மரணம் மரணம் மாத்திரம்தான் இன்னும் கீழ்படுத்தப்படவில்லை. அதைத்தான் 54 சொல்லுகிறார், அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதென்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாய் பார்க்கலாம், உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்படியானால் மரணம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் அது மாத்திரம் இன்னும் ஜெயமாய் விழுங்கப்படவில்லை. அது கடைசியிலே விழுங்கப்பட்ட பின்பதாக, அதுவும் கீழ்ப்படுத்தப்பட்ட பின்பதாக நாம் எல்லாரும் நித்திய வாழ்க்கை வாழ்வோம். ராஜத்துவம் ஆளுகை. இரண்டாவது இங்கே சொல்லப்படுகிறது என்னென்றால், மேசியாவின் ஆசாரியத்துவம். ஆசாரியத்துவம் 4, நீர் மெல்கிதேசின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறேன் கர்த்தர் ஆணையிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர். ஆதியாகமத்தில் மெல்கிசேதேக் வருகிறார். தாய் தந்தை ஆதி அந்தம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமானவர். இப்ப நீங்க இந்த வசனத்தை எபிரேயர் 5:6 எழுதி கொள்ளுங்கள், எபிரேயர் 6:20 குறித்துக் கொள்ளுங்கள், எபிரேயர் 7:20 குறித்துக் கொள்ளுங்கள். இங்கெல்லாம் பார்க்கும் போது என் ஆண்டவர் ஒரு ஆசாரியராக பழி செலுத்த வேண்டியவர், தானே பழியாக வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று பிதாவிடத்துக்கு சென்று திரைச்சீலையை கிழித்து மனிதனையும் தேவனையும் இணைக்கிற ஆசாரியராயிருக்கிறார். நான் ஆரம்பமே சொன்னேன், இந்த ஆசாரியத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவர் செய், நாம் நம்மேல் தேவன் வைத்த ஒரு பெரிய கிருபை தான். அப்படியானால் எபிரேயர் ஆக்கியோன் ஆசாரியத்துவத்தை குறித்து, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இயேசுவை குறித்து அதிகமாய் பேசுகிறார். ஆனால் நான் உங்களுக்கு 2 காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு ஆசாரியனுக்கு பல வேலைகள் உண்டு. எபிரேயர் புத்தகம், யாத்திரா புத்தகம், விசேஷமாய் மல்கியால பார்த்தீங்கன்னா ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இங்கே நம்மையும் ஆசாரியனாய் மாற்றிருக்கிறார் என்பதைத்தான் நான் கோடிட விரும்புகிறேன். 1 Peter 2:5 என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம். 9 என்ன சொல்லுகிறது? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படியானால் தேவன் அந்நியனாயிருந்த என்னையும் உங்களையும் ஆசாரியனாய் மாற்றினாரே. ஒரு ஆசாரியுடைய வேலை என்ன? 2, அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தேவனுக்கு முன்பாக தேவனுடைய காரியம் அவனையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் பிரிக்க முடியாது. அவனுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பை அவன் செய்வதற்காக தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தான். ஆசாரியனாய் மாற்றப்பட்ட நீங்கள், அந்நியனாய் இருந்து ஆசாரியனாய் ஆக்கப்பட்ட நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்களா? தேவனுக்கு முன்பாக அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? 2, ஆசாரியனுடைய வேலை என்ன? மனிதனையும் தேவனையும் உண்டாக்குவது.
இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் நானே வழி என்று சொல்லி பிதா இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரே. தேவனற்றவர்கள், தேவனை இழந்தவர்களை தேவனோடு இணைத்து, தேவனோடு உறவு கொள்ள இணைக்கிற பாலமாக இருப்பது தான் நாசாரியன். நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக இருக்கிறோமா? தேவனோடு மனிதனை இணைக்கிறோமா? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ராஜரீகத்துவம். இந்த சிந்தனையோடு நாம் முடிப்போம். காட் பிளெஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8 வசனம். எழுத்தாளரும் பிரபல பேச்சாளருமான கேரி ராஸ்பெக் ஒருமுறை அட்லாண்டாவிலே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவர் அந்த ஹோட்டல் லாபியில் அமர்ந்திருந்த போது திடீரென அங்கு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அநேகர் கூட்டமாக அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். ஏன் இவ்வளவு பரபரப்பாக அவர்கள் ஓடுகின்றனர் என்று அவர் யோசித்தார். அவர் அவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்த போதே தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா அங்கு வந்தார். அவருக்கு எஸ்கார்ட் கொடுப்பதற்காகத்தான் அவ்வளவு கூட்டம், அத்தனை பரபரப்பு. அவர் பார்த்து கொண்டிருந்த போதே அவர்கள் அனைவரும் அவசர அவசரமாக எலிவேட்டரில் ஏறினார்கள். நெல்சன் மண்டேலாவின் பாதுகாவலரில் ஒருவர் திடீரென பின்பக்கமாக திரும்பியபடியே எலிவேட்டரில் ஏறினார். கடைசி நிமிடத்தில் கூட நெல்சன் மண்டேலாவிற்கு பின்புறத்திலிருந்து எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாதுகாவலர் அவ்வாறு பின்புறமாக திரும்பி ஏறினார். உலக பிரகாரமான ஒரு அரசியல் தலைவருக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பாதுகாப்பையும் மீறி அவர்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது. ஆனால் நம் தேவன் இதை காட்டிலும் மிக பத்திரமாக நம்மை பாதுகாக்கிறார். ஆம், கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும் என்று வேதம் கூறுகிறது. தேவன் நம் போக்கையும் வரத்தையும் என்றைக்கும் காக்கிறவர். இந்த 121 ஆரோகண சங்கீதம் பொதுவாக யூதர்கள் எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு செல்லும் போது பாடிக்கொண்டே போகும் சங்கீதம். கர்த்தர் தங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்றும், அவர் தங்கள் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார் என்றும் விசுவாசித்து பாடின பாடல். தாங்கள் எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு செல்லும் போது தேவன் தங்கள் உடைமைகளையும் தங்கள் வீட்டையும் தங்களையும் கொள்ளையர்களின் கைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தேவனை விசுவாசித்து பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் தம் பிள்ளைகளாகிய நமக்கும் பாதுகாப்பை தருகிறார். ஒருமுறை சீரிய ராஜா எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க வேண்டும் என்று பலத்த இராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பினான். ஆனால் தேவனோ எலிசா இருந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் வைத்து எலிசாவை பாதுகாத்தார். எலிசாவை சூழ தேவன் பாளையம் இறங்கி இருந்தபடியால் அவர்கள் எலிசாவை பிடிக்க முடியாமல் தங்கள் நாட்டிற்கு திரும்பி போனார்கள். ஒருமுறை பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தபோது கொரிந்தியரில் அநேகர் எதிர்த்து நின்று தூஷித்தார்கள். அப்பொழுது ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். தேவன் தாம் சொன்னதைப் போலவே பவுலை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நமக்கு அரணான கோட்டை. அவர் நம்மை முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பாதுகாக்கிறார். அவருடைய கண்மணியைப் போல நம்மை காக்கிறார். அவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை காக்கிறார். ஆகவே நாம் நமது பாதுகாப்பை குறித்து இனி அஞ்ச தேவையில்லை.